கோடி பன்மலையின் 1.5 இது அருள் மாலை. அமைதியாக கடமையில் ஈடுபடுங்கள், எதற்காகவும் கோபம் கொள்ளாதீர்கள். காஞ்சி பெரியவர்.

கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. நேரம் காலை 5:49. பொய் சொல்லி தப்பித்துக் கொள்வதை விட உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்வது சிறந்தது. பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. சுவாமி விவேகானந்தர்.

இன்று காலை 6 மணிக்கு கோடி பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியின் துவக்கத்தில் பொதுமறை பொழிவு கேட்கலாம். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 அனில் பாஸ்தா ஆர்கேஜினை வழங்கும் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் போந்தொழில் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரித்வி விமன்ஸ் இன்னவாசின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜினை வழங்கும் மனதோடு ராகம் சேலம் மாவட்ட நேயர்களை சந்திக்கிறது. 8:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தா வழங்கும் வானவில் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ராஜயோகா, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக வர இருக்கிறது. நேரலையில் ராஜயோகம் பற்றிய நமது கேள்விகளுக்கு விளக்கமளிக்க காத்திருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினர்கள். பிரம்மா குமாரிகளின் மதுரை துணை மண்டல இயக்குனர் பி கே உமா அவர்கள் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் பி கே ஆஷா அவர்கள் உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். இன்று காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வர இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு ஆர்கேஜினை வழங்கும் மகளிர் நேரத்தில் இன்று ஆட்ட நாயகி, 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தல்குண்டு வழங்கும் இனிய வாழ்க்கை, 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னெஞ்சலாக கேட்கலாம், 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல், 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 சிறப்பு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் சௌமியா அவர்கள், நிகழ்ச்சியை நெறியாழுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, இன்று ஈரோடு மாவட்டம் வெள்ளரசம்பட்டி தெய்வானி சுந்தரம் அவர்களின் தெருவில் பாடல்கள் கேட்கலாம், 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும், 3:45 வானொலிக்கு 90, மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில், 4:30 புமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில்.

55 இருக்கு ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:10 பூமெக்ஸ் பன்னன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர், அலங்கார செடிகளின் பயிர் பெருக்கம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீஷ் அவர்கள். 7 அடுத்தது என்ன? தொலைதூர மற்றும் இணைய வழி கல்வி வாய்ப்புகள் குறித்து பேச இருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்கிறார் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணைய வழி கல்வி மைய இயக்குனர் முனைவர் பா முத்துப்பாண்டி அவர்கள். உடன் உரையாடுகிறார் மயிலப்பன் அவர்கள். 8 இளமை பேசுகிறது. இன்றைய விளையாட்டுகள் சொல்லுக்குள் சொல் ககப்போ. 8:50 சேவை செய்திகள். 9 கொடைத்தேன்றல். இன்று 10 நினைவே சுகம் திருச்சி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11 இரவு சிறகு. இணைந்திருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 ரசித்திருங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நள்ளிரவு 12 வரை. கோடை பண்பலை 100.5 இனி மலர்கிறது வசந்த விடியல். முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமான டோக்கன் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செர்வ் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேர்களே. ஆர்வத்தோடும் முயற்சியோடும் செய்யும் எல்லா பணிகளும் வெற்றியில் சிறக்கும், வெற்றியில்தான் முடியும். வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: நல்லதை பகுத்தறியும் நல்லவரை விட கயவர்கள் சிறப்புடையவர்கள். எவ்வாறெனில், கயவர்கள் மனதார எதற்கும் கவலை கொள்வது இல்லை. குறள் எண் 1072, அதிகாரம் கயமை.
1: நன்றறிவாரின் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இல.
0: நல்லதை பகுத்தறியும் நல்லவரை விட கயவர்கள் சிறப்புடையவர்கள். எவ்வாறெனில், கயவர்கள் மனதார எதற்கும் கவலை கொள்வது இல்லை. குறள் எண் 1072, அதிகாரம் கயமை.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நம் கோடி பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்,
5: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய்
2: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

இலை பண்பலை 100.5 நாலிரு வண்ணமாய் விரியும் வானவில் இன்று தந்திருக்கும் தலைப்பு உடலுக்கும் உள்ளத்துக்கும் ராஜயோகா. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க காத்திருக்கின்றனர் பிரம்மகுமாரிகளின் மதுரை துணை மண்டல இயக்குனர் டி கே உமா அவர்களும், மூத்த ராஜயோகா ஆசிரியர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் டி கே ஆஷா அவர்களும் நேரலையில் ராஜயோகம் பற்றிய நமது கேள்விகளுக்கு விளக்கமளிக்க காத்திருக்கின்றார்கள்.

0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
1: அனில் பாஸ்தா.

0: ஆர்கேஜி நெய்.
1: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய்
1: 8:30க்கும் கேட்கலாம். வைக்கிங் பனியன் சன் ரீப்ஸ் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன் சன் ரீப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று திருச்சி மாவட்டம் லால்குடி மாந்துரை ஆம்பரவனேஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

மானுக்கு அருள் புரிந்த சிவத்தலமான ஆம்பரவணேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று நாம் ஆலய தரிசனம் செய்யலாமா? அதோடு திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகியோர் பதிகம் பாடிய தேவார திருத்தலம் இது. காவிரி வடகரை தலங்களில் ஒன்று. பரிகார தலங்களில் இது மூலம் நட்சத்திரத்திற்குரிய ஆலயம் என்றும் கூறப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி செல்லும் வழியில் அமைந்துள்ளது மாந்துரை என்ற அழகிய ஊர். ஆம்பரம் என்றால் மாமரம். இத்தலத்தில் மாமரங்கள் அதிகமாக இருந்ததால் மாந்துரை என்ற பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்தின் முகப்பில் மூன்று நிலை ராஜகோபுரம், எதிரே நந்தி மண்டபம், கோபுரத்தை கடந்ததும் அழகிய நீண்ட பிரகாரம் நம்மை வரவேற்கும். தெற்கில் தல விருட்சமான மாமரம் உள்ளது. முனிவர் ஒருவர் சிவனுக்கு செய்த தவறால் இத்தலத்தில் மான்களாக பிறந்த ஓர் அசுர தம்பதிக்கு மகனாக அவதரித்தார். ஒருமுறை இறைதேட சென்ற மான்கள் சிவன் அம்பால் சாம விமோச்சனம் கொடுத்து அவற்றுக்கு முக்தி அளித்தார். ஆனால் இரவு நெடுநேரம் ஆகியும் மான்கள் இருப்பிடத்திற்கு திரும்பாததால் கலங்கிய குட்டிமான் வருந்தியது. நேரமாக ஆக பசியால் வாடியது. இதனை அறிந்து சிவனும் பார்வதியும் அதனை பெற்ற மான் வடிவில் இங்கு வந்து பசியால் வாடியிருந்த குட்டிமானுக்கு பார்வதி தேவி பால் புகட்டினார். சிவன் பார்வதியின் தரிசனம் பெற்ற குட்டிமான் தன் சாபத்திற்கு விமோச்சனம் பெற்று மீண்டும் மகரிஷியாக உருவம் மாறினார். மான்களாக பிறந்த அசுர தம்பதியர் மற்றும் மகரிஷிக்கு சிவன் ஒரு செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி தினத்தன்று விமோச்சனம் தந்ததாக ஐதீகம். இதனால் இங்குள்ள இறைவனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தி திதியன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது.

இறைவன் கருவறையின் முன்பாக நந்தியும் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் தண்டபாணியும் அருள் பாலிக்கிறார்கள். கருவறையில் சுயம்பு மூர்த்தியாக ஆம்ரவணேஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இங்கே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஈசனுக்கு ஆதி ரத்னேஸ்வரர், சுந்தர ரத்னேஸ்வரர், மிருகண்டீஸ்வரர் என்னும் பல திருநாமங்களும் உண்டு. நின்ற கோலத்தில் மேலிரு கரங்களில் தாமரை மலர்களை ஏந்தியும் கீழிரு கரங்கள் அபயவரத முத்திரையோடும் பாலாம்பிகை தெற்கு நோக்கி நமக்கு தரிசனம் தருகிறார். இவருக்கு அழகம்மை என்றொரு நாமமும் உண்டு. மேற்கு பிரகாரத்தில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் தனிச்சன்னதியில் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் கிழக்கு பார்த்தபடி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். முருகப்பெருமான் சுமார் 5 அடி உயர கம்பீரமான தோற்றத்தில் காட்சி தருகிறார்.

0: இருக்கிறார். இவர் மீது அருணகிரிநாதர் திருப்புகழில் மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா என பாடியுள்ளார். சூரியனும் அவரது மனைவியும் அருள் பெற்ற தலம் என்பதால் நவக்கிரக சன்னதியில் சூரியன் தனது மனைவிகளுடன் காட்சி தருகிறார். பிற கிரகங்கள் அனைத்தும் சூரியனை பார்த்தபடியே காணப்படுகின்றனர். பல்வேறு சிறப்புகளையும் பெருமைகளையும் உடைய திருத்தலம்தான் மாந்துரை ஆம்ரவணேஸ்வரர் ஆலயம். இன்று திருச்சி மாவட்டம் லால்குடி மாந்துரை ஆம்பரவணேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: ஆர்கேஜி நெய்,
3: ஆஹா செம்ம வாசனை.
4: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: யுஜிசி அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ பிஎஸ்ஜி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ பிஎஸ்ஜி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9865855530.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுத்தேன்.
4: ஆஹா, சம்ம வாசனை!
5: அம்மா வந்திருக்காங்க, அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா, எங்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
7: பண்பலை 100.5. இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
10: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய்
7: 8:30க்கும் கேட்கலாம். வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
11: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வாழ்க்கை.
6: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

காதில் பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: குழந்தைகள் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி செல்லம் வந்திருக்காங்க. அவங்கள இப்போ நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன செல்லம்?
1: என் பேர் மா சம்ரிதா யாழினி.
0: சம்ரிதா யாழினியா? சம்ரிதா, அழக பொட்டு வச்சிருக்கீங்களா? சந்தன பொட்டு இந்த கழுத்துல நெத்தில எல்லாம், அதை யார் வச்சு விட்டாங்க? பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. ஓ, அது கிளிப்பா? அது என்ன கலர் இருக்கு அந்த கிளிப்ல?
1: ப்ளூ, பிங்க், எல்லோ.
0: அவ்வளவுதானா? சரி சரி, உங்களுக்கு என்ன கலர் எல்லாம் பிடிக்கும்?
1: பிங்க், கிரீன், ஆரஞ்சு, பர்பிள்.
0: ஓ, இந்த கலர் எல்லாம் பிடிக்குமா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 3rd ஸ்டாண்டர்ட்.
0: உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: நிறைய
0: பேர் இருக்காங்களா? எல்லாம் சேர்ந்து என்ன விளையாடுவீங்க? கேம்லாம் விளையாட மாட்டீங்களா?
1: விளையாடுவோம். டாச் பால், வாலிபால், டென்னிஸ், நிறைய
0: நிறைய விளையாடுவீங்க. எங்களுக்கு இப்ப என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்.
0: திருக்குறளா? எங்க சொல்லுங்க கேப்போம்.
1: அகர முதல்ல எழுத்தெல்லாம் மாதி பகவன் முகற்றே உலகு, கக்க கசிழ கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை, தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. யாகாவ ராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லுக பட்டு, இன்னார் செய்தாரே ஒருவர் அவனால் நன்மம் செய்து விட. யாகாவ ராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லுக பட்டு, உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூகும் மலை, கட்டனான் ஆய பழனிப்புள் வாழறிவன் அற்றா துறா எனின். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்கவன் எப்பொருள் யாயார்வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. செய்யாமே செய்யாமே ஆற்றன் அரம்பிட பொய்யாமே பொய்யாமே நன்று.
0: வழக்கம். ஒரு 15 திருக்குறள் சொன்னீங்க, இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா?
1: அம்மா தான் சொல்லி கொடுத்தா.
0: ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி சரி, வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, தாத்தா, பாட்டி.
0: நான் அம்மா பேர் என்ன?
1: வித்யா.
0: அப்பா பேர்?
1: மகேஷ்.
0: மகேஷ் அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
1: ஒரு
0: சிறந்த ஆட்சியாளர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.

0: ஆர்கேஜி நெய்
1: நம் கோடி பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
2: மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய்
1: 8:30க்கும் கேட்கலாம். வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
0: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
6: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 105
7: அனில் பாஸ்தா
6: ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
8: கோடி பண்பலை 100.5 இனி தமிழ் செய்தி அறிக்கையை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தார்வாடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளை விட இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார்.
1: ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு வந்து செய்தி வந்துருக்கு. அது சம்பந்தமா நம்ம இதுவரைக்கும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படலை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், அந்த டெக்னாலஜிலயும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி. ஏன்னா அது வந்து மோடமும் சிம் கார்டும்

0: சேர்ந்து வருது. நிறைய இடத்துல சிக்னல் இல்லாமல் இருக்கும், அது எல்லாத்துலயும் சாத்தியமான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் முதல்ல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கெடுப்பு பணிகள் பண்ணிட்டு வரோம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு எரர் பர்சன்டேஜ் வரும், ஏன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் செலவு நீங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதுலயும் வந்து இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம் இருக்கும். அடுத்து வந்து ஒரு 5 வருஷத்துல மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிம் கார்டு எப்படி, இந்த சிம் கார்டோ இந்த மோடமோ எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறிச்சுதான் எப்படி இருக்கும். ஸோ அதனால ஃபுல் அசஸ்மெண்ட் வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க, மற்ற மாநிலங்கள் எப்படி பண்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு செலவினங்களும் செய்து இந்த டெக்னாலஜி வந்து ஒரு இதாயிடக்கூடாது.
1: கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே வந்து ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாறு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோட வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோயிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறதுன்னு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குறதுக்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மணமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டி டி வி தினகரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர்

மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனா்.

0: செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2வது இடத்திலும், 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றுத்தோரிகையின் இசை ஓவியம் இது உங்கள் கோடை பான்மலையின் 1.5 வசந்த விடியாது.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: ஆர்கேஜி நெய்,
3: ஆஹா செம்ம வாசனை.
4: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கிய வசந்த விடியல்.
6: தொட முயன்றால் வானமும் நம் கைகளில்தான். விடைபெறுகிறது வசந்த விடியல். இனி ஆரம்பமாகிறது சுகமான காலை.

கோடி பண்பலை 100.5 உற்சாகத்தை இரட்டிப்பாக்கும் இது சுகமான காலை. இனியதொரு ஒப்பற்ற திங்கட்கிழமை, ஒப்பற்ற திங்கட்கிழமை. கவனிச்சிங்களா? ஒப்பற்ற அப்படின்றத அழுத்தி அழுத்தி சொல்கிறேன். அந்த வார்த்தைக்கு பொருள் மாற்று இல்லை, ஒப்புமை எதுவுமே இல்லை அப்படின்றது அர்த்தம். இதே போல தான் நாம் ஒவ்வொருத்தரும் ஒப்பற்றவர்கள், ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள். சிலருக்கு நல்லா பேச வரும், அதை வச்சு பொழைச்சிப்பாங்க. சிலர் வந்து பேசி நேரத்தெல்லாம் வீணாக்க மாட்டாங்க, செயல் புயல் அவங்க. சிலர் நல்லா நடனம் ஆடுவாங்க, சிலர் நல்லா விளையாடுவாங்க, சிலர் நல்லா படிப்பாங்க. இப்படி தனித்திறமை நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அடுத்தவர்களை பார்த்து அவங்கள மாதிரி வாழணும், அவங்கள மாதிரி பேசணும், அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு உங்களோட ஒரிஜினாலிட்டியை தொலைச்சிடுறீங்க. அப்படி இருக்கிறது எதுக்கு சமம் தெரியுமா? பொருந்தாத உடையில் நம்மளுடைய தலை கை கால் உடம்பை விட்டுட்டு ஒரு கோமாளி வேஷத்தில் காட்சி அளிக்கிறதுக்கு சமம். இந்த அருமையான விஷயத்தை உங்கள் காதில் காலை நேரத்தில் போட்டுட்டு புலமா சுகமான காலை பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறேன். நான் உங்கள் பனசரி யோகானந்த்.

0: ஓகே.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளுக்கான அறிவிப்பு. சாகுபடி நிலங்களில் பசுந்தல் உரப்பயிர்களான தக்கைப்பூண்டு, சனப்பை ஆகியவைகளை பயிர் செய்து பூக்கும் தருணத்தில் மடக்கி உழுது மண்ணின் வளத்தை பாதுகாக்குமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கிறார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

இப்படி ஊர் ஊரா சுத்திட்டு சுற்றுலாவெல்லாம் முடிச்சிட்டு இப்ப ஸ்கூலுக்கு போற நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பேகு, பாட்டிலு எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்டிங்கன்னா 9 மணிக்கு போகிறப்ப ஒரு பரபரப்பு இல்லாமல் இருக்கும். இந்த செய்தியை கோடை பண்புகளை உங்கள் காதில் போட்டுட்டு அடுத்து என்ன வரப்போகுது நம்ம கோடை பண்புகளில் அப்படின்னு காத்துட்ருக்க நேயர்களுக்காக ஒரு மின்தடை அறிவிப்பு காத்திருக்கு. உங்கள் பகுதியிலேயா

0: அப்படின்னு நல்லா கவனிச்சு கேளுங்க, பார்ப்போம்.
1: மின்துறை பற்றிய அறிவிப்பு. கள்ளிமந்தயம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுவதால் கள்ளிமந்தயம் துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளான கள்ளிமந்தயம், மண்டவாடி, சின்னைய கவுண்டன் வலசு, பொருளூர், கொத்தையம், பாலப்பன்பட்டி, பருத்தியூர், அப்பியம்பட்டி, பூசாரிப்பட்டி, கரியாம்பட்டி, கூத்தம்பூண்டி, தேவத்தூர், கேட்டிப்பாளையம் ஆகிய கிராமங்கள் மற்றும் அதை சார்ந்த உட்கடை கிராமங்களில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என திண்டுக்கல் மின் பகிர்மான வட்ட உதவி செயற்பொறியாளர் தகவல் தந்திருக்கிறார்.
0: இதுல உங்க பகுதியும் இருந்துச்சுன்னா தகுந்த முன்னேற்பாடுகளை நீங்க செஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்ப கோடை பண்பலை 100.5 சுகமான காலையில ஒரு அருமையான பாடல் கேட்கலாமா?

0: இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டே நம்மளுக்கு பிடிச்ச பாடலும் கேட்டால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இல்லையா? அதனால தாங்க இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம், மங்கனி மாநகர் சேலம் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. இந்த சேலத்துக்கு போனீங்கன்னா தட்டு வடை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். காலையில 8 மணிக்கு வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, சேலம் மாவட்ட நேர்களை உங்களை அன்போடு அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. இப்படி பேசிட்டே இருக்கும்போது சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாது, தமிழ் வார்த்தைகளுக்கே அர்த்தம் தெரியாது. அந்த அர்த்தத்தை தினம் தினம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. கேளுங்க.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

0: சஞ்சாரி
1: அலைந்து திரிவோம்
0: அல்லது
1: இசையின் பல வகை
0: அல்லது
1: பெரும் குடும்பமுடையவன்
0: சஞ்சாரி
1: அலைந்து திரிவோம்.

கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் நாலொரு வண்ணமாய் விரியும் வானவில் இன்று தந்திருக்கும் தலைப்பு உடலுக்கும் உள்ளத்துக்கும் ராஜயோகா. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க காத்திருக்கின்றனர் பிரம்மகுமாரிகளின் மதுரை துணை மண்டல இயக்குனர் டி கே உமா அவர்களும், மூத்த ராஜயோகா ஆசிரியர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் டி கே ஆஷா அவர்களும் நேரலையில் ராஜயோகம் பற்றிய நமது கேள்விகளுக்கு விளக்கமளிக்க காத்திருக்கின்றார்கள்.

0: நேரம் சரியா 7:30.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வளம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தேனி மாவட்டம் போடி ரெங்கநாதபுரம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வளம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரெங்கா.

0: நீங்க ஆடுங்க, பாடுங்க, கொண்டாடுங்க, ஆனா முதல்ல இத கேளுங்க.
1: நாள்தோறும் நமது காடை பண்பலை நற்பொழி ஐந்தில் இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள், தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்கிறார் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குனர் முனைவர் பா முத்துப்பாண்டி அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றொரு எண் 290 333. கொடைக்கானல் முன்னிணைப்பு 045 42. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன கோடை பண்பலை நுறுபுள்ளி 5.

0: நேரம் காலை 7:36. இப்போ நம்ம நிகழ்ச்சியில அடுத்தது என்ன?
1: கோடை பண்பலை 100.5 போமாக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமாக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமாக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமாக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமாக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமாக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: என்ன தர்பாருக்கு இன்று நம்மை மன்னர் ஆற்றங்கரைக்கு வர சொல்லிவிட்டாரே! இவ்வளவு பெரிய ஆற்றங்கரையில் எங்கே அவரை தேடுவது? அதோ அங்கே இருக்கிறார். மன்னா, மன்னா,
5: வாருங்கள் வாருங்கள் அமைச்சரே, இங்கே வாருங்கள்.
4: இதோ வந்துவிட்டேன் மன்னா. அரண்மனையில் எவ்வளவு பணிகள் இருக்கின்றன, அதையெல்லாம் விட்டுவிட்டு ஆற்றங்கரையில் ஆயாசமாக அமர்ந்திருப்பதை பாருங்கள்.
5: என்ன அமைச்சரே?
4: ஆற்றங்கரையில் அரசர் அமர்ந்திருக்கும் அழகை பாருங்கள் என்று உங்களை பாராட்டி கொண்டிருந்தேன் மன்னா.
5: அப்படியானால் சரிதான், சரிதான்.
4: என்ன மன்னா, உங்களை சுற்றி ஏதேதோ கிடக்கிறது, எல்லாம் குப்பைகள் போல தெரிகின்றனவே.
5: ஆமாம் அமைச்சரே, நேற்றைக்கு என்னுடைய அறையை பணியாளர்கள் சுத்தம் செய்தார்கள். அறைக்கு தேவையில்லை என குட் பை சொன்ன குப்பைகளை எல்லாம் ஆற்றங்கரைக்கு கொண்டு வர சொல்லிவிட்டேன்.
4: ஏன் மன்னா, குப்பைகளை குப்பை தொட்டியில் தானே போட வேண்டும். அதை விட்டுவிட்டு ஆற்றங்கரைக்கு கொண்டு வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
5: ஆற்றில் விட்டு விளையாண்டு கொண்டிருக்கிறேன் அமைச்சரே. இது உங்களுக்கு பொறுக்கவில்லையா? அதோ அதோ அங்கே பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் டப்பா எவ்வளவு அழகாக ஆற்றில் மிதந்து செல்லுகிறது என்று.
4: என்ன மன்னா, மழை நீரில் கப்பல் விட்டு விளையாடுவதை போல அளவா சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இது ஆறு மன்னா, இயற்கை நமக்கு அளித்த வரம். சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய நாமே இப்படி செய்யலாமா?
5: சரி அமைச்சரே, நான் மட்டும் இப்போது என்ன சொல்லுகிறேன், ஆறு தான் இதன் பேரு. இங்கே கொட்டிய குப்பைகள் எல்லாம் இங்கேயே தங்கிவிடவா போகின்றன? எல்லாம் கடலில் தானே சென்று கலக்க போகின்றன. அதற்கே நீங்கள் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் அமைச்சரே?
4: என்னமண்ணா, கடலில் தானே சென்று கலக்க போகிறது என்று சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள். இந்த குப்பைகள் எல்லாம் மனிதர்கள் கடலுக்கு ஏற்படுத்தும் சுனாமி மண்ணா.
5: என்ன, கடலுக்கு நாம் சுனாமி ஏற்படுத்துகிறோமா?
4: ஆமண்ணா, கடலை இப்படியெல்லாம் மாசுபடுத்தினால் அது மட்டும் எவ்வளவு நாள் எந்த அளவுக்கு மண்ணா தாங்கும்? அதனால்தான் இது போன்ற குப்பைகளை எல்லாம் கடலுக்கு

0: நாம் ஏற்படுத்துகிற சுனாமி என்று சொன்னேன். இன்று ஜூன் 8 உலக பெருங்கடல் நாள், வேர்ல்ட் ஓசன் டே. இந்த நாளில் இருந்தாவது பெருங்கடல்களையும் கடற்கரைகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் உதிக்கட்டும்.
1: அமைச்சரே, நீங்கள் சொல்லுவதும் ஒரு வகையில் யோசிக்க வேண்டிய செய்திதான்.
0: ஆமாமண்ணா, பசிபிக் கடலும் அட்லாண்டிக் கடலும் எல்லோராலும் அறியப்படுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய இந்திய பெருங்கடல் பெரும் வணிகத்தில் சிறந்து விளங்கி இருக்கிறது. இந்த உலக பெருங்கடல் நாள் கொண்டாடப்படுவதற்கான முக்கிய காரணமே நம்முடைய தமிழர்களும் தமிழர்கள் அந்நாட்களில் மேற்கொண்டிருந்த வணிக தொடர்பும் தான்.
1: அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறதே.
0: 50% மேற்பட்ட மீனவர்கள் கடலில் தான் தங்களுடைய பெரும்பாலான வாழ்நாட்களை கழிக்கின்றனர். மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனின் பெரும் பகுதி கடலில் இருந்துதான் கிடைக்கிறது.
1: ஓ, கடல் இத்தனை சிறப்புகள் உடையனவா அமைச்சரே?
0: ஆமண்ணா, இத்தகைய சிறப்பு மிக்க கடலில் கழிவு நீர் எண்ணெய் கசிவுகள் கலப்பதோடு ஆண்டொன்றுக்கு 8 மில்லியன் மெட்ரிக் டன்னிற்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் கலப்பதாக தரவுகள் சொல்கின்றன. இதே நிலை நீடித்தால் கடல்களுக்கும் கடல் வாழ் உயிரினங்களுக்கும் ஏன் மனிதர்களுக்கும் கூட என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்று கடல்சார் ஆய்வாளர் ஒடிசா பாலு அவர்கள் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். என்ன,
2: உரக்கழிவுகளிலிருந்து, தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து, பயன்படுத்தக்கூடிய அத்தனை வேதியியல் கழிவுகளிலிருந்து, அணு கழிவுகளிலிருந்து, ஈ கழிவுகளிலிருந்து, நம்ம பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் கழிவு வரைக்கும் கடல்வாழ் உயிரினங்களில் மிக சிக்கலை உருவாக்கியிருக்கு. இன்று வேணால் கடல்வாழ் உயிரினங்கள் இந்த சிக்கலால் இறக்கலாம். இந்த சிக்கல் நாளைக்கு மனித இனத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 21% ஆக்சிஜன் பயன்பாடுகளும் அந்த 78% நைட்ரஜனுடைய பயன்பாடுகளை ஒரு சீரமைக்கு செய்வது இந்த கடல்வாழ் மீன்கள், கடல்வாழ் உயிரினங்களுடைய தேவையை நமக்கு கொடுத்துருக்கு. அதனால் கடல்வாழ் உயிரினங்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த மாசுகள் மூலமாக பாதிக்கிறது மூலமாக மனித குணத்துக்கே அடுத்து வரக்கூடிய ஒரு அச்சுறுத்தலாக இந்த நிகழ்வுகள் இருக்கு.
1: அருமை அருமை, சிறப்பாக சொன்னார் அமைச்சரே. ஆக இந்த பெருங்கடல் நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயற்கைக்கு நாம் தொல்லை கொடுக்காமல் இருந்தால் இயற்கை நம்மை தொல்லை செய்யாதது மட்டுமல்ல, நம்மை பாதுகாக்கவும் செய்யும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
0: உண்மை உண்மைதான் மன்னா.
1: சரி அமைச்சரே, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள், காற்று வேகமாக அடிக்கிறது. நான் தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்து விட போகிறேன்.
0: பரவாயில்லை, விழுங்கள் மன்னா.
1: என்ன,
3: நம் கோடி பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
7: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
8: ஆர்கேஜி நெய்
3: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: Bunions and Briefs.
10: ஆரம்பிக்கலாங்களா?
3: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
11: ஒரே ஒரு பெயர்தான்
12: கோடை பண்பலை.
11: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
13: இருக்கும்
14: வெறி தனமா இருக்கும்.
15: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
11: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
15: கோடை பண்பலை 100.5.
16: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், நல்ல நேரம் தான்.
3: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
17: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
3: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
18: எத்தனை சபைகள் கண்டும், எத்தனை எத்தனை பகையும் கண்டும், அத்தனையும் சூடங்கள்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமன்ஸ் இனவர்
1: பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஜூன் 8
0: பூமியின் நுரையீரல் என்பது
2: இதன் சிறப்பு.
0: இதற்கு நாம் சுவாசிக்கும் காற்றினை உற்பத்தி செய்வதில்
2: பங்கும் இருக்கு.
0: பெருமளவு உணவுகள்
2: மருந்துகள்
0: உயிரின வளங்கள் இங்கே கிடைப்பு.
2: உலக பொருளாதாரத்தை நிர்ணயிப்பதில்
0: இதன் பங்கும் இருப்பு.
2: சாதாரண மக்களின்
0: வாழ்வாதாரமாக விளங்குகின்றன.
2: கடல்வழி பயணிகளின் கடற்சாலைகளாக திகழ்கின்றன.
0: கப்பல் போக்குவரத்து
2: பிளாஸ்டிக் குப்பைகளை கொட்டுதல்
0: கடலின் சீரழிவுக்கு முக்கிய காரணங்கள்.
2: 12 வருடங்களில்
0: பல மீனினங்கள்
2: வெகுவாக குறைந்து விடலாம் என்கின்றன
0: சில ஆய்வறிக்கைகள்.
2: சமுத்திரங்களை காப்பது நம் பொறுப்புதான்.
0: கடல்களை காப்பதும் நம் கடமைதான்.
2: வளைகுடாக்களை வளமையாக வைப்பதும் நம் வேலைதான்.
0: விரிகுடாக்களோடு இவைகளை பேணி
2: நம் சந்ததியினருக்கு விட்டு செல்லத்தான்.

0: கடல் நாள்
1: என்று
0: நிரலாக்க மொழிகள்
1: படிவ மொழிகள்.
0: இது என்ன புது மொழிகள்?
1: அவைகளா
0: அகிலத்தை ஆட்டி படைக்கும் கணினியின் மொழிகளே.
1: நிரலாக்க மொழியை ஆங்கிலத்தில் சொல்லலாம்
0: கம்ப்யூட்டர் புரோகிராமிங் லாங்குவேஜ்.
1: படிவ மொழியை ஆங்கிலத்தில் சொல்லலாம்
0: கம்ப்யூட்டர் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்.
1: நிரலாக்க மொழிகள் தன்னிச்சையாக இயங்கி
0: செயல்பட கூடியது.
1: படிவ மொழி மொழிபெயர்ப்புக்கு பின்னேதான்
0: செயல்படக்கூடியது.
1: PHP என்பது
0: ஒரு பிரபல படிவ மொழி.
1: இணையத்தை இணைப்பதில் இருக்கிறது
0: இதன் தனி வழி.
1: ராஸ்மஸ் லெடார்
0: 1995 உருவாக்கிய
1: நிரலி
0: பல கணினி வல்லுநர்களுக்கு
1: பயனாகும் செயலி.
0: 1995
1: படிவ மொழி
0: PHP வெளியிடப்பட்ட நாள்
1: இன்று. 1976
0: அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை லிண்ட்சே அண்ட் டேவன்போர்ட் பிறந்த நாள்
1: என்று.
0: ஒளியானது அலைகளாக பரவுகின்றது
1: என்பது கொள்கை.
0: அதுவே அவர் உருவாக்கிய
1: அலைக்கொள்கை.
0: நெதர்லாந்தின் ஹேக்கில் தொடங்கியது
1: வாழ்க்கை.
0: பல துறைகளில் இவரின் கண்டுபிடிப்புகள்
1: சேர்க்கை.
0: தொலைநோக்கிக்காக கண்டுபிடித்தது
1: லென்ஸ், அதாவது
0: அகன் வில்லைகள்.
1: தொலைதூர பிரபஞ்சத்தில் கண்டறிந்தது
0: டைட்டன் துணைக்கோள்.
1: ஓரியன் வரைபடம் தருகிறது
0: அத்தொகுதியின் விளக்கங்கள்.
1: இயற்பியலுக்கு இவர் தந்தது
0: பரிவதிர்வு ஊசல்.
1: 1695
0: நெதர்லாந்து விஞ்ஞானி கிறிஸ்டியன் ஹைகன்ஸ் மறைந்த நாள்
1: என்று.
0: 1809
1: எழுத்தாளர் தாமஸ் பெயினின் நினைவு நாள்
0: இன்று. கர்நாடக இசை உலகில்
1: புகழ்பெற்ற இசைக்கலைஞர்,
0: ஸ்வரங்கள் பாடுவதில் வல்லுநராக கருதப்பட்டவர்
1: MS ராமசாமி ஐயர்,
0: சுப்புலட்சுமி
1: இவரின் பெற்றோர்,
0: ஆங்கில கல்வியில் ஈடுபாடு கொண்டவர்,
1: அதனால் ஆங்கில இலக்கியத்தை கற்று தேர்ந்தார்.
0: ராக ஆலாபனைகளை
1: தேவையான போது விஸ்தாரமாக பாடுவார்.
0: பல கீர்த்தனைகளை பிரபலமாக்கினார்.
1: அவைகளில் ஒன்று
0: நளினகாந்தி என்பர்.
1: 1968
0: கர்நாடக இசைக்கலைஞர்
1: மதுரை மணி ஐயரின் நினைவு நாள்
0: இன்று. மனித செயல்பாட்டினை கட்டுப்படுத்தும் கருவி
1: மனித மூளை.
0: மகத்தான பணிகளை செய்யும் மூளையை பற்றிய
1: விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம்.
0: ஜெர்மன் பிரெயின் டியூமர் அசோசியேஷன்
1: என்ற அமைப்பு சாரா நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டது
0: 2000
1: இதே நாளில் உலக மூளைக்கட்டி நாள்.
0: மூளையில் ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும்
1: மூளை செல்களின் அசாதாரண வளர்ச்சி,
0: மூளை கட்டிகள் உருவாவதற்கான காரணம்,
1: மக்களிடையே விழிப்புணர்வை உண்டாக்கும் நோக்கில்
0: உருவான உலக மூளை கட்டி நாள்
1: என்று.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி Women's Innovator, your perfect partner. Prithvi, Prithvi, Women's Innovator, your perfect partner.
3: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
6: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய்
3: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
9: இன்றைய மனதோடு ராகம் சேலம் மாவட்ட நேயர்களுக்காக. மறக்காம வந்துருங்க காலை 8 இதுவரைக்கும் பல்சுவையை பகிர்ந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு விரைந்து இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான காலை. மீண்டும் நாளை காலை 7 நிகழ்ச்சியை தொகுத்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். நான் உங்கள் பனசிரியோகானந்த்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கூர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது. கோடை எஃப்எம் தானுங்க.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: பண்பலை நிரப்புள்ளி ஐந்தில். இப்போது கேட்கலாம் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய்,
4: ஆஹா செம்ம வாசனை.
5: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: இனிய வணக்கம் நேர்களே. வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரம் நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதை பயன்படுத்துகிறதும் வீணடிக்கிறதும் நம்முடைய கரங்களில் நம்மளுடைய கைகளில் தான் இருக்குங்க. சரிங்க, இன்னைக்கு மனதோடு ராகம் எஃகு நகரம், மாம்பழ நகரம் அப்படின்ற சிறப்பு பெயர்களை பெற்ற மாவட்டம். இப்போ மாம்பழத்தை சீசன் வேறு, நம்ம மாம்பழத்தை பார்த்த உடனே இந்த ஊர் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை எழில் நிறைந்த அழகான ஏற்காடு அது வந்து இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. ஆம் நேயர்களே, இன்னைக்கு சேலம் மாவட்ட நேயர்களுக்காக தான் மனதோடு ராகம் வரப்போகுது. வாங்க பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச புது பாடலையும் கோடை பன்மலையில் கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். அறிமுக நேயர்களுக்காக, அதாவது இதுவரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத நேயர்களுக்காக 2424224 மகளிருக்காக 2424249 வழக்கமாக பேசுகிற சேலம் மாவட்ட நேயர்களுக்காக 2424226 இன்னொரு எண்ணும் கூட இருக்குது 290 333 கொடைக்கானலோட முன்னிணைப்பு என்ன 0 45 42 சேர்த்துக்கங்க. இப்போ நேயர் இணைப்புல வந்துட்டாங்க, நம்ம பேச போறோம். வாங்க, வணக்கம்.
1: பாசலையில் கலந்து கவிதை பாடும் என் இனிய பொக்கிஷம், கோடை பண்பலை 100.5 இனிய உற்சாகமான காலை வணக்கம்மா.
0: உற்சாகமான காலை வணக்கம் உங்களுக்கும் சொல்லிக்கிறோம். பேர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலைச்செல்விங்கம்மா.
0: கலைச்செல்வி, எப்படி இருக்கிறீங்க?
1: அருமையா, சூப்பரா இருக்குங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க
1: பண்பலையில் உள்ள அனைவரும் எப்படி இருக்காங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். சரி சொல்லுங்க கலைச்செல்விமா.
1: என்ன, உங்களோட நான் முதலில் பேசியது பண்பலையில் உங்களுடன் தாங்கம்மா.
0: ஐயோ, மிக்க மகிழ்ச்சிங்க. எப்ப ஞாபகம் இருக்கீங்களா?
1: எப்பவுமே மறக்கறது இல்லைங்கம்மா.
0: எப்ப ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்குங்கம்மா, ஆனா ஆண்டு சரியா ஞாபகம் இல்லைங்கம்மா.
0: சரி சரி, என்ன பாட்டு கேட்போம்?
1: முதல் முதல்ல உங்களோட பேசி சூப்பர் ஸ்டாரோட பாட்டு கேட்டுங்கம்மா, மனதோடு ராகத்துல.
0: சரி, அப்ப மனதோடு ராகம்ல தான் பேசி இருக்கோம் நம்ம.
1: ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா.
0: சரிங்க கலைச்செல்வி, இன்னைக்கு என்ன,
1: நம்ம பண்பலையோட பயணிச்சுக்கிட்டு வரங்கம்மா.
0: சரிங்க, என்ன பாட்டு குடுக்கலாம் சொல்லுங்க.
1: எனக்கு புதிய பராசக்தியிலிருந்து ஒரு பாடலுங்கம்மா, அனைவருக்காகவும்மா.
0: சரி, உங்களுக்காகவும் தரோம், கேளுங்க. நன்றி.
1: உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி.
0: நன்றி.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுலுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுலுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

0: ஆர்கேஜி நெய்
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
5: ஆர்கேஜி நெய்
4: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
6: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
6: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
9: நாம சொல்ற விதி என்பது வேற ஒண்ணுமே கிடையாது. சப்கான்சியஸ் மைண்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற நாம அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ங்கறத அப்படியே புழிஞ்சு தூக்கி அப்படியே தூக்கி அடிச்சிட்டு டோட்டல் கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிட்டோம் அப்படினா விதியை ஜெயிக்கலாம். அது என்னங்கறது சயின்டிஃபிக்கா பார்க்கணும். விதிங்கறது என்னங்கறத பார்க்கணும். உங்களுடைய உடல் அமைப்பு, அதன் இயக்கம், அதன் நியதிகள், உங்கள் மூளையின் அளவு, மூளையின் மின்னோட்டம்

0: கூட்டம், இவையெல்லாம் உங்கள் சாமர்த்தியத்தால் நிர்ணயிக்கப்படுபவை அல்ல. உங்க சாமர்த்தியத்தால உங்க மூளையோட வெயிட் நிர்ணயம் ஆகல. நான் இப்ப வரலாறு சொல்லட்டுமா? மனித இனம் தோன்றிய பிறகு 3 முறை மூளையின் எடை மாறி இருக்கிறது. முதல்ல இருந்த எடையை விட ஒரு சில 1000 ஆண்டுகளுக்கு பிறகு 2 மடங்கு எடையாச்சு. இப்போது மனிதனுடைய மூளை 3 மடங்கு, ஒரிஜினலா தோன்றிய போது என்ன மூளையோ அது மாதிரி 3 மடங்கு மூளையா இருக்கு இப்ப மனிதனுடைய மூளை. இதெல்லாம் நாம ஏற்படுத்தல, நம்முடைய கொடுக்கப்பட்ட உடம்புக்குள்ள இந்த மூளை இருக்கு. அதுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஓடுது. இதெல்லாம் நாம திட்டமிட்டதே கிடையாது. ஒருவருக்கு ஒரு விஷயம் தோன்றுகிற மாதிரி இன்னொருவருக்கு தோணாது, இவருக்கு தோன்றுகிற மாதிரி இன்னொருவருக்கு தோன்றாது. அது ஏன் அப்படின்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் காரணமா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நம்மால பதில் சொல்ல முடியாது. இப்படி கொடுக்கப்பட்டவை, பண்டை தொடர்பால் விளைந்தவை, இயல்பிலேயே நீங்கள் பெற்றுக்கொண்டு வந்தவை, இவை அனைத்தையும் மொத்தமாக கூட்டி ஒரு பெயர் வைக்க வேண்டுமானால் அது மனித முயற்சியால் அடைந்தவை அல்ல. மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டு அவை கொடுக்கப்பட்டவை. இதை விட இன்னும் சயின்டிபிக்கா, இன்னும் சைக்கலாஜிக்கலா நீங்க விதியை புரிஞ்சுக்கணும்னா, மனிதனுடைய மனசை 2 கூறா பிரிக்கிறான். அதுக்கப்புறம் நிறைய பிரிவு இருக்கு, மேஜரா 2 பிரிவு இருக்கு. ஒன்னு கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ நீங்க தூங்குறீங்கல்ல, போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, அப்ப ஒரு மைண்ட் எழுச்சி உட்காந்துக்கும். கனவுல ஏன் ஒவ்வொரு விதமான கனவு வருது? அது சில காரியங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள இருந்து. உங்களால உங்க தூக்கத்துக்கு அப்புறம் எழுச்சி உட்கார்ற மைண்டை இப்ப விழிச்சிருக்கும் போது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. கர்ப்பத்துல அம்மாவுடைய கருவில இருந்த பாத்தீங்களா, அப்ப அம்மாவுடைய மனசுல ஓடின எண்ணங்கள்லாம் நமக்கு வந்து நிக்குது. அப்படியே அந்த தொப்புள் கொடி வழியா வந்து டக டக டக டக வந்து இறங்கிக்கு செல்லாம் நமக்குள்ள வந்து டெபாசிட் ஆயிடுச்சு, நம்ம மூளையில வந்து பதிஞ்சிருச்சு. ஆனா கண்டிப்பா உங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்குள் பதிவாகி இருக்கின்றன. இந்த மைண்டுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சப்கான்சியஸ் மைண்ட்னு பேரு. நாம சொல்ற விதி என்பது வேற ஒண்ணுமே கிடையாது. சப்கான்சியஸ் மைண்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற நாம அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ங்கறத அப்படியே புழிஞ்சு தூக்கி அப்படியே தூக்கி அடிச்சுட்டு டோட்டல் கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா விதியை ஜெயிக்கலாம். இதுக்கு ட்ரை பண்ண ஆள்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டா புத்தர். புத்தர் என்ன பண்ணாருங்க? புத்தர் என்ன பண்ணாரு? எல்லாரும் மனசை பயன்படுத்தி நீ உலகத்துல வளரலாம்னு சொன்ன போது மனதிலிருந்து வெளியே வான்னு அழைப்பு கொடுத்த ஒரே நபர் புத்தர் தான். மனசை தூக்கி அண்ணன் போட, மனசையே தூக்கி குப்பையில போட, மனசுல இருந்து வெளியே வா அப்படின்னாரு. மனசுல இருந்து எல்லாம் வெளியே வர முடியுமா? மனசுல இருந்து யாராவது வெளியே வர முடியுமா? மனசோட ஆளுமையில இருந்து யாராலும் வெல்லவே முடியாது. எவ்வளவு அறிவு தெரிஞ்சாலும் எவ்வளவு புத்தி சொன்னாலும் ஒரு மனசு ஆசைப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை அது நிறைவேற்றாம விடவே விடாது.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 4 வண்ணமாய் விரியும் வானவில் இன்று தந்திருக்கும் தலைப்பு உடலுக்கும் உள்ளத்துக்கும் ராஜயோகா. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க காத்திருக்கின்றனர் பிரம்மகுமாரிகளின் மதுரை துணை மண்டல இயக்குனர் டி கே உமா அவர்களும், மூத்த ராஜயோகா ஆசிரியர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் பி கே ஆஷா அவர்களும் நேரலையில் ராஜயோகம் பற்றிய நமது கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க காத்திருக்கின்றார்கள்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா?

0: இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
0: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
0: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை.
4: ஆர்கேஜி நெய்ல் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: நேரம் 8:20. இது உங்க கோடை பன்மலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு சேலம் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்குங்க. இப்போ அடுத்த நேயர் வாங்க.
10: வணக்கம்மா.
9: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
10: சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கீரைப்பட்டியிலிருந்து பேசுறேம்மா.
9: உங்க பேர்
10: வள்ளியம்மாள்.
9: வள்ளிமா, எப்படி இருக்கிறீங்க?
10: நல்லா இருக்குமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
9: நல்லா இருக்கோங்கம்மா. சரி சொல்லுங்க, சேலம்லாம் எப்படி இருக்கு? ஆத்தூர் நீங்க?
10: ஆமாங்கம்மா.
9: சரி சரி.
10: என்ன
9: நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் வள்ளிமாக்கு?
10: எனக்கு வந்து செப்புக சந்தமணி சனிக்கிழமை போடுற இது கலக்கல் கேள்வி.
9: சரி.
10: அந்த விடுகதை வண்ணத்தோரிக்கை, அந்த வண்ணத்தோரிக்கை எல்லாமே பிடிக்குமா?
9: சரிங்கம்மா. சரி, என்ன பாட்டு கேப்போம் சொல்லுங்க?
10: கோட்டு படத்துல இருந்து ஏதோ ஒரு சாங் போடுங்க
9: உங்களுக்காக. சரிங்க, கேக்கலாம். ரொம்ப நன்றிங்கம்மா.

0: ஆர்கேஜி நெய் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நேரம் 8:26. இது உங்க கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு சேலம் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
4: வணக்கம் அக்கா.
3: யார் பேசுறீங்க?
4: சேலம் மாவட்டம் கேஆர் தோப்பூர்ல இருந்து மோனிகா பேசுறேன்க்கா.
3: கேஆர் தோப்பூர்ல இருந்து பேர் சொல்லுங்க, அதுக்குள்ள டவர் போயிடுச்சு.
4: அக்கா மௌனிகா பேசுறேன்க்கா.
3: மௌனிகா எப்படி இருக்கீங்க தங்கம்?
4: நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம். படிச்சிட்டா இருக்கீங்க நீங்க?
4: ஆமாங்க்கா, காலேஜ் படிச்சிருக்கேன்க்கா.
3: காலேஜ் கிளம்பலையா? இன்னும் ஆரம்பிக்கலையா? இல்லாட்டி
4: இன்னும் ஆரம்பிக்கல, வெள்ளிக்கிழமை தான் காலேஜ்.
3: என்ன படிச்சிட்டு இருக்கீங்க மௌனிகா? என்ன பாட்டு கேப்போம் சொல்லுங்க.
4: மரகத ராஜால இருந்து சிக்கு புக்கு ரயில் வண்டி சாங்கு.
3: சரி கேக்கலாம். நன்றிங்க.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டு சுவைத்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: ஆர்கேஜி நெய்,
5: ஆஹா செம்ம வாசனை.
6: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்
1: வழங்கிய மனதோடு ராகம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வளம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தேனி மாவட்டம் போடி ரெங்கநாதபுரம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வளம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரெங்கா.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ஆகும்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நேர்களே. இன்னும் 27 நிமிஷங்களில் வர இருக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் பாஸ்தா வழங்கக்கூடிய வானவில். இன்னைக்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் ராஜயோகா, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக வர இருக்குங்க. நேரலையில் ராஜயோகம் பற்றிய நமது கேள்விகளுக்கு விளக்கமளிக்க காத்திருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினர்கள். பிரம்மா குமாரிகளின் மதுரை துணை மண்டல இயக்குனர் பி கே உமா மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் பி கே ஆஷா அவர்கள் பேச இருக்காங்க. நிகழ்ச்சியை நெறிப்படுத்த காத்துட்ருக்குறாங்க கே முருகேஸ்வரி அவர்கள். இப்போ கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் இன்னைக்கு சேலம் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்குங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கங்க. யார் பேசுகிறீங்க?
2: இனி உற்சாகமான காலை வணக்கம் சொல்லுவது நான் சேலம் மணியனூர்லேருந்து மகேந்திரன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மகேந்திரன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: அருமையா இருக்கீங்க, அட்டகாசமா இருக்கீங்க.
1: அருமையா அட்டகாசமா இருக்கீங்க.
2: கண்டிப்பா.
1: சரிங்க. எப்படி அருமையா அட்டகாசமா இருக்கிறீங்க?

0: சொல்லுங்க மகேந்திரன், நிறைய முறை பேசியிருக்கீங்கல்ல?
1: கண்டிப்பாங்க, என்ன அடையாளப்படுத்தே
0: கோடை பண்பலை. சரிங்க சரிங்க சரி, அப்ப என்ன பாட்டு கேட்போம் சொல்லிருங்க.
1: எனக்கு பைசன் திரைப்படத்துல இருந்து சாங்ஸ் வேணுங்க.
0: பைசன் படத்துல இருந்து?
1: ஆமாங்க.
0: பாத்திருக்கீங்களா பைசன் நேர்ல?
1: பைசன் அவரையும் பாத்திருக்கேன், படம் பாத்துட்டேன்.
0: அப்படியா? இங்க கொடைக்கானல் வந்தா அடிக்கடி பாக்கலாம்.
1: நன்றி.
0: சரிங்க, உங்க கூட பேசினதும் மகிழ்ச்சி. இப்ப பாடல் தரோம், கேளுங்க.

கிளம்புடா, இனி கலங்காத. வாயிடா, இனி பதுங்காத. தேடுடா, நீ தயங்காத. விளையாடுடா,

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானுவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
7: பிறந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
8: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன, இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள், தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்கிறார் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குநர் முனைவர் பா முத்துப்பாண்டி அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா, அப்ப அழையுங்க 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானல் முன்னிணைப்பு 0545 42. அடுத்தது என்ன, மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி அடுத்தது என்ன, கோடை பண்பலை 100.5.

0: Viking Bunions and Briefs. நேரம் 8:45. இது உங்க கோடை பன்மலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு சேலம் மாவட்ட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக அடுத்த நேயர் ரெடியா இருக்கிறாங்க, பேசிடலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க சொல்லுங்க?
1: சேலம் விட்டாப்பூர்ல இருந்து லோகேஸ்வரி பேசுறேன்.
0: லோகேஸ்வரி, எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாட்டு கேப்போம் சொல்லுங்க?
1: கருப்பு படத்துல இருந்து ஒரு படம், ஒரு பாட்டு படம்.
0: கருப்பு படத்துல இருந்து ஒரு பாடல். சரி, அந்த படம் பாத்தீங்களா?
1: இல்லங்க, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பாத்திருக்கேன்.
0: சரி, சரிங்க லோகேஸ்வரி. என்னமோ பதஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு, எது வேலை இருக்குங்களா?
1: இல்ல இல்லங்க,
0: ரேடியோல பேசுறது. அப்படின்ட்டீங்க, என்னங்க பேச மாட்டேன்றீங்க? நாங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்றோம்.
1: இல்ல இல்ல, பேசுறேன் சொல்லுங்க.
0: சரிங்க, வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க.
1: கண்டிப்பா சொல்றேன்.
0: சரி, இப்ப உங்களுக்காக பாடல் வருது, கேளுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: கோடை பண்பலை 100.5 சைபால்
4: முகத்தில் வருவா சைபால் சரியா திறங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
5: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு, புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசா ரொம்ப உயரமா உண்டாவது. கடுமையான காற்றுலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது, திசை மாறி போச்சு, எந்த பக்கம் போயிட்டுருக்குறோம்னே தெரியல. அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தினார். அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவாக அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். மாலுமின்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது. மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா? கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடலில் கொடுமையான அலைகளின் உச்சியில் அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு சொல்லலை, அதை விட மோசம் இது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடலில் தடுமாறினா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார். ஆனால் கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனால் கோபக்காரனுங்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டான். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும், காதுகளை கேட்காம பண்ணிவிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? அதனால் கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம். இடி மின்னலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே. பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான். இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குரான் சொல்கிறது என்ன? தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரான். இவன் போனான். ஒரு ஆட்டு உடம்பில் இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானான். பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரான். இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான். என்னது இப்பவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிறே அப்படின்னாரான் பெரியவர். இவன் சொன்னானா, ஒரு உடம்பில் உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இது தான், ரொம்ப கெட்ட பொருளும் இது தான் அப்படின்னு நானும். இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும்.

0: அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த தகவல். கோபம் வந்துட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசர அவசரமாக, டாக்டர் எனக்கு இப்போ கடுமையான கோப வெறி, எனக்கு கண் மண் ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உடனே போடுங்க, நான் தண்ணி கொண்டுகிட்டு வரேன்னு உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்டை காணலை.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

என்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசின சேலம் மாவட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. கோடிப்பான்மலை 100.5 இனி உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் பாஸ்தா வழங்கக்கூடிய வானவில் வர இருக்கிறது. முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
4: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: எண்ணங்களின் வண்ணங்களாய் ஒளிரும் வானவில்லில் இன்று உடலுக்கும் உள்ளத்துக்கும் ராஜயோகா. உடலுக்கும் உள்ளத்துக்கும் ராஜயோகா, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர்களாக இங்கே பிரம்மகுமாரிகளின்

மதுரை மாவட்ட துணை மண்டல இயக்குனர் பி கே உமா அவர்கள் மற்றும் மூத்த ராஜயோகா ஆசிரியர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் பி கே ஆஷா அவர்கள். நேரலையில் ராஜயோகம் பற்றிய கேள்விகளுக்கு விபரம் பெற விளக்கம் பெற அழைக்கலாம் நேயர்கள். 24 24 24 அல்லது 24 24 26 மற்றும் ஒரு எண் 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. நேயர்களை வானவில் மேடையில் சந்திக்கிறார் இங்கே கே. முருகேஸ்வரி அவர்கள்.

காலை பரபரப்புகளை முடித்துவிட்டு சிலர் ஆசுவாசமாகவும் அன்றைய பணிகளில் பலர் உற்சாகமாகவும் ஈடுபட்டிருக்கும் இந்த இனிய காலை பொழுதில் வீடுகளிலும் கடைகளிலும் தோட்டங்களிலும் பண்பலையை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேயர்களோடு, வாகனங்களில் பயணித்து கொண்டே பண்பலையோடு இணைந்திருக்கும் அத்தனை அன்பான நேயர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

0: சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக உடலுக்கும் உள்ளத்திற்கும் ராஜயோகா என்ற தலைப்பில் வலம் வர காத்திருக்கிறது. இந்தியா முன்மொழிந்ததை ஏற்று ஐக்கிய நாடுகள் சபை 2014 ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. ஆண்டின் மிக நீண்ட பகல் நேரத்தை கொண்ட அந்த நாளில் உடல், மனம் மற்றும் ஆன்ம நலனை வலியுறுத்தும் யோகாவின் நன்மைகள் பற்றி உலகம் முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நாள் ஏற்படுத்தப்பட்டது. நாமும் கூட நமது கோடை பண்பலை 100.5 நேர்களுக்காக ராஜயோகம் பற்றிய விளக்கம் தருவதற்காக 2 சிறப்பு விருந்தினர்களை நாம் அழைத்திருக்கின்றோம். முதலில் யார் என்று பார்த்தால், பிரம்மா குமாரிகளின் மதுரை துணை மண்டல இயக்குனர் பிரம்மா குமாரி ராஜயோகினி உமா அவர்கள். சுமார் 45 வருடங்களுக்கு மேல் ராஜயோகத்தை கற்பித்து வரும் இவர்கள் 300 மேற்பட்ட ராஜயோகா ஆசிரியர்களை உருவாக்கியிருக்கிறார்கள். இவர் வழியாக ராஜயோகத்தை கற்று பல்லாயிரக்கணக்கானோர் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்கிறார்கள். வெண்ணிற ஆடை அணிந்து மிக அமைதியாக, அன்பாக, புன்சிரித்த முகத்தோடு நமது வானவில் மேடையை அலங்கரித்திருக்கும் பிரம்மா குமாரிகளின் துணை மண்டல இயக்குனர் பி கே உமா அவர்களை நமது கோடை பண்பலை நேயர்கள் சார்பாக அன்போடு வானவில் மேடைக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சகோதரி அவர்களே.
1: வணக்கம் சிஸ்டர்.
0: அடுத்ததாக யாரை வரவேற்க இருக்கோம் காத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த ராஜயோகா ஆசிரியர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் பி கே ஆஷா அவர்கள். அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுமார் 20 மேல் ராஜயோகா ஆசிரியராக இருந்து வரும் இவர்கள் ராஜயோகா பயிற்சிகள், மதிப்பு கல்வி, ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் மன அழுத்த மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் வழிகாட்டி வருகின்றார்கள். அமேசிங் விமன், அற்புதமான பெண்மணி அப்படின்ற ஒரு விருதையும் பெற்றிருக்கிறாங்க. அவர்களையும் நமது வானவில் மேடைக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர்.
2: வணக்கம் சகோதரி.
0: முதல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம். அகில இந்திய வானொலி 90 கடந்து தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்கின்றது. அதே போல பிரம்மகுமாரிகளினுடைய இயக்கம், பெண்களால் நடத்தப்படக்கூடிய இந்த இயக்கம்

0: நிறுவனமும் 90வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து அதனுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இருவருக்குமே டபுள் டமாக்கா மாதிரி வாழ்த்துக்கள். எங்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள், உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சகோதரி, மூத்த சகோதரி அவர்களிடம் கேட்கலாம், துணை மண்டல இயக்குனர் அவர்களிடம் கேட்கலாம். ராஜயோகா தியானத்திலையுமே நீங்கள் கற்றுக் கொடுத்து 90 வருடங்கள் ஆயிடுச்சு, வானொலியும் 90 வருடத்தில் இருக்கிறது. இந்த தருணத்தை நீங்கள் எப்படி உணர்றீங்க?
1: ரொம்ப அழகாக இது ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டுருக்குது. மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு என்பது நான் ஃபீல் பண்ணுறேன்.
0: இப்போ ராஜயோகா அப்படிங்கிறது தான் பிரம்மாகுமாரிகளினுடைய இயக்கம் கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த ராஜயோகம்னா என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சகோதரி அவர்களே?
1: தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கோடை எஃப்எம்மில் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களை எஃப்எம் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சகோதரி அவர்கள் ராஜயோக தியானத்தை பற்றி கேட்டார்கள். உலகத்தில் எத்தனையோ விதமான யோகங்கள் என்பது இருக்கின்றது. ஆனால் பிரம்மாகுமாரிகள் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் ராஜயோகமானது கற்பித்து வருகின்றது. ராஜயோகம் என்றால் தனக்குத்தானே ராஜாவாக ஆகக்கூடிய ஒரு யோகத்துக்கு பெயர்தான் ராஜயோகம். அதாவது சுயத்தை நாம் ஆள வேண்டும், சுய ஆளுமை முக்கியமானது. அது இந்த ராஜயோக தியானத்தின் மூலமாக கிடைக்கின்றது. எல்லாமல்ல இறைவனால் கற்றுத்தரப்பட்ட யோகம் என்பதால் இதை ராஜயோகம் என்று கூறுகின்றோம். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அனைத்து யோகத்துக்கும் இது ஒரு தலைச்சிறந்த யோகமாக இருப்பதால் இதை ராஜயோகம் என்று கூறுகின்றோம். இந்த ஒரு யோகத்தில் எல்லா விதமான யோகங்களும் அடங்கியிருக்கின்றது. உதாரணமாக கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், சகஜ யோகம், புத்தி யோகம், இப்படி அனைத்து யோகத்தையும் உள்ளடக்கிய யோகம்தான் ராஜயோகம். ராஜயோகம் என்பது உடலுக்கும் மனதிற்கும் ஒரு உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது தான் ராஜயோகம்.
0: இந்த ராஜயோகத்தினுடைய தன்மைகள் பற்றியும் ராஜயோகம்ங்கிறது என்னன்றதை பற்றியும் சொல்லிட்டீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இதில் சொன்னீங்க, சுய ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு. ராஜயோகம் தலை சிறந்த யோகா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுய ஆளுமையை வளர்க்கறதுக்கு இந்த ராஜயோகம் எந்த வகையில் உதவி செய்து அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லலாமா சகோதரி அவர்களே?
1: ராஜயோகம் என்பது எல்லா விதமான பலனையும் தரக்கூடியது. உடலுக்கு, மனதுக்கு, வாழ்க்கைக்கு, எல்லா விதத்துக்கும் பலனை தரக்கூடியது. ஒரு மனித வாழ்க்கைக்கு முக்கியம் சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம். இந்த தியானம் செய்யும்போது இயல்பாகவே அந்த சுய கட்டுப்பாடு என்பது வருகின்றது. நம்ம வந்து வலுக்கட்டாயமாக தன்னை வந்து கட்டுப்படுத்திக்கணுங்கிற அவசியமே இருக்காது. அந்த சுய கட்டுப்பாடு வரத்துக்கு இது ஒரு நாள் மட்டும் தியான பயிற்சி பண்ணால் போதாது. எப்படி வாழ்க்கையில் நம்ம 3 வேளை சாப்பிடணும், சம்பாதிக்கணும், அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வாழ முடியும். அதே மாதிரி இந்த தியானத்தை செய்யும்போது அந்த சுய கட்டுப்பாடு தானாகவே வந்துடும். அதுக்கு தினமும் ஒரு 15 நிமிடமாவது நேரத்தை ஒதுக்கி அந்த தியான பயிற்சியை நம்ம பண்ணணும்.
0: அன்றாட பணிகளை எப்படி நாம் செய்கிறோமோ அதே போல் தியானம்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களோட பேசுகிறதுக்காக இணைப்பில் 2 நேயர்கள் காத்திருக்கிறாங்க, அவர்களை சந்தித்தரலாம். வணக்கம்.
2: வணக்கம் உங்களுக்கு. இனிய காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம், வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார். மேடம் ரெண்டு பேரும் இருக்காங்க.
2: வணக்கம். யோகாசனத்தின வாழ்த்துக்கள். மனநிலை ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதே மாதிரி வந்து நான் ஒரு அடிபட்ட ஆத்மா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா யோகாசன போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா போட்டி அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே வெற்றி பெறணும், மற்றவங்களை தோற்கடிச்சு நம்ம முன்னுக்கு வரணும், முதலிடம் 2வது இடம் அப்படின்னு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து யோகாசனத்துல இது வந்து சாத்தியமாகுங்களா? இது எந்த மாதிரியான நிலைகள்ல இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
0: நமது மூத்த சகோதரி அவர்கள் வி கே உமா அவர்கள் அதற்கான விடை அளிக்கிறாங்க.
1: அதாவது யோகாசனம் என்பது வேறு, யோகா என்பது வேறு. யோகாசனம் என்பது உடலை சார்ந்தது, யோகா என்பது மனதை சார்ந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்?

0: அப்புறம் அப்படின்னா யோகா அப்படிங்கிறது கூட உடலுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய உண்மையான ஒரு கருத்து, யதார்த்தமான ஒரு கருத்து என்னவென்றால், பொருள் என்னவென்றால், யோகா என்பது நாம் இறைவனோடு மனதால் தொடர்பு கொள்வதும் யோகா என்று சொல்லப்படுகிறது. அப்போ உடலுக்கு யோகாசனம், மனதிற்கு யோகா. இறைவனோடு நம்முடைய மனதையும் புத்தியையும் நாம் தொடர்பில் கொண்டு வரும்போது, அவரோடு நம்முடைய மனதும் புத்தியும் இணைக்கும் போது அவருடைய சக்தியை நம்ம வந்து அடைய முடியும், அவருடைய குணங்களை நம்ம அடைய முடியும். அதனால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், யோகானா ஃபிசிக்கல் ஆசனாஸ், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, அது மட்டுமே அப்படின்னு தான் நினைக்கிறோம். எப்படி ஒரு யோகா வந்து உடலை வலிமையாக்குது, அந்த நடைப்பயிற்சி உடற்பயிற்சி, அந்த மாதிரி இந்த ஆன்மீக முறையாக செய்யக்கூடிய யோகா என்ற தியானம், யோகா என்றும் சொல்லலாம் தியானம் என்றும் சொல்லலாம், ரெண்டுத்துக்குமே பொருள் ஒன்று தான். இந்த ஒரு தியானம் பண்ணும்போது, யோகா பண்ணும்போது, இது மனசை வந்து நேர்மையான ஒரு மனதாக, மனசை நேராக்குது. எப்படி அது உடலை வளைக்கிறோம் யோகா லசனத்தில், அந்த மாதிரி இது மனசை வளைக்கிறோம். அந்த மனசை வளைக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது இந்த யோகா மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. போட்டிங்கிறது ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தானே தவிர, நமக்குள்ளது ஒரு ஈடுபாடு வரணும், விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதானே தவிர, அதை போட்டி என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது.
1: ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. யோகா வேற, யோகாசனம் வேற அப்படின்னு சொல்லிட்டு, யோகம்ங்கிறது ஒரு தியானம்னு சொல்கிறோம். அப்போ ராஜயோகத்தை வந்து தியானம்னு சொல்லலாம். அந்த தியானம் பண்ணும் பொழுது மனம் வலுவடைகிறது, மனதிற்கான பயிற்சி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது வானவில் பண்பலை 100.5 வானவில், உடலுக்கும் உள்ளத்திற்கும் ராஜயோகா.
2: நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
3: அனில் பாஸ்தா
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்ய ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
6: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், தேர்ந்தெடுங்க.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
11: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
12: வாவ்,
11: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
13: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
14: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், தேர்ந்தெடுங்க.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
15: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
16: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
17: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது

0: கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். உடலுக்கும் உள்ளத்திற்கும் ராஜயோகா என்ற தலைப்பில் இன்றைய வானவில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. 2 சிறப்பு விருந்தினர்கள் நமது நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரம்மா குமாரிகளின் மதுரை துணை மண்டல இயக்குநர் பி கே உமா அவர்களும், மூத்த ராஜயோகா ஆசிரியர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் பி கே ஆஷா அவர்களும் நமது வானவில் மேடையில் இருக்காங்க. நேயர்களின் கேள்விகளுக்கும் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க, அவர்களை சந்தித்து நமது கேள்விகளை பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம். அது இப்ப ராஜயோகன்னுங்களே,
0: தெளிவா கேக்குதுங்க, ஏன் பேசுங்க?
1: ராஜயோகன்னு சொன்னீங்களே, அது மாதிரி பல இன்னும் பல யோகா பேர் இருக்குதா? அது மாதிரி இருக்கு, டவுட் இருக்கு. இன்னொன்னு, இப்ப யோகா கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா அது நேரடியா குரு கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது. அப்ப நேரடியா கத்துக்கிறதுக்கு டி பார்த்து அந்த மாதிரி ரேடியோல கேட்டு அது மாதிரி அதை ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிறது. இப்ப யோகா வந்து இப்ப முக்கியமான யோகா, உடலும் உள்ளமும் நல்லா தெளிவா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா ரேடியோல எங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு முக்கியமான யோகா கிட்ட சொல்லுங்க.
0: ஐயா, உங்களோட ஊர் பெயர் சொல்லிடலாமா?
1: திருச்சியில இருந்து பீர் முகமது.
0: இந்த பதில் சொல்ல காத்திருக்கிறாங்க.
2: யோகா என்பது நம்ம ஒரு யாராவது ஒரு ஆசிரியர் அல்லது குரு மூலமாக நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து நம்ம பண்ணும்போது தான் சரியாக இருக்கும், அதுக்கான பலனை நம்ம வந்து அடைய முடியும். அது உடல் ஆசனமாக இருக்கட்டும், உடல் யோகாவாக இருக்கட்டும், அல்லது மனதிற்கான தியானமாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே சரியான அதை ஒரு அந்த ஞானம் என்பது வேணும். ஒரு படிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்குரிய ஒரு படிப்புங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அதை தொடர்ந்து நம்ம இருந்த இடத்துல இருந்தே செய்ய முடியும்.
0: ஸோ பயிற்சியை செய்ய வைக்கிறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. அது நீங்கள் போய் ரெகுலராக கற்றுக்கிறதுக்கு ஒரு இடத்தை நீங்கள் நாடுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. திருச்சியிலிருந்து பீர் முகமது அவருடைய கேள்விக்கு, இப்போ ராஜயோகம் பற்றி சொல்லும் பொழுது ஒரு கேள்வி வருது. இந்த ராஜயோகம் கற்றுக்கொள்வதனால என்ன நன்மைகள் ஏற்படுது, யாரெல்லாம் கற்றுக்கொள்ளலாம்? சில நேரங்களில் வயது வரம்புகள் சொல்கிறாங்க, இந்த யோகா கற்றுக்கணுன்னா இத்தனை வயதுக்குட்பட்டவங்க தான் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி விளக்கமாக சொல்ல முடியுமா சகோதரி அவர்களே?
2: ராஜயோக தியானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தியானம் எல்லோருமே எல்லா வயதினருமே கற்றுக்கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்லப்போனால் சிறுவர்கள் முதல் வயோதிகர் வரை இந்த தியானத்தை பயில்வது அவசியம். ஏன் அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வருது. சின்னவங்களுக்கு ஒரு பிரச்சனை, பெரியவங்களுக்கு பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. சின்னவங்களுக்கு ஒரு விதமான வியாதி, பெரியவங்களுக்கு ஒரு விதமான வியாதி அப்படிலாம் வருதில்லை. எல்லா வயதினருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி வரத்தான் செய்யுது. இப்போ ராஜயோக தியானம் எல்லோருமே பயில வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த ராஜயோக தியானமானது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தேவை என்ன, மனுஷனுடைய ஒரு அமைதி, நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நிம்மதியான வாழ்க்கையை தரக்கூடியது தியானம்தான். அமைதியான மனசை நம்ம கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மனமானது மனோபலத்தை அதிகரிக்குது. மனசு வந்து ஒரு வலிமை கொண்ட மனமாக ஆயிடுறது. அப்போ மனசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிகமான வியாதி மனசில் தான் இருக்குது. உடல்லையும் வியாதி இருக்குது, மனசுக்கும் வியாதி இருக்குது, அதிகமான வியாதி மனசில் தான் இருக்குது.
0: கவலை இருக்குது, சோர்வு இருக்குது, கோபம் வருது,

0: இப்படி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சொல்றாங்க.
1: எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. அந்த எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணணும்னா தியானம் பண்ணாலே போதும். மனப்பிரச்சனை குறையிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உடல் பிரச்சனையும் குறைஞ்சிருது. ரெண்டுமே ஆரோக்கியமாக ஆகிறப்போ நம்முடைய வாழ்க்கை என்னது சிறந்த வாழ்க்கையாக, நம்ம எப்படி வாழ்க்கை சந்தோஷமாக வாழணும்னு விரும்புகிறோமோ அந்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கிறது. இன்றைக்கி அமைதி தேடி தான் ஓடிட்டுருக்காங்க எல்லோருமே, தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ராஜயோக தியானம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, உங்களுடைய இயல்பான குணமே அமைதி. அந்த அமைதிங்கிற குணத்தை நீங்கள் மறந்துட்டீங்க, என்னுடைய குணம் அமைதி என்பதை மறந்துட்டீங்க. ரெண்டாவது, அந்த அமைதியை தொலைச்சிட்டீங்க. தொலைச்ச பொருளை தான் என்ன பண்ணுவோம், தேடிகிட்டே இருப்போம். அப்போது தொலைஞ்சு போச்சு. அப்போ தியானம் என்ன பண்ணுது, நமக்கு அந்த அமைதியை நமக்கு அடைய வைக்கிறது, அனுபவம் செய்ய வைக்கிறது. எப்போ மனசு அமைதியாக இருக்குமோ அப்போ தான் அது வந்து தெளிவாக இருக்கும். மன ஆரோக்கியம் என்பது அது மூலமாக தான் ஏற்படுது. வாழ்க்கையில் நிறைய பண்புகள் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நல்ல குணங்கள் என்பது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஒரு மதிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரமே நல்ல பண்புகள். நிறைய நன்மைகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம், ஆனால் அதை பயிற்சி பண்ணால் மட்டும்தான் அதனுடைய பலனானது நமக்கு கிடைக்கும்.
0: ராஜயோகானா என்னன்னு ஒரு அறிமுகம் கொடுத்ததோடு இதை பண்ணுறதுனால நமக்கு மனதிற்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தருதுன்றதையும் சொல்லியிருக்கீங்க. மன ஆரோக்கியம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உடலினுடைய ஆரோக்கியமும் வரும்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் காத்திருக்கிறேன், நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மதுரை மாவட்டம் சுவாமிநாயகத்துலேருந்து பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, கேள்வி என்னன்னு கேளுங்க ஐயா.
2: அம்மா வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா.
2: அம்மா, அந்த தியானம் பற்றி சொல்லியிருக்கீங்க. தியானம் வந்து ஒரு நாளைக்கு வந்து மேடம் எவ்வளோ நேரம் பண்ணணும், எந்தெந்த டயத்தில் பண்ணணுன்றதை எங்களுக்கு பண்ணுனா இறைவன் அடையலாம் என்பதை எங்களுக்கு கொஞ்சம் கேள்வி சந்தேகமாக இருக்கும், அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க மேம்.
1: தியானம் செய்கிறதுக்கு ஒரு சிறந்த நேரம் எது எடுத்துக்கிட்டோன்னா, அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம். கண் விழிக்கும் போது கடவுளோட நினைவில் நம்ம எழுந்திருக்கும் போது அன்றைய நாள் முழுவதும் எப்போ ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக தெளிவாக நம்முடைய கடமைகளை செய்ய முடியும். கடமையை செய்து கொண்டே கடவுளை நினைப்பது தான் இந்த ராஜயோகத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அந்த அதிகாலைக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் பண்ணலாம் அதிகாலையில். அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போல்லாம் டைம் எடுக்கோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி தியானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் மாலை நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6:30 to 7:30 வரைக்கும் அந்த நேரம் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது மனசுங்கிறது ஒருமுகப்படுத்தும் போது தான் இறைவனுடைய சக்தியை நம்ம அடைய முடியும். எப்படி இப்போது மனிதரோடு நம்ம தொடர்பு வைக்கிறோம், சம்பந்தம் வச்சுருக்குறோம், தொடர்பு வச்சுருக்கோம், உறவுகளோடு எல்லா விதமான சம்பந்தங்களும் இருக்கின்றது. அதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்குது, எல்லாமே எல்லா நன்மைகளை கொடுக்கறது இல்லை. வெறுப்பு, அதிருப்தி, சோகம், கவலை, இதெல்லாம் அந்த தொடர்புகள் கொடுக்கறது. ஆனால் நாம் வந்து தியானம் பண்ணும்போது இந்த உடலை மறந்து இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கின்ற ஆத்மா அப்படிங்கிற ஒரு சக்தியை தன்னை உணர்ந்து இறைவனோட தொடர்பு கொள்ளும்போது அவருடைய இந்த தொடர்பு நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சி, அமைதி, திருப்தி, எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கணும். இறை சக்தியை நம்ம வந்து அடைய முடியும். எல்லாத்துக்குமே ஆதாரம் எது, கஷ்டம் வந்தால் எங்கே போகிறோம், கடவுளை தேடி போகிறோம். கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறோம், கடவுள்கிட்ட போய் சொல்கிறோம். தியானம் பண்ணும்போது நீங்கள் கஷ்டங்களை கடவுள்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இருக்காது. இறைவனை மனதில் அன்பை நினைக்கும் போது அந்த அன்புக்கான ஒரு பலனை பகவான் நமக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துறார்.
0: அதாவது ஃபோனுக்கு நம்ம சார்ஜ் ஏற்றிக்கிற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களையும் மனதையும் வந்து இறைவனோடு நம்ம இணைக்கும் போது நம்மளுடைய மனதிற்கு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு
1: கண்டிப்பாக
0: நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு புரிய வருது. எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. எப்படி செய்கிறதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல

0: ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நாவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: கொடைப்பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: நாம் கேட்டு ரசித்தோம் கொடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
7: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வளமரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தேனி மாவட்டம் போடி ரெங்கநாதபுரம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வளமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரெங்கா.

0: நேரம் காலை 9:36. வானவில் இன்று உடலுக்கும் உள்ளத்துக்கும் ராஜயோகா சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. மனோபலத்தை அதிகரிக்கும் ராஜயோகம் எப்படி பண்ணுறது அப்படின்ற கேள்வியோட முருகேஸ்வரி சகோதரி முடிச்சிருந்தாங்க. அதை வந்து இப்போது பிகே ஆஷா அவர்கள் தொடர்ந்து அதற்கான பதிலை சொல்ல போகிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மூத்த ராஜயோகா ஆசிரியர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர். அவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்குறோம். ராஜயோகம் எப்படி பண்ணுறது மேம்?
1: உங்களோட இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஏஐஆர் குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம முருகேஸ்வரி சகோதரி சொன்னாங்க, 90 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. நம்ம பிரம்மாகுமாரிகள் இயக்கமும் 90வது ஆண்டு. இதை நவதசாப்தம்னு சொல்கிறோம்.
0: ஓ,
1: இதனுடைய பெயர் நவதசாப்தம். கேட்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். நவ என்றாலே 9. இது நம்பர் சிஸ்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எண். ஸோ 90 வயசை கடக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நம்ம வந்து சிறப்பு செய்கிறோம். நம்ம அப்பா அம்மாவோ யாருனாலும் சரி, 90 வயசை கடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிராண்டாக நம்ம ஒரு செரிமனி பண்ணுறோம். அதே போல் இப்போது இந்த வருஷம் யோகா டேயில் கூட பாருங்களேன், யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதுமைங்கிறப்ப அவங்கள நம்ம வந்து சீரும் சிறப்பாக அவங்கள நம்ம வச்சுக்கணும். அப்போ 90 கடக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான அம்சம். ஆகையால் நம்முடைய ஏஐஆர் குடும்பத்துக்கு பிரம்மா குமாரிகள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றிகள். சொல்லுங்கள் மேம், ராஜயோகம்.
1: ஸோ யோகா அப்படின்ற வார்த்தை கூட லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த யோகா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இணைப்பு, ஒன்றை ஒன்றோடு இணைப்பது. இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே பாருங்கள், இந்த இணைப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. இப்போ நம்முடைய ரேடியோ எடுத்துக்கோங்க, நேயர்களோடு நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. எப்படி இணைஞ்சிருக்கீங்க? என்னடா சிஸ்டர் நம்மளை கேள்வி கேட்குறாங்கன்னு நினச்சிடாதீங்க. எப்படி இணைஞ்சிருக்கீங்க? காற்றலைகள். ஸோ காற்றலைகள், ஃப்ரீக்வன்சி, நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணுங்கள், அப்போ தான் நம்முடைய ஸ்டேஷன் அங்கே எடுக்குது. ஸோ இப்படி உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அலைகள் தான். அதே போல் மனிதன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் எண்ண அலைகள். ஸோ இந்த எண்ண அலைகள் தான் யோகா மற்றும் தியானத்துக்கு மிக மிக அவசியமானது. நம்முடைய எண்ணங்களை எங்கே இணைக்கணும் அதுதான் யோகா. நம்முடைய ஆயுஷ் மினிஸ்ட்ரியிலேருந்து தான் அந்த யோகாடை பற்றி ரொம்ப கிராண்டாக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இதில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடலையும் மனதையும் இணைப்பதற்கான பயிற்சி தான் யோகா. பொதுவாக நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், யோகானா அது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். பட் யோகான்றதுக்கான அர்த்தம் லத்தீன் மொழியில் சொல்லப்பட்டதாக இருந்தாலும், நம்ம பாரத தேசத்தில் பழமையான யோக முறை, திருமூலர் சொன்ன யோகமாக இருந்தாலும், எல்லா யோகத்திலையும் அவங்க சொல்கிறது உடலையும் மனதையும் இணைப்பதற்கான பயிற்சி. அப்போ முதல் விஷயம், உடல் மனம் ரெண்டையும் இணைக்கிறது எது? நம்முடைய எண்ணங்கள். நம்ம இப்போ நினைக்கிறோம், நான் சாப்பிட்ணும், நினச்சோன்னு என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். அப்போ உடல் இயங்குது. இது ஒரு வகையான இணைப்பு. இது முதல். அடுத்து இரண்டாவது, இன்னொன்றோடு நம்முடைய மனதை இணைக்கணும். எப்போவுமே ஒரு ஆற்றல் என்பது உயர்ந்த இடத்துலேருந்து தான் கீழே இருக்க இடத்துக்கு கிடைக்கிது. அதே போல தான் நாம் தியானத்தில் நம்முடைய மனதை ஒரு உயர்ந்த ஒரு சக்தி, உயர்ந்த ஒரு ஆற்றல், அந்த ஆற்றலோடு இணைப்பது. அப்படி இணைக்கிறப்ப அந்த ஆற்றல் கிட்டேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கிது. ஸோ இதுதான் யோகாவோட முக்கிய நோக்கம், ஒன்றை அடைவது, ஒன்றை பெறுவது. அதன் மூலமாக நம்முடைய மனமானது சீரமைக்கப்படுகின்றது. அதுலேயும் ராஜ யோகா, பிரம்மா குமாரிகளுடைய யோகத்திற்கு பெயர் ராஜ யோகா. ராஜா அப்படின்னாலே உலகத்தில் சர்வோச்ச சக்தி, ஒரு உயர்ந்த சக்தி. அந்த சக்தியோடு நம்முடைய மனசை, நம்முடைய எண்ணங்களை இணைக்கிறது. இதற்கான பயிற்சி நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு தொடர் பயிற்சி. ஒரு குறிப்பு

0: குறிப்பிட்ட நாட்கள் பயிற்சி எடுத்துக்கிறப்ப தான் இந்த யோக முறையை நாம் கற்றுக்கிட்டு செய்ய முடியும்.
1: சரி, நம்ம நேயர்கள் கேட்டுட்ருக்க நேயர்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு தொழில் செய்கிறவங்க, அவங்களுக்கு சில நேரம் இருக்காது. நிறைய பேர் சொல்கிற வார்த்தை, எனக்கு நேரம் இருக்காதுங்க, எப்படி வந்து இந்த ராஜ யோகத்தை வந்து நான் தொடர்ந்து செய்கிறது, அதற்கான வழிமுறைகளை சொல்லுங்கள்.
0: இது ரொம்ப ஈஸியான யோகா. நம்ம சிஸ்டர் கூட சொன்னாங்க கர்ம யோகா. காரியங்கள் செஞ்சுட்டே இந்த தியான முறையை நம்ம செய்யலாம். நாம் இருக்கிற இடத்துல ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நம்ம செஞ்சாலே போதும். எப்படி உங்கள் ஃபோனில் சார்ஜ் ரொம்ப குறைஞ்சிருச்சு, பட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டாலே ஒரு 10% ஏறிடுது. அப்போ அந்த ஃபோனை நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் யூஸ் பண்ண முடியும். அதே போல் நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய எனர்ஜி லெவலை ரைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் இந்த யோகா. ஷார்ட்டாக ஒரு தியான பயிற்சியை நம்ம எடுத்துக்கலாம். ரிலாக்ஸாக உட்காந்துட்டு மனசில் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை உருவாக்கணும். ஆனால் இதுக்கு நம்ம முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஒரு 1 டே அல்லது 2 டேஸ் ஆகுது, நம்ம ஏதாவது ஒரு மெடிடேஷன் சென்டருக்கு தியானம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இதுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருக்குது, யூடியூப்ஸ்லேயும் இருக்குது. நம்ம பிரம்மா குமாரிஸில் கூட நம்ம யூடியூப் மூலமாகவும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம், ஆன்லைன்லேயும் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு 1 டே அல்லது 3 டேஸ் ஆகுது நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸில், வீட்டில், உங்கள் பிஸ்னஸ் ஸ்பாட் எங்கே இருந்தாலும் இதை நீங்கள் பயிற்சி பண்ணலாம். பட் இனிஷியேஷனுங்கிறதே இதில் ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: தியானம்னா என்னன்னு முதல்ல கற்றுக்கொள்ள
0: வேண்டும். ஏன்னா இந்த தியானம்ங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல், எப்படி ஸ்கூலில் நமக்கு தியரி இருக்குது, ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் இருக்கு. பட் தியரி படிச்சுட்டு தான் ப்ராக்டிக்கல் போவோம். இப்போ இன்னைக்கே நான் உட்காந்து தியானம் பண்ணணும்னு உட்காந்தா கண்ணை மூடிட்டு உட்காந்தோன்னா நம்ம மனசு என்னாயிட்டே இருக்கும், ரொம்ப அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். அப்போ தியானத்தின் போது எப்படிப்பட்ட எண்ணங்களை என்னோட மனசில் நான் உருவாக்கணும் அதை நான் படித்து தான் தெரிஞ்சுக்கணும். அல்லது ஏதாவது புத்தகங்கள், செய்முறை தியானம், தியானம் பற்றி பல புத்தகங்கள் இருக்குது. ஏதாவது ஒன்ற தியரி இருந்தால் தான் நம்மளால் இந்த தியானத்தை பயிற்சி செய்ய முடியும்.
1: ஒரு அழகான கவிதை வடிக்கணும்னா முதல்ல ஆணாவன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. அது மாதிரி தான் தியானம் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, நல்ல குரு மூலம் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நன்றிங்க.
2: எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
8: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸ் இன் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
12: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
11: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
12: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கும்.

0: நிறைய பேரோட ரிங்டோனாக இருக்கிற பாடல் இது. கேட்டாலே நிறைய பேர் ஆமாம் ஆமாம் அப்படின்னுவீங்க. இன்னைக்கு வானவெளி நிகழ்ச்சி உடலுக்கும் உள்ளத்துக்கும் ராஜயோகா. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5. இணைந்திருக்கும் நேயர் கேள்விகளோடு காத்திருக்கிறார். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். நால்வருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: ராமநாதபுரம் மாவட்டம் நெம்மடிசுரத்தில் ராஜாரமன் பேசுறேன்.
0: உங்க கேள்வி
1: சகோதரிகள்ட்ட இரண்டு கேள்விகள். அதாவது நம்ம திருமூலர் சொல்வது பார்த்தீங்கன்னா, நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகம் சமாதி சொல்லப்படுது. அந்த மாதிரியான நம்முடைய ராஜயோக தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறதா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உணவு கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா ராஜயோக தினத்தில் பார்த்தீங்கன்னா பயிற்சி நுழைக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா மிகவும் பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்தவர் வீட்டில் சென்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சாப்பிடும் உணவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பல தச்சப்படும்னு சொல்கிறாங்க. அது ஏன் அந்த கட்டுப்பாடுகள் உணவு யோகத்திற்கு அவங்க தொடர்பு என்னன்னு
0: சொல்றாங்க. சரி, ரெண்டு கேள்விகள் கேட்டார். ராமநாதபுரத்துலேருந்து ராஜாராமன் கேட்டிருந்தாங்க. திருமூலர் மந்திரத்துலேருந்து கேட்டாங்க. சொல்லுங்க பதில்.
2: திருமூலர் சொன்னது பிரதர் சொன்னாங்க இல்லையா, அது நம்ம ராஜயோகத்தில் இருக்குது. திருமூலர் சொன்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகையால் நான் ராஜயோகத்தில் இதை ஞானம் யோகா தாரணை மற்றும் சேவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னது போல தான், ஃபஸ்ட்டு தியானம்ங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட், அதுக்கு முன்னாடி நமக்கு தியரி வேணும். அப்போ ஞானம் என்பது என்னென்னா தெளிவு. நிறைய பேர் ஞானம்னா என்ன நினைக்கிறாங்க, ஏதோ அது ஒரு ஒரு பெரிய விஷயம், ஒரு எலிவேட்டட், அது ஒரு சன்னியாசிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ தியானத்தை பற்றி முதல்ல தெளிவாக இருக்கணும். அதை தான் திருமூலரும் சொல்லியிருக்கிறார். அடுத்து யோகான்றது தியானம், மனதை இணைப்பதற்கான ஒரு பயிற்சி. அப்போ நாம் எப்போ தெளிவடைகிறோம், அப்போ நம்ம மனசு சுத்தமாகுது. சுத்தமானதுக்கப்புறம் தான் எங்கே இணைக்கணும் அப்படின்ற ஒரு இதே நமக்கு தெரிய வருது. அப்போ நம்ம மனசை நம்ம இணைக்கிறோம். மனசை இணைச்சதுக்கப்புறம் தாரணை அப்படின்றது என்னன்னா தர்மம், அதாவது கொள்கைகள். நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கொள்கைகளை கடைபிடிச்சு நம்ம வாழ்க்கை எப்படி ஒரு உயர்வான வாழ்க்கையாக வாழணும். இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிறப்ப என்ன சொல்கிறோம், இவங்க இந்த கொள்கையை கடைபிடிச்சாங்க, அஹிம்சை, அது ஒரு கொள்கை. இப்படி வாழ்க்கையில் பல கொள்கைகள் இருக்குது, அதை தான் இங்கே தாரணைன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்கணும், ஒரு தாரணை நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கணும். அப்போ யோகா யோகாசனங்கள் பண்ணுறப்பையும் நம்ம மனசு என்னாகுது அப்படின்னா, நல்ல விஷயங்களே வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ளே தானாகவே வந்துடும். ஆகையால் தான் நம்முடைய முன்னோர்கள் உடலுக்கான யோக முறையில் அதிக கவனம் கொடுத்தாங்க. அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடலை வளைத்தால் மனதை வளைக்கலாம். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன, ஆசனங்கள். ஆசனங்கள் மூலமாக தான் அவங்க மனசை வளைச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாரால் அந்த உடலை வளைச்சி சில பயிற்சிகள் எல்லாம் செய்ய முடியல.
0: வேலையே செய்ய முடியல.
2: சிஸ்டர் சொல்கிற மாதிரி வேலையை நம்மளால் செய்ய முடியல, ஏன்னா இன்றைக்கி உடலுடைய பவர் குறைஞ்சிருச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ராஜயோகாவில் மனதை வளைத்து உடலை வளைப்பதற்கான பயிற்சியை கொடுக்குறோம்.
0: சரி,
2: அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடலும் நம்முடைய கட்டுப்பாடில் வந்துடும். ஆனால் அதுக்கு இந்த முக்கியம் தாரணை. இந்த தாரணைன்னு வர்றப்ப தான் சகோதரர் கேட்ட அந்த ரெண்டாவது கேள்வி, உணவு கட்டுப்பாடை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். அன்னம் போல் எண்ணம்,

0: நம்ம எப்படிப்பட்ட உணவு சாப்பிட்றோம் அப்படி தான் நம்முடைய மனமானது சிந்திக்கின்றது.
1: ஓ, அன்னம் போல் எண்ணம்.
0: As the food, so the mind. அப்போ நம்முடைய எண்ணங்கள் என்ன ஆகிட்டே இருக்கும்னா, உணவு மாறுறப்ப எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நாம் வந்து ஒரு கட்டுப்பாடாக பிரம்மா குமாரிகளில் நீங்கள் இப்படி தான் சாப்பிடணும், இப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இல்லை. சகோதரர் சொன்னாங்க இப்படி நீங்கள் சொல்லப்படுதீங்க அப்படின்னு. பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்படி இருந்தால் நல்லது, உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை செயலில் கொண்டு வாங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை, இப்படி இருந்தால் நல்லது, இதை எவ்வளோ முடியுமோ நீங்கள் செயலில் கொண்டு வாங்க. நம்ம மகாபாரத கதை தெரியும், நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு உதாரணம். உணவுக்கு கிருஷ்ணர் தூது வருவார். பொதுவாக தூதுவர்கள் பாருங்க, எதிரி நாட்டு மன்னவரோட வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது. ஆகையால் துரியோதனன் என்ன பிளான் பண்ணுவார் அந்த கதை மகாபாரதத்தில், எப்படியாவது கிருஷ்ணர் இங்கே சாப்பிட வச்சுட்டோன்னா நம்ம சொல்கிறத அவர் கேட்பார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், விதுரர் வீட்டில் தான் போய் சாப்பிடுவார். அங்கே எளிமையான உணவு தான், ஆனால் அவர் அங்கே தான் சாப்பிடுவார். ஏன்னா நம்ம சாப்பிட்றப்ப நம்முடைய மனநிலை மாறுகின்றது. இது கண்டிப்பாக, இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது. நமக்கு அதெல்லாம் இப்போ சொல்கிற அளவுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனாலும் நாம் கவனம் கொடுக்க வேண்டியது உணவில். சாத்வீக உணவு, சுத்தமான உணவு, அதுலேயும் சுத்தமான மனநிலையில் சமைக்கப்பட்ட உணவு. சமைக்கிறப்ப நம்ம குடும்பத்தினருக்காக நல்ல எண்ணங்களோடு சமைக்கணும். இன்னைக்கு நம்ம சிலர்கிட்ட என்ன ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா, நம்ம சிலர் டிவி பார்த்துட்டே சமைக்கிறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பேசிக்கிட்டே சமைக்கிறாங்க,
1: செல்போன் பார்த்துட்டே, செல்போனை முடிஞ்சா உள்ள போட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் சமைக்கிறாங்க.
0: அது இப்ப யூடியூப்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து செய்யறாங்க, அது வேற விஷயம். ஒரு சமையல் எப்படி செய்யணும் அப்படின்றது, ஆனா அதே யூடியூப்ல நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்த, டிவியில ஒரு தேவையில்லாத விஷயத்த பார்த்துட்டே சமைக்கிறப்ப அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த அதிர்வலைகள். ஏன்னா உணவுக்கு, குறிப்பாக காய்கறிகள், தண்ணீரை பயன்படுத்தாம நம்ம உணவு சமைக்கிறதே இல்லை. காய்கறிகளுக்கும் தண்ணீருக்கும் அதிர்வலைகளை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமா இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். அது சாப்பிட எப்படி உணவு வயிற்றில் போய் விழுகுது, அதே போல் நம்ம உடலில் இருக்க ஒவ்வொரு செல்லுக்கோ அந்த சமைக்கிறவங்களுடைய மனநிலை அது போய் சேருது. ஆகையால் அன்னத்துக்கும் எண்ணத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. இதை நம்ம சரி பண்ணாதான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்துதான் இந்த நாலாவது சேவை. நம்ம நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம மனசில் சேவை மனப்பான்மை வந்துடும். எல்லாருக்கும் நம்ம நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவோம். வாழ்க்கையே எதுக்காக, எல்லாருக்காக வாழ்றதுதான் வாழ்க்கை.
1: ஆமாம்.
0: ஸோ அதுதான் இந்த நாலாவது, ஞானம் யோகா தாரணை சேவை.
1: சேவை நேயர்களும் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தில் தான் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ராஜயோகம் இன்னைக்கு வானவேல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருப்போம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: நேரம் 9:54. உடலுக்கும் உள்ளத்துக்கும் ராஜயோகம். தெளிவு, யோகா, தாரணை, சேவை இப்படின்னு பல விஷயங்கள் நம்ம நேயர்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நேயர்கள் கேள்விகளை கொண்டு வராங்க, அவங்கள சந்திச்சிடலாம். மேடம் வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்தாச்சு ஐயா, பேசலாம். நீங்கள் இணைப்பில் இல்லை, சரிங்க, பரவாயில்ல. அவர் வந்து இனிப்பு பிடிச்சிட்டு வந்தார், ரொம்ப ஆர்வத்தோடு வந்தார். ராஜயோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இந்த ராஜயோகத்தினால நிறைய நன்மைகள் உண்டு அப்படின்லாம் சொன்னீங்க, மனோபலம் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. ராஜயோகத்தை எப்படி கற்றுக்கிறது மேடம்?
2: ராஜயோகத்தை கற்றுக்கிறதுக்கு நம்முடைய பிரம்மா குமாரிகளில் ஒரு 7 அடிப்படை பயிற்சி வகுப்பு இருக்கு, 7 பேசிக் கோர்ஸ்.
1: சரி,
2: நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு, ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், நீங்கள் வேர்ல்டில் எங்கேனாலும் போய் இதை கற்றுக்கலாம்.
1: இது முற்றிலும் இலவசங்களா?
2: ஆமாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான்.
1: சரி,

0: எங்கே போனாலும் ஒரு 7 days ஒரு அடிப்படை கிளாஸஸ் எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு நீங்கள் 35 ஒரு 40 இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இந்த 7 முடியாதவங்களுக்கு ஒரு கேப்சியூல் மாதிரி 3 எடுக்கிறோம். ஸோ இந்த 3 வர்றப்ப நீங்கள் ஒரு 45 கொடுக்கணும்.
1: சரி.
0: ஸோ இதில் நம்ம வந்து அடிப்படையான விஷயங்கள் ABCD சொல்லி கொடுத்துருவோம்.
1: ஓ,
0: அதுக்கப்புறம் நம்மளே என்ன பண்ணிக்கலாம்னா டெவலப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கவர் பண்ணுறது ஒரு 3 விஷயங்கள். இந்த 7 கோர்ஸாக இருக்கலாம் அல்லது 3 கோர்ஸாக இருக்கலாம். இதில் 3 விஷயங்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப். நாம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம லைஃபோட ஒரு பெரிய க்வெஸ்சனே என்னென்னா, நான் யார், ஹூ ஆம் ஐ. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. பெரிய பெரிய மகான்கள் சொல்லியிருக்காங்க, நான் யாருன்னு சிந்தனை பண்ணுங்க, நாங்களாம் சிந்தனை பண்ணோம் அப்படின்னு. ஸோ இது நம்ம லைஃபுக்கு முக்கியமானது, இந்த நான் யார் அப்படிங்கிறது. அடுத்து 2வது, நம்ம தியானத்தில் முக்கியமான இணைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம். அப்போ யாரோடு நம்ம மனசை இணைக்கிறோம், ஒரு உயர்ந்த ஒரு ஆற்றல், உயர்ந்த ஒரு சக்தி. அந்த சக்தி எது, அவரோடு அந்த சக்தியோடு நம்மளை நம்ம எப்படி

0: முக்கியமானது இந்த நான் யார் அப்படிங்கிறது. அடுத்து இரண்டாவது, நம்ம தியானத்தில் முக்கியமான இணைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம். அப்போ யாரோடு நம்ம மனசை இணைக்கிறோம், ஒரு உயர்ந்த ஒரு ஆற்றல், உயர்ந்த ஒரு சக்தி, அந்த சக்தி எது, அவரோடு அந்த சக்தியோடு நம்மளை நம்ம எப்படி இணைக்கிறது, ஸோ அதுதான் இரண்டாம். அடுத்து மூன்றாவது இந்த பிரபஞ்சம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்ட ஆற்றல்களை உடையது, இந்த பிரபஞ்சத்தோடு நாம் எப்படி நம்முடைய இணைப்பை உருவாக்கிக்கிறது, பிரபஞ்சத்துக்கு எப்படி நாம் வழங்குவது, பிரபஞ்சத்திடமிருந்து எதை பெறுவது, இந்த மூணு சப்ஜெக்டை நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் தியானமே செய்வோம். இதுதான் இதற்கான அடிப்படை வகுப்புகளில் நம்ம எடுக்கிறோம்.
1: சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்தை நெருங்கிட்டு இருக்கோம். அடிப்படையாக வந்து நம்ம நேயர்கள் ராஜயோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற விஷயம், நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லு.
0: இதில் மிக முக்கியமானது நான் சொன்னது போல் நான் யார், இதுதான் ரொம்ப அவசியம். நம்மளை பற்றி நாம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். அகத்தாய்வு, செல்ஃப் இன்ட்ராவர்ஷன், அப்படி நம்ம சிந்தனை பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவு, பதில்னு இதை சொல்கிறதில்ல, தெளிவு என்னென்னா, நான் என்பது இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல். பொதுவாக பாருங்கள், இந்த உடலை சொல்கிறப்ப என்னுடைய உடல் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ நான் என்பது என்ன, ஒரு ஆற்றல், அதாவது உயிர். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா உயிர். இப்போ யாராவது தவறிட்டாங்கன்னா என்ன சொல்கிறோம், அவர் போயிட்டாரு, உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். அந்த உயிர்ங்கிறது ஒரு அற்புதமான ஆற்றல், ஒரு அழிவற்ற ஆற்றல், அதை தான் ஆன்மீகத்தில் ஆத்மான்னு சொல்கிறோம். அப்போ நான் என்பது ஒரு ஆத்மா, ஒரு அழிவற்ற ஒரு சக்தி. அப்போ அந்த சக்தியை நம்ம உணர்றப்ப இந்த உடல் என்பது அழியக்கூடியது, அதாவது நிரந்தரம் இல்லாதது, ஆனால் இந்த உடலும் முக்கியமானது. இந்த உடலை நான் என்ன பண்ணணும், கருவியை நான் சரியாக வச்சுக்கணும். இப்போ வீட்டில் பலவிதமான கருவிகள் வச்சுருக்கோம், அதனால தான் வேலை ஈஸியாக நடக்குது. அந்த கருவியை அப்பப்போ மெயின்டைன் பண்ணுறோம். அதே போல தான் உடல் என்ற கருவியை நான் சரியாக பராமரித்து வைத்து கொள்வதற்கு நான் ஆத்மா என்பதை உணர வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ தியானத்தின் மூலமாக நான் ஆத்மான்றதை நம்ம உணர்கிறோம், பயிற்சி செய்கிறோம், ஆத்மசக்தியை அதிகரிக்கிறோம். அடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஆசனங்கள் பண்ணுறப்ப உடலை ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறோம். அப்போ இந்த ரெண்டும் சரியாக இருக்கிறப்ப தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதற்கான பயிற்சிகள் ராஜயோகத்தில் கொடுக்குறோம். அடுத்து ரெண்டாவது, இறைவனோடு. ஃபஸ்ட்டு சிஸ்டர் சொன்னாங்க, முருகேஸ்வரி சகோதரி, அதான் நம்மளை நம்ம சார்ஜ் போட்டுக்கிறது தான் அப்படின்னு. எப்படி மொபைலை நம்ம சார்ஜ் போடுறோம், அது போல் மெடிடேஷனில் நம்ம மைண்டை இறைவனோடு கனெக்ட் பண்ணுறோம், அவர்கிட்டருந்து ஆற்றல் கிடைக்குது, அது ஒரு சார்ஜ், அதுதான் மெடிடேஷன்.
1: ரொம்ப ஆற்றல் மிக்க விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வானவில் மேடையை அலங்கரித்ததுக்கு நன்றி. உங்கள் இன்னும் வந்து ராஜயோகத்தை பற்றி விவரமாக நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் அலைபேசியன் அல்லது தொலைபேசியன் நீங்கள் கொடுக்கலாங்க சிஸ்டர்.
0: நம்முடைய மதுரையினுடைய நம்பர் நான் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். 0452-2640-615. அதே போல் நீங்கள் கூகுளில் போயிட்டு பிரம்மா குமாரிஸ்ன்னு, இப்போ நீங்கள் உங்கள் ஊர் போடின்னு வச்சுக்கோங்க, பிரம்மா குமாரிஸ் போடின்னு போட்டிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். நன்றி, உங்கள் எல்லோரும் இன்றைக்கி சந்தித்தோம். உங்கள் கூட எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகளை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதற்காக நம்முடைய ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி,
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அனீஷ், நாகராஜ், மணிவண்ணன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா, கணினியாக்கம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ். இனி செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தி உள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார்.

கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆப்கானிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்புக்கு 118 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கார் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

தேன் சிந்தும் இசை முகில் கோடை பண்பலை வானொலி 100.5 பண்பலை வானவில் இந்தியா. இன்று வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

தமிழர்களுடைய தொன்மையான துறைமுகங்களில் ஒன்றாகவும் இன்றைக்கு அகழாய்வு பணிகளினுடைய பொக்கிஷமாகவும் மாறியிருக்கக்கூடிய ஒரு இடத்தை பற்றிய வரலாற்று தகவல்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு காலத்துல தமிழகத்தோடு ஒருங்கிணைந்த பகுதியாகவும் இன்னைக்கு பாண்டிச்சேரியினுடைய ஒரு பகுதியாகவும் மாறியிருக்கக்கூடிய இடம்தான் அது. இந்த குறிப்புகளை கொண்டே நீங்க ஓரளவு யூகிச்சிருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில அகழாய்வின் பொக்கிஷம் என்று அழைக்கப்படக்கூடிய இடமான பாண்டிச்சேரியின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அரிக்கமேடு பகுதியினுடைய வரலாற்று பக்கங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வழக்கம் போலவே செவிக்கு இனிய பாடல்களும் சிந்தைக்கு விருந்தாக வரலாற்று தகவல்களும் தயாராக இருக்கு. சரி, வாங்க நிகழ்ச்சி தொடங்கலாம் இந்த பாடலோட. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன் அறிவிப்பாளர் கார்த்திகேயன்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சல் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜி

0: உடன் டிடிஐ நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஆர்கேஜி நெய். கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

அரிக்கமேடு. இந்த பெயர் கேட்டவுடனே நமக்கு சாதாரணமாக தெரியும். ஆனா எந்த தேசத்துக்கு போனாலும் கிடைக்காத பெருமையும் வரலாற்று பொக்கிஷங்களும் இந்த மண்ணுக்குள் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஆச்சரியமாகத்தான் பார்ப்போம். தமிழகத்தினுடைய கிழக்கு கடற்கரையோரம் அந்த காலத்துல பல வணிகத்தலங்கள் இருந்துச்சு. மாமல்லபுரம், மரக்காணம் அப்படின்னு இன்னைக்கு அழைக்கப்படக்கூடிய எயிர்பட்டினம், கொர்க்கை, காவேரி பூம்பட்டினம், இது எல்லாவற்றையுமே வரிசைப்படுத்தும் போது இது எல்லாவற்றிலுமே தலையானதாக இருந்தது அரிக்கமேடு பகுதி. இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய புகழ்பெற்ற ஒரு இடமாக அரிக்கமேடு பகுதி இருந்துட்டு இருக்கு. அந்த அரிக்கமேடு பகுதியில அன்றைய காலகட்டத்துல வெளிநாட்டு வாணிகம் மிக சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு அங்க கிடைச்சிருக்கக்கூடிய தொல்பொருள்களின் மூலமா நம்மால புரிஞ்சுக்க முடியுது. 1937 வாக்குல புதுச்சேரி பிரெஞ்சு கல்லூரியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர் இந்த பகுதி வழியா போயிருக்காரு. அங்கு சிதறி கிடந்த சின்ன சின்ன பொருட்களையும் கண்ணாடி துண்டுகளையும் அரிய வகைய கற்களையும் பளபளக்கக்கூடிய கற்களையும் பார்த்து கவனம் செலுத்துறாரு. இந்த கற்களை அங்க விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவர்கள் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குமாறு சொல்றாரு. அவங்களுக்கு மிட்டாய், பணம் அல்லது வேற ஏதாவது பரிசு பொருள் கொடுக்கறத வழக்கமாக்கிக்கிறாரு. அந்த சிறுவர்கள் கொண்டு வந்து தரக்கூடிய பொருட்களின் மூலமா அவர் தன்னுடைய ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்றாரு. இந்த பரிசு பொருட்களை வாங்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த சிறுவர்களும் மேலும் மேலும் பொருட்களை சேமித்து வச்சிருந்து அவர் வரும்போது கொண்டு வந்து கொடுக்கறதுல ஆர்வம் காட்டிட்டு இருந்தாங்க. இப்படி அடையாளம் காணப்பட்ட ஒரு இடம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரிக்கமேடு பகுதி. கடல் அரிப்பாலும் இயற்கை சீற்றங்களாலும் மாறிப்போய் இன்னைக்கு ஒரு தீவு பகுதியாக காட்சி கொடுக்கக்கூடிய இந்த அரிக்கமேட்டு பகுதிக்கு ஆரம்ப காலம் தொட்டே நிறைய வரலாற்று பின்னணி உண்டு. அரிக்கமேடு அப்படின்னு இப்ப அழைக்கப்படக்கூடிய இந்த பகுதி அருகன்மேடு அப்படின்ற வார்த்தையிலிருந்து தெரிந்ததாக சொல்றாங்க. புதுச்சேரியிலிருந்து கடலூர் போகக்கூடிய சாலையில புதுச்சேரிக்கு தெற்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் அரியாங்குப்பம் ஆற்றினுடைய வலது கரையில அரிக்கமேடு பகுதி அமைஞ்சிருக்கு. அகநானூற்றுல வீரை அப்படின்ற கடற்கரை பட்டணம் பற்றிய குறிப்புகள் இருக்கு. இது வேலூர் சிற்றரசர்களுடைய துறைமுக நகராக விளங்கியது அப்படின்னு அந்த பாடல்கள் குறிப்பிடுது. அரிக்கமேட்டுக்கு கொஞ்ச தூரத்துல வீராம்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சங்க இலக்கியங்கள் சொல்லக்கூடிய வீரை அப்படின்ற பகுதி தான் இந்த வீராம்பட்டினமாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க வீராம்பட்டினத்தை ஒட்டிய ஒரு பகுதி தான் அன்றைக்கு இருந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அரிக்கமேடு பகுதி. இந்த பகுதியில நிறைய ஆய்வாளர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றதையும் காலவரிசைப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னதாக ஒரு பாடல் உங்களுக்காக தயாராக இருக்கு. நேர்களே, செவிகள் தொடர்ந்தும் இணைந்திருக்கட்டும் கோடை பண்பலையோடு. வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் அரிக்கமேட்டின் வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

இன்னைக்கு பாக்குறதுக்கு ஒரு சின்ன தீவு மாதிரி காட்சி அளிக்கக்கூடிய இந்த அரிக்கமேடு பகுதி தான் ஒரு காலத்துல சோழர்களுடைய முக்கிய துறைமுகமாக இருந்திருக்கு. இங்கிருந்துதான் ரோம் நாட்டோட ஏற்றுமதி இறக்குமதி வணிகங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்குறப்போ உண்மையிலேயே அந்த இடம் ஆச்சரியமிக்க ஒரு இடமாகத்தான் இருக்கு. ஆமாம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அரிக்கமேடு வரலாற்று பக்கங்களை தான் இந்த வார நேற்று என்னிடங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு.

அரிக்கமேடு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புகழ்பெற்ற ஒரு வணிக தளமாக இருந்திருக்கு. வரலாறு தொல்லியல் அறிஞர்கள் இதை குறிப்பிடுறாங்க. அயல்நாட்டு பயணிகள் அப்படின்னு வரலாற்று சிறப்புமிக்க பயணிகளாக சொல்லப்படக்கூடிய பெரிப்ளூஸ், தாலமி இவர்களுடைய குறிப்புகள் காவேரி பூம்பட்டினத்திற்கும் மரக்காணத்திற்கும் இடையில பொதுக்கே அப்படின்ற வணிகத்தலம் இருந்தது அப்படின்னு குறிப்பிடுது. இந்த பொதுக்கே அப்படின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய புதுவை பகுதியையும் அதை ஒட்டி இருந்த அரிக்கமேட்டு பகுதியையும் குறிப்பிடுது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளரான மார்டின் வீலர், காசல், விமலா பெக்லி, பீட்டர் பிரான்சிஸ் இவங்க எல்லாருமே குறிப்பிடுறாங்க. இந்த பகுதியை நம்ம பார்வையிடுறதுக்கு போனோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு மேட்டு பகுதியாகவும் மாமர தோப்புகள் மட்டுமே காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இன்றைக்கு அது தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் அன்றைக்கு ஆய்வாளர்களுடைய கவனத்தை ஈர்த்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. இந்த அரிக்கமேட்டு

பகுதியில முதன் முதலாக ஆய்வுகளை மேற்கொண்டு நிறை செய்திகளை வெளிக்கொண்டு வந்தவர் லீ ஜென்டில் அப்படின்றவரு. பிரான்ஸ் நாட்டினுடைய ஆய்வாளரான இவரு தொன்மையான கட்டிட சிதைவுகளும் உரைகிணறுகளும் இந்த பகுதியில் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில நிலக்கிழாரராக இருந்த கிருஷ்ணசாமி அப்படின்றவரு தன்னுடைய இடத்தை தோண்டும் போது பல கட்டிட சிதைவுகளும் அரும்பெரும் பொருட்கள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாரு. இதை ஆய்வுத்துறைக்கு தெரியப்படுத்தி சென்னை அருங்காட்சியகத்தினுடைய ஆய்வாளர்கள் இந்த பகுதியில வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு நிறைய அகழாய்வு பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி துப்ராயில் அப்படின்ற ஆய்வாளர் இங்க 1937 வாக்குல கள ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காரு. இவரோட பாதிரியார் போஷே அப்படின்றவரும் இணைந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. இவங்களுடைய ஆய்வுல நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்கு. குறிப்பா ரோமானிய நாட்டு பேரரசரான அகஸ்டஸ் சீசருடைய தலை பொறிக்கப்பட்ட ஒரு மாணிக்க கல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இதன் அடிப்படையில வைத்து பாக்குறப்போ கிறிஸ்தவ ஆண்டினுடைய தொடக்க காலத்துல உலக அளவில் மிகச்சிறந்த வாணிக நகராக இந்த அரிக்கமேடு விளங்கி இருக்கணும் அப்படின்னு அந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில பெலிஹூ அப்படின்றவரு ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த பகுதி ஒரு சிறந்த துறைமுக நகராக இருந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு. பௌசெக்ஸ் அப்படின்ற பிரெஞ்சு ஆய்வாளர் 1941 தொடங்கி 44 வரைக்கும் இங்க அகழாய்வு பணிகளை மேற்கொண்டாரு. இந்த பகுதியில இரண்டு இடங்கள்ல குழிகள் தோண்டப்பட்டு பல வகையான பொருட்களை இந்த ஆய்வாளர் கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரி நிறைய ஆய்வாளர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆய்வு பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியது மாற்றிமர் வீலர் அப்புறம் விமலா பெக்லி அப்படின்றவங்க மேற்கொண்ட ஆய்வு. இதில் வீலர் மேற்கொண்ட அகழாய்வுகளில் இந்த பகுதியில் செங்கற்களால் கட்டப்பட்ட பல கட்டடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வடக்கு பகுதியில் நடந்த அகழாய்வில் இங்கே ஒரு பண்டகசாலை இருந்திருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உள்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஏற்றுமதி பொருட்களையும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இறக்குமதி பொருட்களை வைக்கிறதுக்கும் இந்த பண்டகசாலை அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பண்டகசாலையானது 45 மீட்டர் நீளமும் 11 மீட்டர் அகலமும் உடையது. இந்த கட்டடத்தினுடைய வடக்கு பகுதியில் ஒரு தானிய கிடங்கு ஒன்றோட கட்டிட சிதைவுகளும் அகல ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. உறுதியான செங்கற்களை கொண்டு குழைத்த களிமண்ணால் இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. வெளிப்பகுதியில் சுண்ணாம்பு கரை பூசப்பட்டு இந்த கட்டடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் பல உரைகிணறுகள் இருக்கிறதும் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி அரிக்கமேடு பகுதியில் மேற்கொண்ட அகலாய்வு பணியில் நிறைய பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கு. அதை பற்றின தகவல்களும் கைவசம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். முன்னதாக ஒரு பாடல் உங்கள் செவிக்கு விருந்தாக காத்திருக்கு. நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு. இது வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வளமரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தேனி மாவட்டம் போடி ரெங்கநாதபுரம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வளம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரெங்கா.

பண்டைய காலத்தில் சிறந்த துறைமுக நகராகவும் தமிழகத்தின் தொன்மையான வாணிப நகராகவும் இருந்து இன்றைக்கு பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அரிக்கமேடு பகுதியினுடைய வரலாற்று பக்கங்களை நம்ம புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். அரிக்கமேடு பகுதியில் நிறைய அகலாய்வு பணிகள் நடந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த வரிசையில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏற்கனவே நம்ம ஒரு பண்டகசாலை இருந்தது, தானிய கிடங்கு இருந்தது அப்படின்ற தகவலை நம்ம நேயர்களுக்கு சொன்னோம். அதே மாதிரி இந்த அரிக்கமேட்டினுடைய தென் பகுதியில் அகலாய்வில் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது என்னென்னா, இந்த பகுதியில் 2 சாய தொட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த தொட்டிகள் 2 3-4 மீட்டர் அளவு இருக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு தொட்டியினுடைய தென் பகுதியில் அறை ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மற்றொரு தொட்டியினுடைய தெற்கு பகுதியில் முற்றம் ஒன்று இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கட்டடங்கள் எல்லாம்

தரைப்பகுதியோடு இணைந்த நிலையில காணப்பட்டது. இந்த தொட்டிகளுக்கு உள்ள தேங்கும் நீரை வெளியேற்றுவதற்கான கால்வாய் புழைகளும் கூட இருந்திருப்பத அகழாய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. முற்ற பகுதியில கதவு நிலை இருந்ததற்கான எச்சங்களும் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை வைத்தெல்லாம் பாக்குறப்போ இந்த அரிக்கமேட்டு பகுதியில நெசவு தொழில் சிறந்து விளங்கி இருக்கு அப்படின்றத ஆய்வாளர்கள் அறுதிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம துணிகளுக்கு சாயங்கள் தோய்ப்பதற்காகத்தான் இந்த தொட்டிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் மூலமா நிறைய மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களும் தொல்பொருள்களும் நாணயங்களும் தமிழ் எழுத்து பொறிப்புகளும் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தின தகவல்களையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரிக்கமேடு அகழாய்வுல உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மட்கலங்களும் வெளிநாடுகளிலிருந்து தயாரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களும் பெருமளவுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ரோமாபுரியை சார்ந்த மண்ணால் செய்யப்பட்ட அரிடைன் ஆம்ப்ரோ மது குடுவைகள் ரவுலட்டட் எனப்படக்கூடிய தட்டு வகைகள் பெருமளவுல இந்த அரிக்கமேடு பகுதியில கிடைச்சிருக்கு. ஆம்போரா வகை குடுவைகள் கைப்பிடியோட காணப்படுது. இந்த வகை ஜாடிகள் ரோம் நகரத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உயர் வகை மதுக்களை கொண்டு வருவதற்காக அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அகழாய்வுல உள்ளூரில் வளையப்பட்ட மது குடுவைகளும் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அரிடைன் அப்படின்னு அழைக்கப்படுற மட்கலன்கள் இத்தாலியினுடைய அரிசோ அப்படின்ற இடத்துல தயாரிக்கப்பட்டு அங்கிருந்த சூளையில் தயாரிக்கப்பட்டு முத்திரைகள் குத்தப்பட்ட நிலையில காணப்படுது. இந்த மட்கலங்களுடைய காலம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆக மொத்தம் இங்க கிடைச்சிருக்கக்கூடிய மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களை வைத்து பார்க்கிறப்போ மத்திய தரைக்கடல் வணிகர்கள் இந்த துறைமுகத்திற்கு வருகை தந்திருக்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பா ரோம் நாட்டோடு அரிக்கமேட்டு பகுதிக்கு வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு. இது நேற்றைய நிமிடங்கள்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samrit Bharat. Join Indian Navy.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஆர்கேஜி நெய். கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

அரிக்குமேடு பகுதியில் நடைபெற்ற கள ஆய்வுல நிறைய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த வரிசையில இந்த பகுதியில தங்கத்தாலான மணிகள், சங்கு வளையல்கள், மணிகள், சுடுமண் மணிகள் பெருமளவுல கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அரிய கல்மணிகள் இந்த நகரத்துக்கு பக்கத்தில் இருந்த மணிக்கொள்ளை அப்படின்ற பகுதியில தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இங்க நடந்த அகழாய்வுல சுடுமண் உருவங்களும் கூட கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த சுடுமண் உருவங்கள்ல அழகாக இருக்கக்கூடிய பெண்ணினுடைய உருவம் காணப்படுது. இந்த பெண் தன்னுடைய ஒரு கையை தொடையில வச்சிட்டு இருக்கிற மாதிரியும் மற்றொரு கையில கூடை ஒன்ன தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரியும் தெரியுது. உடல் இருக்கக்கூடிய ஆடை மிக அழகாக நேர்த்தியாகவே வரையப்பட்டிருக்கு. இந்த பொருட்கள் மட்டும் இல்லாம இந்த பகுதியில சதுரங்க காய்களும் காதணிகள் இந்த மாதிரியான பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இங்க கண்டுபிடிக்கப்பட்ட களிமண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு முத்திரையில தேர ரெண்டு குதிரைகள் இழுக்கிற மாதிரியும் தேரோட்டி நின்ற நிலையில அந்த வண்டியை செலுத்துவது மாதிரியான ஒரு உருவம் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வுகள்ல பல வகையான நாணயங்கள் கிடைச்சிருக்கு. குறிப்பா ரோமானிய தேசத்து நாணயங்கள் இந்த பகுதியில கிடைச்சிருக்கு. சங்ககால சோழர்களுடைய நாணயங்களும் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக அரிக்கமேடு பகுதியானது ரோமானிய நகரத்தோடு நெருங்கிய வணிக தொடர்பில் சங்ககாலத்திலிருந்தே இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளை தொன்மையான எழுத்து வடிவமான தமிழ் எழுத்து பொறிப்புகள் கொண்ட மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த அரிக்கமேட்டு பகுதிக்கு அப்புறம் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல நடந்த அகழாய்வுகள்ல ஆக பெரும்பாலான பகுதிகளில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த மண்பாண்டங்களான பொருட்களை ஒப்பீடு செய்யும் போது இந்த அரிக்கமேட்டு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் காலத்தால் முற்பட்டது அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. கேட்கும்போதே சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? இன்னமும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த அரிக்கமேட்டு பகுதியில் புதைஞ்சு கிடக்கு. தெரிஞ்சுக்கலாம். முன்னதாக ஒரு பாடல் உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு. இது நேற்றைய நிமிடங்கள்.

இது கோடை பண்பலை வானொலி 100.5. வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் செவிக்கு இனிய பாடல்களோடு அரிக்கமேட்டு வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
4: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெக்னென்ட் ஆன உமன் ஷார்ட்டா இருந்தா என்ன பிரச்சனை. நிறைய டைம் பிரெக்னன்சிக்கு ட்ரீட்மெண்ட் போகும்போது டாக்டர் ஹைட்டை பாக்குறாங்க, குட்டியா இருக்கீங்களா, ஹைட் இருக்கமையா இருக்கீங்களா அப்படின்றத பாக்குறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ஹைட்டுக்கும் பிரெக்னன்சிக்கும் சம்பந்தம் இருக்கா, ஹைட் இருக்கிறதுனால என்ன பிரெக்னன்சில என்ன பிரச்சனை இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைட் நாங்கள் வந்து நார்மலா ரொம்ப கன்சிடர் பண்ண மாட்டோம். 145 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கீங்க, ரொம்ப ஷார்ட்டா இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அது கன்சன்ட்ரேஷன் கொடுப்போம். ஏன் அந்த 145 சென்டிமீட்டருக்கு ரொம்ப கிளாஸ் தந்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு பேஷண்ட் ஹைட்டு கம்மியாக இருந்தால் செஃபலோ பெல்விக் டிஸ்ப்ரப்போஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிபிடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஒரு கரு ஒரு ஒரு குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா, அந்த நார்மல் டெலிவரி ஆன குழந்தையோட தலை சைஸுக்கும் இடுப்பு எலும்பு சைஸுக்கும் மேட்ச் ஆகணும். தலை சைஸு இடுப்பு எலும்பு சைஸை விட கொஞ்சம் குட்டியாக இருந்தால் தான் தலை ஈஸியாக உள்ளே பூந்து வெளியில் வர முடியும் இல்லையா. அதுக்கு இது ஒழுங்கான சைஸில் அந்த எலும்பு இல்லை, அம்மாவோட எலும்பு குட்டியாக இருக்குது அப்படின்னா தலையோட சைஸு குட்டியாக இருந்தாலும் அது உள்ள போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதனால தான் ஹைட்டை மெஷர் பண்ணுறோம். யூஸ்வலாக ஹைட் 145 சென்டிமீட்டர் கீழே இருக்கிறவங்களா இருந்தால் இடுப்பு எலும்பு குறுகலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் நார்மல் டெலிவரி ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நார்மல் டெலிவரி ஆகவே ஆகாதுன்னு நான் சொல்லலை, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறையுதுன்னு சொல்கிறேன்.

0: ஆனால் அதே சமயம் உங்கள் எலும்புகளை நீங்கள் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது யோகா எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய எலும்பு கொஞ்சம் நகர்ந்து நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் டெலிவரி டயத்தில் டெலிவரி ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ப்ரொலாங்டாக ரொம்ப நேரம் ப்ரொலாங்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே ஷார்ட்டாக இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி டயத்தில் உங்கள் ஹைட் வந்து உங்கள் ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வயிறோட ஹைட்டை வச்சு யூஸ்வலாக குழந்தையோட க்ரோத்தை பர்ஃபெக்டாக கணிக்க முடியலன்னா ஸ்கேன்ஸின் மூலமாக கருவை கணிக்கிறதுக்கான நிறைய டைம் ஸ்கேன் பண்ணி கருவை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். இது எல்லாம் தான் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம். சில சமயம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிஷன் ப்ராப்ளங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அனீமியா, கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சி இதெல்லாம் இருக்கிறதுனால கூட நீங்கள் ஷார்ட்டாக இருக்கலாம். அதனால் உங்கள் டாக்டர் உங்களுக்கு விட்டமின் டி, கால்சியம் இதெல்லாம் ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஹை சான்ஸ் ஆஃப் சிசேரியன் செக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அனீமியா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃப்ரெண்ட்லி இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பரான மானிட்டரிங் வேணும். இந்த எல்லா காரணத்தினால தான் உங்கள் ஹைட்டை உங்கள் ப்ரெக்னன்சியின் பீரியடில் உங்கள் டாக்டர் மெஷர் பண்ணுறாங்க. இந்த ப்ராப்பரான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துருக்கும் போது எப்போவுமே ப்ராப்ளம் இருக்காது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முன்கூட்டியே எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகும்போது பிரச்சனை வந்தால் கூட நம்மளால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். ஆனால் அதே சமயம் எந்த விதமான கணிப்புமே இல்லாமல் மொட்டையாக போய் நம்ம விழுந்தோம்னா சின்ன ப்ராப்ளம் கூட பெருசாக தெரியல இல்லையா. அதனால் ப்ரெக்னென்சியின் பீரியட்லேயே உங்கள் ஷார்ட் ஹைட் மெஷர் பண்ணி உங்கள் எலும்புகளை ப்ராப்பராக கவனித்து அதுக்கான யோகா எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டான டாக்டருடைய செக்கப் கீழே இருந்தீங்கன்னா உங்கள் டெலிவரி நார்மலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் காம்ப்ளிகேட்டட் டெலிவரி ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம். மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்,

தமிழகத்தினுடைய கிழக்கு கடற்கரை பகுதியில் அன்றைய காலகட்டத்தில் நிறைய துறைமுகங்கள் இருந்திருக்கு. சங்க காலத்திலிருந்தே நிறைய துறைமுகங்கள் இருந்தது அப்படின்றதுக்கு ஆதாரமாக நம்ம சங்க இலக்கியங்களையே எடுத்துக்கலாம். சங்க இலக்கியங்களில் நிறைய துறைமுகங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஒரு சிலது அகலாய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில பகுதிகள் கருதுகோள்களின் அடிப்படையில் இந்த பகுதிகளாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்களால் கருதப்பட்டுட்டு வருது. அந்த வரிசையில் தமிழகத்தினுடைய கிழக்கு கடற்கரை பகுதியாகவும் சங்க காலத்தில் சிறந்த வணிக நகராகவும் இருந்த அரிக்கமேட்டு பற்றிய வரலாற்று தகவல்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அகலாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இந்த அரிக்கமேடு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வில் கிடைத்த பொருட்கள் அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ஏன்னா தமிழகத்தினுடைய வரலாற்று தொன்மையை சொல்லக்கூடிய பல்வேறு அகலாய்வு பொருட்கள் கிடைத்தது இந்த அரிக்கமேடு பகுதியில் தான். இந்த அரிக்கமேடு பகுதியானது தமிழர்கள் நெசவு தொழிலில் சிறப்புற்று விளங்கியிருந்தார்கள் அப்படின்றதுக்கு ஆதாரமான நிறைய செய்திகளை கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஏற்றுமதி வணிகமும் இறக்குமதி வணிகமும் நடந்த இந்த கடற்கரை துறைமுகத்தில் பண்டகச்சாலை இருப்பது இந்த துறைமுகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படியாக அரிக்கமேடு பகுதியினுடைய அகலாய்வு பணிகளினுடைய சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும். அகலாய்வு பணியில் இருக்கக்கூடிய ஒரு சவால் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா அதை பல்வேறு கட்டங்களில் ஆய்வு செய்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வகையான உண்மைகள் வெளிக்கொண்டு வருவது வழக்கம். இந்த அரிக்கமேடு பகுதியில் இன்னமும் அகலாய்வு பணிகளை மேற்கொண்டால் இன்னமும் நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கக்கூடும். தமிழகத்தின் தொன்மையான துறைமுக நகராக இருக்கக்கூடிய இந்த அரிக்கமேடு இன்றைக்கு பாண்டிச்சேரி யூனியன்

யூனியன் பிரதேசத்தின் ஒரு பகுதியாக இருக்கு. பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போகக்கூடிய சாலையில தெற்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அரிக்கமேடு பகுதியானது அமைஞ்சிருக்கு. வாய்ப்பு நேரமும் இருந்தது அப்படின்னா அந்த பகுதிக்கு போகக்கூடிய நம்முடைய நேயர்கள் கட்டாயமா அரிக்கமேடு பகுதியை பார்த்துட்டு வாங்க. சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய இன்பம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விடவும், குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான தொன்மையான இடங்களை அடையாளம் காட்டுவதன் மூலமா நம்முடைய வரலாற்று சிறப்புகளை அவங்க எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த இடங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணத்திற்கும் அவங்க வரக்கூடும் இல்லையா? இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி

மாதிரியான தொன்மையான இடங்களை அடையாளம் காட்டுவதன் மூலமா நம்முடைய வரலாற்று சிறப்புகளை அவங்க எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த இடங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணத்திற்கும் அவங்க வரக்கூடும் இல்லையா? இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் செவிக்கு இனிய பாடல்களோடு அரிக்கமேடு வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொன்ன மன நிறைவோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நன்றி நண்பர்களே.

0: நிறைவுக்கு வருகின்றது நேற்றைய நிமிடங்கள். இனி பிரிய பண்பலையில் அன்பு நேயர்களை நாடி சிறப்பு தேடி வரும் பண்பலை வரும் முன்பாய் செவி செய்கிறது செவி சேர்கிறது செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அகில இந்திய வானொலியின் 90th ஆண்டு விழாவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார்.

தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு கோடை பண்பலை நேர்களை தேடி போயிருக்கு எங்க அப்படின்னா, தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வர இருக்குங்க சிறப்பு தேடி வரும் பண்பலை. நம்ம நேயர்களை சந்திக்கிறதுக்காக அங்க வளாகத்துல காத்துட்டு இருக்கிறாரு ரங்கா.
1: வணக்கம் நேயர்களே, இது கோடை பண்பலை 100.5 உதயவிழா சிறப்பு தேடி வரும் பண்பலை வந்து இன்னைக்கு தேனி மாவட்டம் போடியில இருக்கிற பி ரங்கநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல ரங்கநாதனும் பேசியிருக்காரு, பக்கத்துல நண்பர் தம்பி கனிமுத்து இருக்கிறாரு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்ச வகையில் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு சின்ன திருப்பூருங்க அப்படிங்கிறாங்க. நாங்க உள்ள நுழைஞ்சோன்னு அப்படிதான் ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரே ஜவுளி கடைகள் எங்க பார்த்தாலும் ஒரே டெய்லரிங்கா இருக்குது, ஏன்னா வேற ஊரு மாறி எதுவும் வந்துட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வேண்டியிருந்துச்சு. அந்த அளவுக்கு அருமையான இடம். இன்னும் தெளிவா சொல்றதாருன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகளின் உயரத்துல ஏறி நின்றுகிட்டு ஒரு பூ எடுத்து தேனி மாவட்டத்தின் மீது வீசினால் ஒரு படைப்பாளர் மீது விழும் அப்படிங்கிற அளவுக்கு அத்தனை படைப்பாளர்கள் இருக்கிற தேனி மாவட்டத்துல ஒரு தொழில் நகரமா மெதுமெதுவா வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சின்ன ஊர் இந்த ரங்கநாதபுரம். அதுல இந்த சௌடம்மன் கோவில் தெருவு பக்கத்துல அந்த பக்கம் வந்து வடக்கு ராஜ வீதினு ஒண்ணு இருக்குது. இந்த ஏரியாக்குள்ளதான் நம்ம சௌடம்மன் கோயில் தெருவு அப்படின்னு ஒரு தெருவு இருக்குது.
2: அந்த வரவேற்கிறது
1: பழைய நண்பர்கள் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே துணி கடைகள் அதிகமா வச்சிருக்காங்க. ஒரு முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு சின்ன திருப்பூரை போலதான் இருக்குது. இப்போ ஒரு அக்கா வேற நாங்க பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்ட்டு நோட்டில எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. என்னதான் எழுதினீங்க? பாத்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா படிக்க மாட்டீங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். கோடை பண்பலைக்கு வணக்கம். என்னோட பேரு விஜயா. நாங்க போடி பி ரங்கநாதபுரத்துல இருந்து பேசுறோம். குட்டி ஜப்பான் மாதிரி ஹோட்டல் கடை, ஹோட்டல் கடை எல்லாமே இருக்கு. நாங்க நைட்டி கடை, ஹோட்டல் கடை வச்சிருக்கோம். நிகா கார்மெண்ட்ஸ் எங்க கடை பேரு.

0: நைட்டி கடை, பாவாடை சட்டை,
1: இங்க பாத்தீங்களா
0: எல்லாமே ஸ்டாப்ல இருந்து எல்லாமே இங்க இருக்கும். தாராளமா வந்து ஹோட்டல்ல பர்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க.
1: பொறுமையா இருக்க
0: நாங்க அப்ப கேட்டோம், சின்ன ஒரு 18-19 வயசுல இப்பதான் செல்லு வந்த
1: பிரச்சனை
0: நீங்க சொன்னதுனால என்ன நாங்க ரொம்ப
1: சிறப்பு தேடி வரும் மண்பலையாக உதய விழா நிகழ்ச்சியாக வந்திருக்கிறோம். உங்க ஊரை பத்தி என்ன சிறப்புகள் என்ன
0: சொல்லுவீங்க?
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேர் சத்யா, உதயநகர்ல இருந்து வந்திருக்கான், தேனி மாவட்டம்.
1: ஆமா, பரிசுத்தமான நேயரும் கூட.
2: அன்பு கோடை நண்பலைக்கு
1: சரிங்க
2: இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவிப்பாளர் எல்லாரையும் அனைவரையும் வணக்கம். ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான நிகழ்ச்சியை நடத்தும் கோடை நண்பலைக்கு மிக்க மிக்க நன்றி.
1: சரி,
2: உங்களோட ப்ரோக்ராம் தான் இன்னமும் வளரணும், இறைவனோட திருவையை கொண்டு இன்னமும் நிறைய வளரணும். எங்களுக்கு மிகவும்
1: வரும் வழியில மழை, அப்படி ஒரு மழை, பயங்கரமான மழையில நாங்க நனைஞ்சுகிட்டே வந்தோம். இங்க வந்து பார்த்தா நீங்க எல்லாரும் எந்த ஒரு சுட்டு மழை கூட விழுகாத அளவுக்கு தெளிவா இருக்கிறீங்களே, என்ன காரணம்?
2: என்னுடைய கணவர், அன்பு கணவர் அன்புரவி அவர்கள், அன்பு மகள் அப்பா பாத்திமா, பிஎஸ்சி நெக்ஸ்ட்
1: படிச்சிருக்காங்க,
2: ஒரு நல்ல டாப் கம்பெனியில
1: சந்திச்சு மகிழ்ச்சி. அவரை சந்திச்சிருவோம். அன்பு கணவரையா, நல்லா இருக்கீங்களா?
3: வணக்கம்,
1: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கீங்க.
1: எப்படி இருக்கு உங்க ஊரு?
3: ஊர் நல்லா இருக்கு.
1: எத்தனை நாள் மழை பெஞ்சுட்டு இருக்கு?
3: இந்த ஒரு வாரமா மழை பெய்யும்.
1: ஒரு வாரமா பெஞ்சிருக்கு? அப்ப நாங்க இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டோம். அப்ப நாங்க இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. சரி சரி, உதயவிழா தேடி வரும் இந்த சமயத்துல, தேடி வரும் மண்மலையில உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. என்ன சொல்ல விரும்புறீங்க மண்மலை பத்தி?
3: அந்த நம்மளுக்கு எப்பயுமே பிடிச்சது. நாங்க சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கோம், ஆரம்பித்த நாள்ல இருந்து கேட்கிறோம்.
1: அதேங்கப்பா,
3: இப்போ வந்து நல்ல ப்ரோக்ராம், நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுனால எங்களுக்கு.
1: சரி சரி சரி, நன்றி நன்றிங்க. உங்களுக்கு எங்களால் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ கூட மண்மலை 100.5 ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சியா?

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனையில சமைச்சு கொடுக்க.
1: ஆஹா, சம்ம வாசனை!
0: சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜெனை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கே ஜெனை, உலகம் விரும்பும் சுவை.
3: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
5: கோடை பண்பலை 100.5 இன்று உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலை போடி நாயக்கன், தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் பி ரெங்கநாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல இங்க இருக்கிற ஒரு குட்டி திருப்பூர்னு சொல்ற அளவுக்கான அந்த ரெங்கநாதபுரம் பக்கத்துல தாங்க நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரெண்டு பேரு வரமாட்டேன், வடிவல் சொன்ன மாதிரி வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. வலுக்கட்டாயமா கூட்டு வந்தமே யார் அவங்க அப்படின்னு சொல்லி
6: கேட்டாங்க.
5: ஆமா ஆமா, பேசிடுவாங்க. அண்ணா வணக்கம்.
6: ஏழாம் போடி மாநகரம் கிராமத்துல இருக்கும்
5: என்
6: பேர் கே
5: ரங்கநாதன். சொல்லுவாங்க எப்படி போயிட்டு இருக்கு உங்க தொழில்?
6: நல்லபடியா போயிட்டு
5: இருக்கு.
6: இந்த ஊரு சிறப்புகள் வந்து கார்மெண்ட்ஸ், பட்டு பாவாடை,
5: சரி,
6: குட்டி திருப்பூர்.
5: சரிங்க,
6: எல்லாரும் தொழிலுக்கு ஏதாவது திருப்பூர் எப்படியோ அதே மாதிரி இது வந்து வளர்ந்து வரும் தொழில் நகரம்.
5: சின்னமனூர்ல
6: வந்து
5: நினைக்கிறீங்க என்ன கேட்க போறாங்களோ பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிங்களா? சரி, உங்க ஊருடைய சின்ன உங்களுக்கு தெரிஞ்ச சிறப்ப சொல்லுங்க.
7: ஊருடைய சிறப்புனா சொல்லி.
5: சரி, இந்த உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலையில உங்க ஊருக்கு திடுதிப்புன்னு வந்து இப்படி பேச ஆரம்பிச்சமே என்ன நினைக்கிறீங்க? ஏப்பா சொல்லு, வர்றதா வர்றீங்க? ஒரு போன் போட்டு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கிட்ட போட்டு வரக்கூடாதா? இல்ல, வந்த உடனே உண்மையில சரி உள்ள வாங்கினே உள்ள நாங்க வாங்க வந்திருக்கு நினைச்சாங்க போல. சரி, நீங்க பாட்டு வாங்குறதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க, உங்களை சந்தோஷமா பேசிங்க. வணக்கம், உங்க பேரு சொல்லுங்க.
7: நந்தினி.
5: என்ன பண்றீங்க?

0: நீங்க எல்லாரும் கூப்பிட்டு பேச ரொம்ப நல்லா
1: இருக்கு.
0: மக்களோட ஆதரவு நிறைய.
2: இதுக்கு மேலே நாங்க வந்து தேடி வரும் பண்பலை, நாங்க உங்களை தேடி மக்களை தேடி இப்படி பேச முடியாத மக்களையும் பேச வைக்கிறது எங்களோட வேலை.
0: அப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா
1: நல்லா இருந்துச்சு. என்ன பண்றீங்க?
3: எங்க ஊர் சிறப்பு வந்து பட்டுப்பாவாடை நைட்டி இந்த மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட் இதெல்லாம்
1: சரிங்க.
3: என்ன வேணாலும் இங்க வந்து வாங்கிக்கலாம். ரெடிமேட் ஐட்டம் வாங்கிக்கலாம், கல்கத்தா ஐட்டம் வாங்கிக்கலாம், இங்க வந்து எல்லாமே வாங்கிக்கலாம்.
2: பொதுவாகவே தேனி மாவட்டம் விவசாய பூமி, இங்க வந்து பசுமையா இருக்கும், நீர் வளங்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க திருப்பூர் லெவலுக்கு இவ்வளவு ஒரு டெக்ஸ்டைல் ஒரு நகரம் வந்து மறைஞ்சு கிடக்குது. இன்னைக்கு
3: மறைஞ்சு கிடக்குது. குட்டி திருப்பூர் தான் சொல்லுவாங்க எல்லாருமே. எல்லாம் சென்னையில இருந்து கூட இங்க வருவாங்க.
1: ஓ,
3: சரக்கு இருக்கிறதுக்கு எல்லாம் ஹோல்சேல் என்ன என்ன இருக்குன்னா அங்க வருவாங்க.
1: சரிங்க,
3: எல்லாமே நல்லா வியாபாரம் நல்லா நடக்கும்.
1: சரி,
3: இல்ல உங்களோட நீங்க வந்திருக்கீங்க, உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்தா கொடுத்தா நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பாங்க.
4: எல்லாருமே குட்டி ஜப்பான் சொல்றாங்க, குட்டி திருப்பூர் சொல்றாங்க. எதிர்காலத்துல இனிமேல் குட்டி தேனி ஏதாவது மாவட்டம் சொல்லு நினைக்கிறேன்.
1: சொல்ல வாய்ப்பு இருக்கு.
4: உங்க பேர்
1: என்ன? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: கௌதம்.
1: கௌதம் ஐயா?
5: ஆமாங்க.
1: சரி, ரொம்ப நேரம் அப்படி முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருந்தீங்க, வருவாங்களா மாட்டாங்களா, நம்மள பேச வச்சிருவாங்களா?
5: பேச வச்சுட்டீங்கல்ல.
1: சரி, எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஊரோட இந்த தொழில் தொழில்
5: வச்சு? நல்லா போயிட்டு இருக்குங்க.
1: சரிங்க,
5: நல்லா இருக்கு. பட்டுப்பாவளை ரெடி பண்றோம்.
1: சரிங்க,
5: எங்க பட்டுப்பாவளை வெளிநாடு வரைக்கும் போகுது.
1: நெசவெல்லாம் நீங்களே வா இல்ல வாங்கிதான் பண்றீங்க?
5: இல்ல, வாங்கி துணியா வாங்கி நாங்க அதை ரெடி பண்ணி.
1: சரிங்க,
5: அதெல்லாம் ஹோல்சேல் பண்ணிக்கலாம்.
1: சரி சரி சரி சரி, பரவாயில்ல. உங்களை எல்லாம் சந்திச்சதுல மகிழ்ச்சி. நீங்க உங்களை பேச வச்சதே எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி.
5: சரி,
1: நீங்க கோடை பண்பலை 100.5 இப்ப நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் & கோ.
6: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
7: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.

0: கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு உதய விட சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னொருத்தவர் பேப்பர் வரை எழுதி வச்சுட்டு இன்னைக்கு வாசிக்காம விட மாட்டேங்கன்னு வந்திருக்காரு.
1: அவர்கிட்ட
0: புரிஞ்சாலும் பரவாயில்ல. ஆமா, இல்ல எனக்கு என்னன்னு புரியலப்பா, ஏதோ கல்வெட்டுல பாக்குற மாதிரி. சரி பரவாயில்ல,
1: தங்க இலக்கிய வாசிக்கல.
0: ஆமா ஆமா, கேட்டுருவோமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: கோடை பண்பலைக்கு காலை வணக்கம். தேடி வரும் சென்றல் தேனி மாவட்டத்திற்கு வந்ததற்கு நன்றி. நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்த்தி துடிவேல் என்ற தம்பி டெய்லர், கோடை பண்பலை இயக்குநர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், வெங்கட் சார் மற்றும் கனிமுத்து ஐயா அவர்களுக்கும், மற்றும் கோடை பண்பலில் பணியாற்றும் அத்தனை நான் உள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கோடை பண்பலை 26 கடந்து 27 அடி எடுத்து வைத்து 1600 மக்களுக்காக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றே நான் வாழ்த்துகிறேன். இன்று போல் என்றும் 1600 வாழ்க வளர்கள் என வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
0: சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் மேடையிலே இப்படி வெகுசுல ஐயோ என்ன
1: முடியலாம்
0: இருக்கீங்க.
1: எனக்கு

0: எல்லாம் இஞ்சி கணக்கு பாயிண்ட் கணக்கு எளிதே பல எளிதே எனக்கு அந்த தொழில ஆரம்பிப்பேன். எளிது வைக்காம என்னால எந்த ஒரு
1: அளந்து பேசுவீங்க அளந்து பேசுவீங்க
0: அளந்து இல்ல சார்
1: அளந்து வெட்டி வெட்டி
0: ஆமா கையில இருந்தாலும் சார் அவங்க இது இறக்கா லூசு
1: சின்ன
0: ஒரு வார்த்தை தவறு வந்துட கூடாது. அதனால நம்ம எழுதி
1: கேட்டுக்கோங்க.
2: எங்களுக்கு ஸ்கிரிப்டோட மதிப்பு ரொம்ப தெரியும்.
1: அதனாலதான் எழுத மாட்டான்.
0: எழுதி வைக்க இப்ப எங்களுக்கு
1: அட்டென்ஷன் மாதிரி பேசுற ஐயா ரொம்ப அருமையா பேசுறீங்க. நன்றியா. சரி, இந்த உதயவிழா தேடி வரும் பண்பலையில நம்மளே சந்திச்சதுலயும் பண்பலையை பற்றிய சிறப்புகளை பத்தி சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்குமா
2: இப்போ நீங்க?
1: ஆமா, இப்ப பாரியா 20 மணி குஸ்தி ஒருத்தர் அட்டன் பண்ண போறாரு. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: தமிழ் கடவுள் காலை வணக்கம்.
1: ஐயா
3: மகேந்திரவர்மன் சொத்தரு கூலிச்சாமி அமராவதி. நான் 26 ஆண்டுகளாக கோடைய கேட்கிறேன். காலை 5:50 ஸ்டார்ட் பண்ணி 10:55 வரைக்கும் கேள்வி கேட்டிருப்பேன். பாடல்களை
1: கேட்பேன்
3: 26 ஆண்டு அடி எடுத்து வைக்கும் 9490 நாள் ஆகிறது.
1: என்னப்பா அது ஏதோ ரமணா படத்துல வர்றது மாதிரியே இருக்கு. சரி,
3: தாயார் வந்து மூணு மாதத்திலே பால் ஊட்டுவார்கள்.
1: சரிங்க.
3: பாத்தியார்கள் 18 ஆண்டுகள்லே பால் ஊட்டுவார்கள். ஆனா நம்ம கோழையப்பம் இறுதி வரைக்கும் அறிவும் திறமையும் பாராட்டி கொண்டே இருக்கும். அவ்வளவுதான்.
1: அருமைங்க. நன்றிங்க குலுச்சாமி. அவ்வளவு தூரம் தேடி வந்து எங்களை அங்க தெரிவதற்கு அவர் இந்த மலையிலையும் பைப் எடுத்து அங்க இருந்து பெட்ரோல் வேற போட்டு
4: வந்தாரு.
1: என்னங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன செய்றீங்க?
4: ஆட்டோ ஓட்டுறேன்.
1: என் பக்கத்துல ஆட்டோவா?
4: ஆமா.
1: அப்ப தான் அவங்க தூரத்துல இருந்து பாத்துட்டே இருந்தீங்களா? வீர ஆட்டோல ஏத்தலாமா இல்ல ஆட்டோ வீங்க மேல ஏத்தலாமா?
2: அப்படி பேர் பாத்தீங்க?
1: அப்படியா? இல்ல ரேடியோ கேட்டிருக்கீங்க தானே? என்ன நிகழ்ச்சி எல்லாம் கேப்பீங்க ஓரளவுக்கு? பழையபடுத்து நிறைய கேப்பீங்க. சரி, உங்க ஊருக்கு நாங்க வந்து பேசுறோம். என்ன நினைக்கிறீங்க? அப்படியா? அங்க நிக்கிறேன் மனுஷன். என்ன அழகா சொல்றாரு பாரு. சரி, நன்றிங்க. கோடை பண்பலையில உதய விழா நேரத்துல உங்களை சந்திச்சல மகிழ்ச்சி ஐயா. நன்றிங்க. கோடை பண்பலை 100.5 இப்ப நம்ம ஒரு பாடல் ஒண்ணு கேட்கலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும்.

0: மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: கோடை பன்மலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நிமிடம் ஆயிரத்தி இது கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு 27வது உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலையாக தேனி மாவட்டம் போடி பக்கத்துல இருக்கிற பி ரங்கநாதபுரம் அது பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன திருப்பூர் சொல்லக்கூடிய ஒரு ஆமங்க குட்டி திருப்பூர் ஆமங்க ஜப்பான் அமெரிக்கா நிறைய சொல்றாங்க பயவரத்தை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம். கொடைக்கானல் எப்பம்ல இருந்து போடி நாயக்கனூர் வந்து எங்க எல்லாத்தையும் மகிழ் வைத்துக் கொண்டிருக்கின்றும் ரங்கா அவர்களும் அடிமுத்த
0: அவர்களுக்கும்
1: ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லா இருக்கு.
0: சரிங்க,
1: எல்லா நிகழ்ச்சியும் நான் பாப்பேன்.
0: காஷ்மீர் அப்படின்னு சொன்னார்.

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர் தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
2: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே
2: நல்ல நாள்
6: தான்,
2: நல்ல நேரம் தான்.
1: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
7: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
8: எத்தனை

சொல்றேன்னு சொல்றேன்னு

0: Hello. போடி நாயக்கனூர் ரெங்கநாதபுரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கீங்க. நேரில் தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம், தொடர்ச்சியை சந்திப்போம்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலை நூறுபள்ளியில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: உதயவிழா சிறப்பு தேடி வரும் பண்பலையில இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். போனி நாயக்கனூர் ரெங்கநாதபுரத்துல இருந்து, சின்ன திருப்பூர்னு சொல்லப்படுகிற இடத்துல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம முக்கியமான ஒருத்தர் சந்திச்சிருக்கோம். வணக்கம். எங்க போனாலும் எங்களை விட்டு வை
5: அப்படிதான் வருவோம். நாங்க
4: தாங்க வருவோம். நீங்க எங்க வச்சாலும் எங்க விட்டுருங்க,
5: எப்படினாலும் வந்துருவோம்ல.
4: காத்து கொஞ்சம் கூடுதல் அடிக்குதே.
5: அப்படித்தான் அடிக்கும். இங்க இழுத்துட்டு வந்துருச்சுல எங்களைய.
4: நேருக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் யாரு பேசுறாங்கன்னு.
5: ராணி தேனீரன்
4: சொல்லலைங்களாங்க. அதான் காத்து கொஞ்சம் ஹெவியா அடிக்குது. இது என்ன என்ன போட்டு வந்திருக்கீங்களா? என்னது
5: இது?
4: அப்ப ரெயினுக்கு எல்லாம் போட்டுருக்கணும். நீங்க எதுக்கு போட்டிருக்கீங்க?
5: வந்தது இல்ல,
4: ரெயின் வந்துச்சாமுங்க. வெயில் வந்த வெயில் கோட்டு போட்டாலும் போடுவாங்க போல இருக்கு. உதயவிழா வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா?
5: 26ஆம் ஆண்டு நிறைவாகி 27ஆம் ஆண்டு உதயவிழா கோடை பண்பலை வாழ்த்துக்கள். மேன்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்.
4: மைக்க உடச்சிடாதீங்க,
5: உடைக்க மாட்டோம்.
4: சரி, நன்றிங்க ராணி தேனியம். உங்களை சந்திச்சல மகிழ்ச்சி. ஐயாவை சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் ஈஸ்வருங்க. கை கட்டு போட்டு கீழே விழுந்த கை உடஞ்சிருக்கு.
4: கல்யாணத்துக்கு கால் கட்டு தான் போடுவாங்க. நீங்க என்ன கை கட்டு போட்டுருக்கீங்க?
6: என்ன செய்யறது, சமயம் ஆகி போச்சுலங்க.
4: எப்படி
6: நமக்கு பண்பலையை பத்தி ரொம்ப அபிப்பிராயம் உண்டுங்க. உங்களுடைய பாட்டுகள், நிகழ்ச்சிகள் அனைத்துமே மிக பிடித்தமான நிகழ்ச்சியில் போடுறீங்க. சிறந்த அறிவுரைகளையும் கூடுறீங்க. எல்லாம் பொதுநலத்து எல்லாம் பொதுவான கருத்துக்களை அதிகம் சொல்றீங்க. அதனால ரொம்ப எனக்கு பிடிக்குங்க.
4: தேடி வரும் உதயவிழா சிறப்பு தேடி வரும் பண்பலையில உங்களை சந்திச்சு என்ன நினைக்கிறீங்க?
6: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த 26ஆம் ஆண்டு நிறைவு விழாவும், 27ஆம் தொடக்க விழாவும் இனிமே இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இன்னும் நிகழ்ச்சிகள் அருமையாக செய்யப்படையா.

0: வாங்கி இல்ல உங்களுக்கு கையில கட்ட பாக்குமா பக்கத்துல வீட்டுக்காரமா முறைச்சுக்கிட்டே இருந்தாங்களா நான் சந்தேகப்பட்டுட்டேன் போங்க எங்க வீட்டு சம்பவம் மாதிரி நடந்திருக்குமோ உங்க வீட்டுக்கார மாட்டி பேசலாமா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க
1: ரொம்ப நன்றி நீங்க எல்லாருமே கணிச்சு சார் ரங்கா சார் எல்லாருமே எங்களுடைய தேனி டிஸ்ட்ரிக்ட தேடி வந்து பண்மலையை தேடி வந்து கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சார்
0: வச்சிருக்காங்கப்பா வாசிக்க போறாங்க ரெடியா இருங்க எல்லாரும் தேடுங்க தேடுங்க தேடுங்க ஓலைச்சுவடியில சீட் எடுக்கிற மாதிரியே
1: இருக்கிறீங்களே வாழ்த்தன்மல மலையின் இளவரசியம் கோடை பண்பலை எனது அப்பம்மா உங்களது 27வது அடி எடுத்து வைக்கும் பிறந்த நாளை உதய நிலாவாக என்றென்றும் புத்தம் புதியதாக பூத்து புழுங்கும் எனது எப்பம்மா நீங்கள் நீடூடி நீடூடி பல்லாயிரக்கணக்காண்டு நீடூடி வளர்ந்து வர தேனி மாவட்ட நேயர்களும் மற்றும் 32 மாவட்ட நேயர்களும் வாழ்த்துகிறோம் எங்களது கோடை பண்பலை எப்பம்மா அவர்களை ஒரு சின்ன கவிதையும் சார்
0: கவிதை வேற
1: தோல்வி
0: அவருக்கு கையில காயில பொறுங்க கையில காயமுத்தும் உங்களுக்கு கவிதை போகல
1: அதுக்குதான் இந்த கவிதை தோல்வியை கண்டு தோளாதே உங்கள் செயல்பாடே உங்களின் வெற்றியை தீர்மானிக்கிறது
0: அப்பா நல்ல வேலை இப்பதான் தெரியுது அவரை கை விழுந்தாலும் பரவாயில்லங்க நீ வீட்டுக்கு வேலைக்கு போக வணக்கம் ஐயா உங்க பேர்
2: ஐயா வணக்கம் என் பேர் கங்காதரன் தேனி மாவட்டம் சுக்காங்கால் பற்றி நீங்க திருவிழா மாதிரி நீங்க கேளுங்க நான்
0: சொல்றேன் சேராம இருக்கிறது காரணம்
2: அது பண்பலைக்கும் கொடைக்கானலுக்கும் எங்களுக்கு ரொம்ப தூரமா இருக்கிறதுனால
0: மழை வந்து நினைச்சிருந்து நம்ம நிகழ்ச்சி பண்ணிக்கிறோம் அதுக்கு என்ன காரணம்
2: அதுக்கும் பஸ் போக்குவரத்து தான் இருக்கு மழை இல்லாத பஸ் வந்துருந்துச்சுன்னா வந்துருப்போம்
0: எங்க போனாலும் பண்ண கெடுக்காத அளவுக்கு மஞ்சள் பையன் கொண்டு வரீங்களே இதுக்கு என்ன காரணம்
2: இது தூய்மை இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு எங்களுடைய முடிந்ததை செய்யலாம்
0: 27 உதய விழா சிறப்பு தேடி ஒரு பண்பலையில உங்க ஊருக்கு வந்திருக்கிறோமே நீங்க என்ன நினைக்கிறீங்க
2: ஐயா பண்பலை நான் 2004 இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் 2017 இருந்து இந்த கடிதம் எழுதுறது அலைபேசி மூலம் நான் தொடர்பு கொண்டு பேசுறது எல்லாம் 2017 இருந்து தான் என்ன நான் ஒரு 60 பாட்டுக்கு எழுதி போட்டிருந்தேன் இன்னும் ஒரு பாட்டு கூட வரல அதனால தான் இப்ப 5 மாசமா நான் லெட்டர் எழுதுறது நிறுத்திட்டேன் ஆமா அமையா இருக்கு வணக்கம் தேனி மாவட்டம் ஆண்டுவீட்டு வட்டம் சித்தார்வட்டியிலிருந்து பிச்சைமணி கோடை பண்டாலைய தேனி மாவட்டத்துக்கு தேடி வரும் பட்டாளம் கொடுத்தார் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும்
0: பட்டாளத்தை கொடுத்தமா
2: இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் ரங்கா கலிமுத்து அவர்களுக்கும் வணக்கம் 26வது உதய நாள் விழாவை 26 முடிஞ்சு 27வது உதய நாள் கொண்டாடும் தோடை பண்டாளுக்கு தேனி மாவட்டம்
3: வணக்கம் ஐயா 27வது உதய விழா காணும் கோடை பண்பலைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறுவது தேனி மாவட்டம் பொம்மை ஒன்றன்பட்டி தையல் கலைஞன் தங்கராஜ் பண்பலை வந்து பாச பண்பலை நம்மளை அப்படியே கட்டி இழுக்குது அதனாலதான் தேடி நம்மளை தேடி வரும்போது நாமளா கோடை பண்பலையை தேடி வந்துடணும் இல்லையா
0: அண்ணனுக்கு ஒரு பார்சல் டீ
3: பிரியாணியே வாங்கிடுவோம் ஐயா ரங்கா ஐயா கனிமத்துக்கும் ரங்காவுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்கும்
0: நேர்களே நம்பாதீங்க பொய் பொய் பொய் உண்மை உண்மை
3: சரி சரி சரி மகிழ்ச்சி மென்மேலும் நாம இது மாதிரி ஒரு பல உதய விழாவை வந்து நம்ம சந்திக்கணும்ன்றதுக்காண்டி நினைக்கிறேன்
0: உங்களுக்கு 1000வது உதய விழா அன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வத்துல இருக்கேன் நன்றி
3: தேனி மாவட்டம் சிலமலை கிராமம் விசி பிச்சைமணி புஷ்பம் 27வது உதய விழா காணும் அனைத்து உள்ளங்களுக்கும் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இயக்குநர் அறிவிப்பாளர் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி
0: வாழ்த்துக்கள்
3: இருக்குப்பா ஆனா வெற்றவாதம் எடுத்து வெட்டிடுறீங்க
0: நான் உங்களை கேக்குதான் கெடாவா விட சொன்னேன்
3: கெடா இருக்குங்கப்பா
0: கெடா எதுவாவே தேனி மாவட்டம்னாலே வழிபாடுகளுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் குறைவில்லாத மாவட்டம்னு சொல்லுவாங்க நிலவளமும் நீர்வளமும் அதிகம் இருக்கிற அந்த மாவட்டம் இன்னைக்கு வந்து ஒரு குட்டி திருப்பூர்ல இருந்து நம்ம தேடி வரும் பண்பலை வந்தது பிச்சைமணியனா மிக முக்கியமான அத்துணை பழைய நேர்களையும் புதிய நேர்களையும் சந்தித்த மகிழ்வில் விடைபெறுகிறோம் நானும்
3: கனிமுத்து
0: அனைவருக்கும் உதவி

இன்றைய தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரத்திலிருந்து நேயர்களை சந்தித்து நிறைவுக்கு வருகிறது. கோடி பண்பலை 100.5 இனி ஆர்கிஜினை வழங்கும் மகளிர் நேரத்தில் ஆட்ட நாயகி.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02. வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரிகளே. காற்றின் சிறகில் வரும் கீதமாய், காதோறும் பேசும் கவிதையாய், நெஞ்சோறும் வாழும் நினைவாய், நாளும் மகிழ்வை விதைக்கும் விதையாய், நம்மோடு அன்பாய் பயணித்துக் கொண்டிருக்கும் நம் கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மகளிர் நேரம். இன்று ஆட்டநாயகி. தைத்தை தத்தை 1, 2, 3 இரண்டு விளையாட்டுகள் இருக்குங்க சகோதரிகள், வரலாம். அறிமுக மகளிர் 24, 24, 29 மற்றும் ஒரு எண் கூட இருக்குங்க 290, 333. அனைத்து மகளிரும் வரலாம் 24, 24, 26. முன் இணைப்பிற்கு 0, 4, 5, 4, 2 இணைத்து வரலாம். நிகழ்ச்சியில் உங்களோட அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. இனிப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: கருமாட்ட வாங்குறது ராஜேஸ்வரிமா.
0: ராஜேஸ்வரி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். உங்க ஊர்ல என்ன மழை பெய்யுதா?
1: இல்லம்மா, மழை மேகமா இருக்கு, மழை இல்ல, ஆனா நல்லா இருக்கு. இல்ல இல்ல,
0: இது இதமா இருக்கு அப்படிதானே? சரி. தை தை தத்தை சொல்லுங்க.
1: விவசாய வேலைக்கு நல்லா இருக்குமா?
0: சரிங்க. தை தை தத்தை விளையாடலாமா ராஜேஸ்வரிமா?
1: விளையாடலாமா.
0: சரி. உங்களுக்கு பண்பாடு அந்த வார்த்தை சரிங்களா?
1: பண்பாடா? ஒரே ஓசையில சொல்லணுமா?
0: ஆமா, தை தை தத்தைனா ஒரே ஓசையிலுடைய சொற்களை தான் சொல்லணும். கொஞ்சம் எளிமையானதுதான், நீங்க முயற்சி பண்ணா வரும். யோசித்தீங்கன்னா வரும்.
1: பாடல் அப்படி வருமா?
0: பாடல் எப்படி வரும்? பண்பாடு அதே மாதிரி ஒரே ரைமிங்கா வர மாதிரி. சரி, அடுத்த சகோதரியை கூப்பிடலாமா? சரி, நன்றிமா ராஜேஸ்வரி. இது கோடை பண்பலை 100.5 ஆட்டநாயகி. இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கங்கம்மா, யார் பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் மாலையகுண்டன்பட்டில இருந்து ராஜலட்சுமி பேசுறீங்க மேம். நல்லா இருக்கேன்.
0: நலமா இருக்கும் ராஜலட்சுமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க மேம். அவங்களுக்கு மழை இருந்தா எங்களுக்கு அனுப்பிடுங்க மேம்.
0: சொன்ன உடனே வந்துருமா? பாடல் மழை வேணா போட முடியும் எங்களால, சரியா? சரி, தை தை தத்தை விளையாட போறோம் சரிங்களா?
2: அந்த விளையாட்டு சொல்லாதீங்க, வேற விளையாட்டு கொடுங்க எனக்கு.
0: அப்படிலாம் இல்லை, இப்ப தை தை தத்தை தான் விளையாடும். நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க, வரும், எளிமையானதுதான்.
2: வேர்டு வந்து நீங்க சொல்றது பண்பாடு, மண்பாடு, தன்பாடு, அந்த மாதிரி மீனிங் இல்லாமல வருது.
0: அதுல மீனிங் இருக்க வார்த்தைகளே இருக்குது. பண்பாடு அடுத்து எழுதணும், நம்ம சொல்லி பார்த்தோம்னாலே வருமே.
2: பண்பாடு,
0: பண்பாடு, முயற்சி பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கத சொல்லுவோம்ல, ஒருமைப்பாடு.
2: அப்படி சொல்றீங்களா?
0: அந்த மாதிரி தான், தை தை தத்தைனா ஒரே ஓசை தான்.
2: பிள்ளை 8 மணிக்கு விளையாடுவாங்க கேட்டிருக்கேன். பண்பாடு, ஒருமைப்பாடு, பண்பாடு, பண்பாடு, நண்பாடு, தன்பாடு,
0: இதுக்கெல்லாம் பொருள் இல்லை. சரி, பண்பாடு, புறப்பாடு, ஒருமைப்பாடு, முரண்பாடு, வேறுபாடு, ஏற்பாடு, எழுப்பாடு, இதெல்லாம் இருக்குல்ல. நன்றிங்க ராஜலட்சுமிமா. இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் ஈராட்சி மங்கலத்துல இருந்து தமிழ்செல்வி பேசுறேன்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும்.

0: எப்படி இருக்கீங்க தமிழ்ச்செல்வி?
1: நல்லா இருக்கிறோம் மேடம். நீங்களும் நல்லா இருக்கிறீங்களா?
0: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். நீங்க கேட்டீங்கன்னு எல்லார்ட்டையும் சொல்லிடுறோம்.
1: இது ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணி இந்த ரெண்டாவது தடவை கிடைச்சிருக்குதுங்க மேடம்.
0: முதல் தடவை எப்ப பேசுனீங்க?
1: முதல் தடவை ஒரு 10-20 நாள் இருக்கும் மேடம். அது இப்படிதான் வார்த்தை சொல்லணுங்க.
0: சரி, இப்போ 1, 2, 3 விளையாட்டு விளையாட போறோம், சரிங்களா?
1: சரிங்க மேடம்.
0: சரி, என்ன சொல்றேன்றத நீங்க கேட்டுக்கோங்க, அப்பதான் 1, 2, 3 சொல்ல முடியும், சரியா?
1: சரிங்க மேடம்.
0: குளிர் பிரதேசம், மயில் தொகை, புன்னகை, மாதவம், சரிங்களா?
1: குளிர் பிரதேசம், மயில் தொகை, புன்னகை,
0: மாதவம்.
1: மாதவம்ங்களா மேடம்?
0: தவம்னு கூட வச்சுக்கலாம், மாதவம் கூட வேணா, தவம்னு வச்சுக்கலாம்.
1: தவம், சரிங்க மேடம்.
0: சரி, இப்போ 4.
1: 4 தவம்.
0: 3.
1: 3 மயில் தொகை.
0: 3 புன்னகை தானே?
1: மூன்று புன்னகை.
0: அருமையா விளையாண்டீங்கம்மா, நன்றிங்கம்மா.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 RKG நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
4: பண்பலை சொல்லும் நேரம் நண்பகல் 12:15 நாம் இணைந்திருக்கின்றோம் மகளிர் நேரம். இன்று ஆட்டநாயகி இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
5: லட்சுமி மேம் வணக்கம்.
4: யார் பேசுறீங்க?
5: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
4: வசந்தி, எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கீங்களா?
4: நாங்க நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க வசந்தி?
5: நாங்களும் நல்லா இருக்கோம். வெயில் தான் இங்க கொளுத்துது,
4: இங்க கொஞ்சம் மழை பெய்யுது, அவ்வளவுதான் வித்தியாசம்.
5: நீங்களா குளிர்ச்சியில இருக்கீங்க, நாங்க வெப்பத்துல இருக்கோம்.
4: குளிர்ச்சியை விட வெப்பம் தாங்க இனிமைன்னு எனக்கு தோணுது.
5: ரெண்டும் இருந்தாலும் நல்லா இருக்கும்.
4: சரி, இப்போ தை தை தத்தை விளையாட்டு விளையாட போறோம், சரியா?
5: ஓகே மேம்.
4: சரி, சோலை.
5: சோலையா?
4: சோலை.
5: சோலை. மாலை.
4: மாலை.
5: காலை.
4: காலை.
5: வேலை.
4: சாலை.
5: வேலை.
4: சரி, அதிகமா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, சரியா வசந்திமா?
5: ஓகே மேம்,
4: நன்றிங்கம்மா. இது கோடி பண்பலை 100.5 மகளிர் நேரம். இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கங்க, யார் பேசுறீங்க? நலமா இருக்கும், கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசுறது.
6: இப்போ கேக்குதா மேடம்?
4: இப்போ நல்லா கேக்குது. சுகுணா.
6: எந்த
4: ஊர்ல இருந்து பேசுறீங்க? கடிகாரம், வானவில், உலகம், சரியா? நான்கு தான். திருக்குறள், கடிகாரம், வானவில், உலகம், சரிங்களா? ஒன்று
6: திருக்குறள்,
4: நான்கு
6: உலகம்,
4: மூன்று
6: வானவில்,
4: இரண்டு
6: கடிகாரம்,
4: நான்கு
6: உலகம்,
4: ஒன்று
6: திருக்குறள்.

0: மூன்று
1: மாணவில்,
0: இரண்டு
1: கடிகாரம்,
0: மூன்று
1: மாணவில்,
0: ஒன்று
1: திருக்குறள்,
0: இரண்டு
1: கடிகாரம்,
0: நான்கு
1: உலகம்.
0: குழப்பி விடலாம் நானும் முயற்சி பண்ணேன், நீங்க அப்பெல்லாம் இல்லை, என்ன கேக்குறீங்களோ சரியா சொல்ல போறோம் அப்படின்ற ஒரு முடிவு கொண்டீங்க, அப்படிதானே? அருமையா விளையாண்டீங்க சுக்னாமா, நன்றி. இது கோடை பண்பலை, நன்றிங்க. இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். வாங்க, வணக்கம்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா RKG நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பாந்தினைகளே, தொடர்ந்து வந்து நம்ம வந்து இந்த கோடை எஃப்எம் பேசுறதை கேட்டுட்டு ஒரு நண்பர் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி இங்கே வந்திருந்தாரு. ஸோ அவருடைய பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டீ கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமாவே அவருக்கு தெரிஞ்ச தொழில் ஒரே இது டீ கடை தான். அவர் நின்றுகிட்டே வேலை பார்க்கறனால கால் நரம்புகள் வந்து சுருண்டிருந்திருக்கு. அப்புறம் வந்து அவர் புண்ணு மாதிரி ஆயிருந்திருக்கு. அவருக்கு வந்து அங்கே முடிந்த அளவுக்கு அங்கங்கே இருக்க டாக்டருங்களை பார்த்து ஒரு சிகிச்சையை பற்றி ரிசைன் பண்ண, சில ஸ்கேன் பண்ண, ட்ரீட்மெண்ட் பண்ண. புண்ணு வந்து அவருக்கு அப்புறம் வந்து ரெண்டு கால்லையுமே இருந்தனால ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருக்காரு. அந்த ஆப்ரேஷன் பண்ணுறவும் சரியாக வந்து சக்ஸஸ் ஆகலை அவருக்கு. ஸோ அதனால் வந்து ரெண்டு கால்லையுமே புண்ணோடவர் தான் வந்து எங்ககிட்ட வந்தார். கால் புண்ணும் ஆறவே இல்லை சார், நரம்பு சுருண்டிருக்கு, ஏன்னா ப்ளஸ் சுகர் வேறு இருக்குது, என்னால் வந்து டீ கடைனால டீ கடையும் நிறுத்த முடியல, ரொட்டீனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் கால் பார்த்து ரொம்ப மோசமான நிலைமை, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கால் நரம்பு சுருண்டு ஆள் ரொம்ப உள்ளே இருந்தாங்க. ஸோ மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க, ஏன்னா அவங்களால வந்து இந்த வேலையை விட முடியல. கால் புண்ணும் இருக்குது, அது ரொம்ப எரியே செய்யுது, புண்ணாகுது, அதில் சில நேரங்கள் செலவு வச்சுக்கிறது, ரொம்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு அவருக்கு வந்து முதல் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இன்சுலின் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னோம். ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி கால் ரத்த குழாய்கள் அடைப்புகள் வந்து இருக்கிறது, ஒரு கால் ரத்த குழாய் சுருங்கி இருந்துச்சு, அந்த வேஸ்குல் தெரியுங்களா, வேரிகோஸ் வெயின் சொல்லுவாங்க, அந்த ரத்த குழாய் கெட்ட ரத்த குழாய் வந்து அவருக்கு சுருங்கி இருந்தது. அதுக்கு வந்து நம்ம வந்து வேஸ்குலர் சர்ஜன் சொல்லுவாங்க, அந்த ரத்த குழாய் நிபுணர் வர வச்சு அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரத்த குழாய் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ரத்த குழாய் வந்து நம்ம வந்து சரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் புண்ணாடுறதுக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டோம். இல்லாமல் அவர் வந்து கரெக்டாக ஒரு 1 மந்த் எடுத்துக்கிட்டார். 1 மந்த் கழிச்சு திருப்பி வந்தார். கரெக்டாக ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அவருக்கு வந்து ஒவ்வொரு காலுக்கு மட்டும் அந்த வேரிகோஸ் வெயின் வந்து சரி பண்ணுறதுக்கு வாஸ்குலர் டாக்டர் மூலமாக ரத்த குழாய் ஸ்பெஷலிஸ்ட் மூலமாக என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அந்த ரத்த குழாய் முதல் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த புண்ணு இருக்குது பார்த்திங்களா, புண்ணு ஆறுறதுக்காக வேக்யூம் தெரப்பின் ஒன்று போட்டு நல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு புண்ணை வந்து நாங்கள் வந்து ஒரு அளவுக்கு நல்ல குழியாக இருந்தது மேவி மேலோட்டமாக மேலே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட் வந்து அடுத்த சிட்டிங்கில் வர வச்சு என்ன பண்ணோம்னா தோலை எடுத்து மேலே ஃபுல்லாக வச்சு விட்டோம். அவங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த தோல் எடுத்து வச்சு விட்டோன்னே தோல் ஆயிடுச்சு, நல்லா புண்ணாறி இன்றைக்கி வந்து அவர் வந்து ரொம்ப பக்குவமாக வந்து எந்த தொந்தரவுமே இல்லாமல் ரெகுலராக எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு தான் இருக்கார். சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ வந்து கண்டிப்பாக அவர் அந்த துணி எந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணாலும் அவருக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் ரொம்ப நேரம் நிற்கிறது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும். அது மேலும் வந்து புண்ணாகாமல் இருக்குது, அந்த கிரெப் பேண்டேஜ் துணி இருக்குது, பக்குவமாக இருக்கிறது, தோல் வறட்சி வராமல் இருக்கும், ஆயின்மெண்ட் போகிறதுக்கு, நல்ல செப்பல்ஸ் போடுறதுக்குலாம் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ரெகுலராக அவர் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி ஒரு கடையிலும் வேலை பார்த்துட்டுருக்காரு, இன்றைக்கி புண்ணுலாமல் இருக்காரு. அதை பார்க்குறப்ப எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பயந்து முறையான வைத்தியங்கள் எடுக்காமல் இருக்கிற தொந்தரவு பெருசாக இருக்குது. முறையான வைத்தியங்களை முறையான டாக்டரை போய் பார்த்து எடுக்கிறப்ப கண்டிப்பாக இந்த எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்றத மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ண

0: கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

நாள்தோறும் நமது காடை பண்பலை நற்பொழி ஐந்து இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள், தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்கிறார் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குனர் முனைவர் பா முத்துப்பாண்டி அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானல் முன்னிணைப்பு 45 42. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன கோடை பண்பலை நுறுப்புழியாய்ந்து

0: கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கிய மகளிர் நேரம்.
4: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்று ஆட்ட நாயகி இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: எடப்பாடியில இருந்து, சேலம் மாவட்டத்துல இருந்து எடப்பாடியில இருந்து பேசுறேன் மேடம்.
4: பேர் சொல்லுங்க.
5: ஐயம்மாள்.
4: ஐயம்மாள், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறேன் மேடம். தையல் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
4: அப்படிங்களா? எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க?
5: நான் ஒரு 15 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் மேடம்.
4: ஏற்கனவே பண்பலையில பேசிருக்கீங்களா?
5: நன்றிங்கம்மா,
4: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரியா, இப்போ தை தை தத்தை விளையாட்டு விளையாடலாம். சரிங்களா?
5: சொல்லுங்க மேடம்.
4: சிலை.
5: பிள்ளையா?
4: சிலை சிலை
5: சிலையா?
4: சிலை
5: சிலை கலை
4: கலை
5: அலை
4: அலை
5: பிழை
4: பிழை. இந்த லை சிறப்பு லகரம்ல அது விலை சொல்லலாமா?
5: விலை சொல்லலாம்.
4: தலை இலை
5: தலை
4: வேலை
5: வேலை
4: மலை சொல்லலாமா?
5: மலை சோலை சாலை.
4: இன்னும் அதிகமா வார்த்தை சொல்லிக்கிட்டே போலாம். அப்படிதானே ஐயம்மாள், அப்படி நினைக்கிறீங்களோ? அருமையா விளையாண்டீங்க. சொல்லுங்கம்மா.
5: ஒரு நாளைக்கு 100 டைம் கால் பண்ணி சலிச்சு போயிருது.
4: அப்படி எல்லாம் இருக்க கூடாது. முயற்சி பண்ணி எப்பனால பேசிடணும்ன்ற எண்ணத்தை மட்டும்தான்.

0: நினைக்கணும் சரிங்களா. நீங்க பேசுனது எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி சரிங்களா. நன்றிங்கம்மா. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் விஜய நிர்மலா பேசுறேன்.
0: பெயர் மட்டும் சொல்லுங்க.
1: விஜய நிர்மலா.
0: விஜய நிர்மலா. எப்படி கூப்பிடுவாங்க உங்களை?
1: உங்களுக்கும்
0: வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. இப்போ 1, 2, 3 விளையாட்டு விளையாடலாம் சரிங்களா. அதாவது மதுரை, ஈரோடு, திண்டிவனம், நாமக்கல் சரிங்களா. மதுரை, ஈரோடு, நாமக்கல். 1
1: மதுரை,
0: 3
1: திண்டுக்கல்.
0: திண்டுக்கல் சொல்லலையே. 2
1: ஈரோடு.
0: 4
1: நாமக்கல்.
0: 2
1: ஈரோடு.
0: 4
1: நாமக்கல்.
0: 3
1: திண்டிவனம்.
0: 1
1: மதுரை.
0: 4
1: நாமக்கல்.
0: 1
1: மதுரை.
0: 2
1: ஈரோடு.
0: சரியா சொல்லிட்டீங்க. 3 மட்டும் சொல்லிருங்க.
1: திண்டிவனம்.
0: அருமையா விளையாண்டீங்க நிர்மலா. நன்றிங்கம்மா.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி. அனில் சோயா சங்க்ஸ்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: சில நேரம் சிறு சிறு சில சிறு விரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் பூசுது.
2: வாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திரமோடி கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு

0: அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோ நோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும், இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வேயில் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரக்ஞானந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பிரக்ஞானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்ஞானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 மணி வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11 தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18 தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும். நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 தேதி அன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21 தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச் சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3 தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12 தேதி ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானது.

ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதையொட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்குவங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான இராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த இராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா சென்றடைந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோவ் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதில் 15 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைக்கால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3rd நாளான இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவலை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீள வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: நேர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு ரான்சம்வேர். ரான்சம்வேர்னா என்ன? ஒரு எளிய உதாரணம் சொல்றேன். வீட்டின் கதவை யாரோ பூட்டி வச்சுட்டு சாவி வேணும்னா பணம் கொடுங்க அப்படின்னு கேக்குற மாதிரி. நம்ம வீட்டுக்கு அவங்க பூட்ட வச்சு பூட்டிடுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா அவங்க சாவி கொடுத்தாதான் நம்ம உள்ள போக முடியும். அந்த சாவியை தரணும் அப்படின்னா அதுக்கு அவங்க பணம் கேட்பாங்க. நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க சாவி தருவாங்க. உங்க டிஜிட்டல் ஃபைல்ஸ லாக் பண்ணி பணம் கேட்பாங்க. சோ ரான்சம்வேர் எப்படி பரவுது? ஃபேக் இமெயில் அட்டாச்மெண்ட்ஸ் மூலமா, அன்நோன் லிங்க்ஸ், பைரேட்டட் சாஃப்ட்வேர், ஃபேக் ஆப் இன்ஸ்டாலேஷன், சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், இது மூலியமா தான். ஸோ எனி மால்வேர் மாதிரியே தான் இந்த ரான்சம்வேரும் ஏதாவது ஒரு இமெயில் மூலியமோ லிங்க் மூலியமோ இல்லை சாஃப்ட்வேர்ஸ் மூலியமோ நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம சிஸ்டம்குள்ள ரான்சம்வேர் வந்த பிறகு என்ன நடக்கும்? நம்மளோட முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் என்கிரிப்ட் ஆகிடும். என்கிரிப்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் லாக் பண்ணுறது. நமக்கு தெரியாதபடி அந்த டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் ஃபோட்டோஸாக இருக்கலாம், உங்கள் டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸ் ஃபைல்ஸாக இருக்கலாம். இது வந்து பிஸ்னஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் லாஸ். ஏதாவது நமக்கு

0: கஸ்டமர் ரிலேட்டட் ஒர்க்கில் இருக்கும் அப்படின்னா, கம்பெனிஸ்லாம் கஸ்டமர் ரிலேட்டட் டேட்டாஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க டேட்டாவெல்லாம் வந்து லாக் பண்ணிவிட்டு நீ காசு தந்தால் தான் கஸ்டமர் டேட்டாவை தருவேன், இல்லை கஸ்டமர் டேட்டாவை நான் வந்து வெளியில் விட்டுருவேன், நிறைய ஃபோரம்ஸில் நான் வந்து உங்களோட டேட்டாவை வெளியில் போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க வந்து மிரட்டுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக அதுக்குரிய காசை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த காசு வந்து நம்ம நார்மல் பேங்கிங் அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது, அது பிட்காயின்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த ரேன்சம் வேர் வந்து யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, பெரிய கம்பெனிஸ் தான் அஃபெக்ட் பண்ணுன்றது கிடையாது, நார்மலா சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு கூட அஃபெக்ட் பண்ணலாம். பெரிய கம்பெனிஸ்க்கு தான் இதெல்லாம் நடக்கும்ன்றது கண்டிப்பா கிடையாது, நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. நம்ம இதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கலாம், நம்ம முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, ஃபைல்ஸ் ரெகுலரா பேக்கப் எடுக்கும். உங்கள்ட்ட அந்த ஃபைலோட பேக்கப் இல்ல அப்படின்னா, நம்ம கண்டிப்பா காசு கொடுத்து தான் வாங்கணும். இல்ல என்கிட்ட ஆல்ரெடி வேற வேற காப்பி இருக்கு அப்படின்னா, அந்த ஃபைல்ஸ் போனாலும் பரவாயில்லன்னு நம்ம பே பண்ணாம இருக்கலாம். ஸோ முக்கியமா ரேன்சம் வேர் இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்பவுமே ரெகுலர் ஃபைல்ஸ் பேக்கப் எடுக்கணும். உங்க பர்சனல் ஃபைல்ஸ் டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஒரு தனியாக ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டு, உங்கள் டேட்டாஸ் எல்லாம் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாவோ அதை நீங்கள் தனியாக பேக்கப் எடுத்து எப்போவுமே வச்சுக்கோங்க. அன்னோன் இமெயில்ஸ் அட்டாச்மெண்ட்ஸை ஓப்பன் பண்ணாதீங்க. சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட்டடாக எப்போவுமே வைங்க. ஆஃபிஷியல் சைட்லேருந்து மட்டுமே டவுன்லோட் பண்ணுங்கள், சஸ்பீஷியஸ் லிங்க்ஸை கிளிக் பண்ணாதீங்க. சிமிலர் மால்வேர் மாதிரி தான் இதோட ப்ரொடெக்ஷனும் சேம் தான். எப்போவும் சொல்கிற போல லிங்க்கை கிளிக் பண்ணாதீங்க, சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணாதீங்க, தெரியாத இமெயில்ஸை ஓப்பன் பண்ணாதீங்க. ரான்சம்வேர்லேருந்து பாதுகாப்பாக இருக்கிற சிறந்த வழி பேக்கப் எடுக்கிறது தான். பேக்கப் எடுங்க, அப்டேட் பண்ணுங்கள், சஸ்பீஷியஸ் லிங்கை தவறுங்க, பாதுகாப்பாக இணையத்தை பயன்படுத்துங்க.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மேலவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
3: கோடை பன்மலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீல வழி.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

இதயத்தின் மொழியை இசையால் பேசி நிறைவுக்கு வருகின்றது இன்றைய மகளிர் நேரம். இனி பிரிய பண்மலையில் நாம் ரசிக்க காவிய கானங்கள் காற்றலைகளில் அரங்கேறும் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்க. ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: வணக்கம் நேர்களே, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. இறைச்சலேறிய செவிகளுக்கு இனிமை ஊறும் நேரம் இது. கால பெருவெள்ளத்தில் கரைந்திடாத கற்கண்டாய், பகல் நேரத்தின் இசைமணக்கும் பூச்செண்டாய், எத்திக்கும் ஒலிக்கும் பண்பலை

கதையில் தித்திக்க இப்போது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக 1970 வெளியான திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. தூத்துக்குடி விளாத்திக்குளம் அந்தோணி செல்வன் விருப்பமாய், உடுமலைப்பேட்டை சண்முகம் வரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் சீர்காழி கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, எம்ஆர் விஜயா.

0: நேரம் 1:10.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கே ஜினை, உலகம் விரும்பும் சுவை.
0: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம் நிலையத்திற்கு வருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் சௌமியா அவர்கள். திண்டுக்கல் மாவட்டம் சௌமியா அலங்கரிக்கும் நிகழ்ச்சியாக சிறப்பு வென்றார் வந்தார். பிற்பகல் 3:00 உயிரெழுத்து நிகழ்ச்சி. நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடலும் பொழிப்புரையும் இணைந்து உங்களுக்காக கோடை பண்பலை தரும் நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கவிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டி தெய்வானை சுந்தரம் அவர்கள். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1965 வெளியான கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. தாராபுரம் ஜீவா காலனி, முருகநாதன், சுகந்தி, இளவரசி, மணி, சித்திரலேகா, சோமசுந்தரம் விருப்பமாய், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் TM சவுந்தரராஜன், PR சுஷீலா.

0: கொடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: சிதம்பரசாமி
2: காற்றும் கானமும் குளிர்விக்கும் பகல் நேரம் இது. நேரம் 1:17. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1980 வெளியான ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன் விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜா இசையில். பாடலை பாடுகிறார் TM சௌந்தர்ராஜன்.

நாள்தோறும் நமது காடை பண்பலை நற்பொழி ஐந்தில் இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள், தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்கிறார் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குநர் முனைவர் பா. முத்துப்பாண்டி அவர்கள்.

உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானல் முன்னிணைப்பு சுழியம் 4542. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன? கோடை பண்பலை நுறுபுழியாய்ந்தல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.

0: ஆர்கேஜி நெய்
1: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேரம் 1:25. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நம் கோடை பண்பலை 100.5 இன்று திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக நிகழ்ச்சி. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி என்ன தவம் செய்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. 1977 வெளியான திரைப்படம் அது. குன்னத்தூர், கருக்குப்பாளையம், வேலுமணி, ஈஸ்வரி, நந்தகுமார், ரேணுகா, ரித்து, ரமேஷ், விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் SP பாலசுப்ரமணியம், P சுஷீலா.

0: குடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இனியும் தொடர்ந்து வரும் உங்கள் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1968 வெளியான ஜீவனாம்சம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. ராமேஸ்வரம் ஷியாத் மெஹனா விருப்பமாய், மல்லியம் ராஜகோபால் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில். பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா.

0: உங்கள் கைவடித்த மடல்கள் பாடல்களாக மலரும். இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஆர்கேஜி நெய்.
1: எப்போதும் இனிமை தரும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. இப்போது நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்கிறது சதாரம் திரைப்படத்திலிருந்து பாடல். 1956 வெளியான திரைப்படம் சதாரம். கோவை ரோடு ஆண்டாள் கோவில் கிழக்கு அயன்முருகன், சுலோச்சனா, ஜஸ்வின், சாசினி விரும்பியிருக்கிறார்கள் இந்த பாடலை. தஞ்சை என் ராமையாதாஸ் வரிகளில் ஜி ராமநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி பானுமதி. பொங்கி வருகிறது பாடல்.

0: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். தைராய்டு உறுப்பு, இந்த தைராய்டு உறுப்பு வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு திகிலையும் ஒரு பயத்தையும் உண்டாக்குது. தைராய்டுனா என்ன? கழுத்துக்கு முன்னாடி ஒரு உறுப்பு, அது நம்மளுடைய அலர்ட்னஸ், அதாவது துரு துருன்னு நம்ம இருக்க வேண்டியதுக்கான ஒரு ஹார்மோனை சுரக்கிற ஒரு உறுப்பு அது. இந்த தைராய்டு வந்துட்டு நிறைய பேருக்கு கட்டி வரும், பெருசாகும், வளரும். சில பேருக்கு பார்த்துருப்பீங்க, நீங்கள் கோயில் பக்கத்தில் போகும்போது பெரிய கழுத்தில் பெரிய கட்டியோடு இருந்து பார்த்துருப்பீங்க. எல்லோரும் பயத்தினால இந்த கட்டியை வளர விடுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் என்ன தெரிய வேண்டிய விஷயம்னா, தைராய்டு அறுவை சிகிச்சை மிகவும் துல்லியமான அறுவை சிகிச்சை. பயத்துக்கு காரணமே என்னென்னா, இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கு குரல் பாதிப்பு ஏற்படுறது. நம்ம தங்கம் மருத்துவமனையில் தைராய்டு அறுவை சிகிச்சை துல்லியமாகவும் நரம்பு காப்பாற்றுற வகையினாலும் நாங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 வருடங்களாக தைராய்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு தழும்பு இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு நம்ம டெக்னாலஜி வச்சுருக்கோம். அந்த டெக்னாலஜியினுடைய பேர் ரொபோட்டிக் சர்ஜரி. தைராய்டு எடுக்கும்போது கழுத்தில் பெரிய தழும்பு ஒன்று வரும், பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா நேரடியாக நீங்கள் பார்த்துடலாம். தைராய்டு ஆப்ரேஷன் செஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்கார்ஃபோ அல்லது ஒரு செயினோ போட்டு அந்த இடத்த மறைச்சிக்குவாங்க. இனிமேல் கூச்சப்படுறதுக்கு அவசியமே இல்லை, ஏன்னா அந்த தழும்புக்கு இடமே கிடையாது. தங்கம் மருத்துவமனையில் தழும்பில்லா தைராய்டு அறுவை சிகிச்சைக்கான தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. தைராய்டுக்கு யாருக்காவது அறுவை சிகிச்சை வேணும், தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, குரல் மாற்றம் இல்லாமல் மற்றும் தழும்பில்லாமல் அறுவை சிகிச்சை செய்வதற்கு எங்களை அணுகலாம்.
2: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம். கோடை பண்மலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.

0: கோடை பண்பலை.
1: தனமா இருக்கும்
2: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம் வாடி
3: நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும்
2: கோடை பண்பலை 100.5.
4: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
5: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
6: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
5: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
7: எத்தனை

இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம் நிலையத்திற்கு வருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் சௌமியா அவர்கள். பலவித பாடல் பதார்த்தங்களோடு பசியாரும் வேளையாக இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1966 வெளியான தாயே உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. திண்டுக்கல் மேற்கு ஆரோக்கிய மாதா திரு ஆரோக்கியசாமி, சுப்புராஜ், மணிகண்டன், ராஜேஸ்வரி, செல்லம்மாள் விருப்பமாய். கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடுகிறார் பி வசந்தா.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் உயிரிழ

0: நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கவிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டி தெய்வானை சுந்தரம் அவர்கள்.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
1: நேரம் 1:50. பகல் நேர குளிர்ச்சியாய் மலர்ந்து கொண்டிருக்கிறது. இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி 1962 வெளியான தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. ஓடையக்காட்டூர் ராமசாமி, ருக்மணி, கவின், பூபதி விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடுகிறார் சுஷீலா.

கொடைக்கானல் மலையிலிருந்து பொழியும் இன்னிசை மழை இது. இணைந்திருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி 1972 வெளியான பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. மதுரை, தெத்தூர், துரையப்பா, பூங்குழலி, பத்மஸ்ரீ, ஹீமாஸ்ரீ, சக்திவேல் விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: நான்தான் மானம்.
1: நல்வாழ்த்து நான் சொல்லுவேன்.

பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி தாண்டாதே, மாப்பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி தாண்டாதே,

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியின் நிறைவாக 1956 வெளியான நான் பெற்ற செல்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. கொடைரோடு ராசதானி கோட்டை சித்தன் மலர்கொடி பிரபு ஜனனி காமணன் விருப்பமாய் காமு ஷெரீப் வரிகளில் ஜி ராமநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி.

வாயன் கண்ணே மனத்தாலும் தீரே என்ன

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: இராஜ்யத்தை பிரிப்பதை பார்த்திபேந்திரனும் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று அனிருத்த பிரம்மராயர் இளவரசியிடம் கூறுகிறார்.
1: இது என்ன விந்தை? அந்த பழுவூர் ராணியிடம் அப்படிப்பட்ட மாயசக்தி என்னதான் இருக்கும்?
2: இளவரசி, அதை நான் உன்னிடம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன். நீ என்னை கேட்கிறாய், போகட்டும். வந்தியத்தேவன் மட்டும் அவளுடைய மாயசக்திக்கு உட்பட மாட்டான் என்று எதனால் நீ அவ்வளவு நிச்சயமாக சொல்லுகிறாய்?
1: ஐயா, காரணம் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. மனதுக்கு மனதே சாட்சி என்பார்கள். வாணர் குலவீரன் அத்தகைய துரோகம் செய்ய மாட்டான் என்று என் மனதில் ஏனோ நிச்சயமாக தோன்றுகிறது.
2: அப்படியானால் அதை பரீட்சித்து பார்த்து விடலாம் அம்மா.
1: அப்படி என்ன பரீட்சை?
2: காஞ்சிக்கு ஒரு தூதனை நாம் உடனே அனுப்பியாக வேண்டும். ஆதித்த கரிகாலனுக்கு மிக நம்பிக்கையான ஆளிடம் அவசரமாக ஓலை கொடுத்து அனுப்ப வேண்டும்.
1: என்ன விஷயம் பற்றி?
2: சற்று முன்னால் நந்தினியை விஷநாகம் என்று நீ சொல்லிவிட்டு அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டாய். உண்மையில் விஷநாகத்தை விட அவள் பன்மடங்கு கூடியவள். இந்த சோழ குலத்தை அடியோடு நாசம் செய்து பூண்டோடு ஒழித்துவிட அவள் திட்டமிட்டிருக்கிறாள்.
1: கடவுளே, என்ன பயங்கரம் என்று குந்தவை கூறியபோது அவளுடைய உள்ளக்கடல் பற்பல எண்ண அலைகளினால் கொந்தளித்தது.
2: உன் தமையன் ஆதித்த கரிகாலனை கடம்பூர் அரண்மனைக்கு அழைக்கும்படி அவள் சம்புவரையரை தூண்டியிருக்கிறாள். சம்புவரையர் மகள் ஒருத்தியையும் பழுவேட்டரையர் குமாரி ஒருத்தியையும் கரிகாலனுக்கு மணம் செய்விப்பது பற்றி பேசி வருகிறாள். ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து ராஜி செய்விக்கும் விஷயத்தையும் அங்கே முடிவு செய்யப் போகிறாளாம். இவையெல்லாம் வெளிப்படையான பேச்சு. ஆனால் அவளுடைய அந்தரங்கத்தில் என்ன நோக்கம் வைத்து கொண்டிருக்கிறாளோ அது யாருக்கும் தெரியாது. எல்லாம் அறிந்தவன் என்று கர்வம் கொண்டிருக்கும் என்னால் கூட அவள் நோக்கத்தை அறிய முடியவில்லை.
1: அதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் ஐயா?
2: ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு போகாமல் எப்படியாவது தடை செய்ய வேண்டும். அதற்குத்தான் நீயும் நானும் ஓலை கொடுத்து வந்தியத்தேவனிடம் அனுப்ப வேண்டும். நம்முடைய விருப்பத்தை மீறி கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்படும் பட்சத்தில் வந்தியத்தேவனும் அவனுடன் போக வேண்டும். உடம்பை பிரியாத நிழலைப் போல அவன் உன் தமையனை தொடர்ந்து காவல் புரிய வேண்டும். நந்தினியை தனியாகச் சந்திப்பதற்கு கூட அவன் இடம் தரக்கூடாது.
0: குந்தவை பெருமூச்சு விட்டாள். முதன் மந்திரி கூறுவது எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை அவள் உணர்ந்தாள். எல்லா விவரங்களும் அறிந்து அவர் சொல்லுகிறாரா அல்லது இராஜாங்க நோக்கத்தை மட்டும் வைத்து கொண்டு சொல்லுகிறாரா என்று அவளால் ஊகிக்க முடியவில்லை.
1: ஐயா, அவர்களுடைய சந்திப்பை தடுப்பது அவ்வளவு முக்கியமான காரியம் என்று ஏன் கருதுகிறீர்கள் என்று கேட்டாள்.
2: அம்மணி, வீரபா

0: பாண்டியனுடைய ஆபத்துதவிகள் சிலர் சோழகுலத்தை பூண்டோடு அழிக்க சபதம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பெரிய பழுவேட்டரையருடைய பொக்கிஷத்திலிருந்து புதிய தங்கக் காசுகள் போய்கொண்டிருக்கின்றன. இதைக் காட்டிலும் இன்னும் ஏதேனும் நான் இதை பற்றி சொல்ல வேண்டுமா?
1: வேண்டாம் என்று முணுமுணுத்தாள் குந்தவை. சூடாமணி விகாரத்தில் ஜுரத்துடன் படுத்திருக்கும் இளவரசனின் நினைவு அவளுக்கு வந்தது. பொன்னியின் செல்வனையும் அபாயங்கள் சூழ்ந்திருக்கலாம் அல்லவா? ஐயா, சோழ நாட்டுக்கு விபத்துக்கு மேல் விபத்தாக வந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தாங்கள் முதன் மந்திரியாயிருப்பது அதிர்ஷ்டம்தான். என் தம்பியின் விஷயமாக என்ன ஏற்பாடு செய்தீர்கள் என்று கேட்டாள்.
0: சோழ நாட்டிலுள்ள எல்லா சிவாலயங்களிலும் விஷ்ணு ஆலயங்களிலும் இளவரசருடைய சுகக்ஷேமத்தைக் கோரி பிரார்த்தனை செய்து அர்ச்சனை அபிஷேகம் நடத்தச் சொல்லியிருக்கிறேன். அப்படியே புத்த விகாரங்களிலும் சமணப் பள்ளிகளிலும் பிரார்த்தனை செய்யப் போகிறார்கள். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் புத்த பிக்ஷுக்கள் ஒரு மண்டலம் விசேஷ பிரார்த்தனை நடத்தப் போகிறார்கள். வேறு என்ன செய்யலாம் என்று நீ சொல்லுகிறாய்?
1: சூடாமணி விகாரத்தை பற்றி சொல்லும்போது முதன் மந்திரியின் முகத்தில் ஏதேனும் மாறுதல் ஏற்படுகிறதா என்று குந்தவை கவனித்தாள். ஒன்றுமே தெரியவில்லை. ஐயா, சூடாமணி விகாரம் என்றதும் ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. சூடாமணி விகாரத்தின் மீது பெரிய பழுவேட்டரையர் ஏதோ கோபம் கொண்டிருக்கிறாராம். இலங்கையில் பிக்ஷுக்கள் இளவரசருக்கு முடிசூட்டுவதாகச் சொன்ன செய்தி வந்ததிலிருந்து அந்த கோபம் முற்றியிருக்கிறதாம். இளவரசர் காணாமற் போனதற்கு பழியை சூடாமணி விகாரத்திலுள்ள பிக்ஷுக்களின் மீது சுமத்தினாலும் சுமத்துவார்கள். அதற்கு தக்க பாதுகாப்பு தாங்கள்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னாள்.
0: உடனே செய்கிறேன் அம்மா. சக்கரவர்த்தியின் கட்டளையுடன் சூடாமணி விகாரத்தை பாதுகாக்க ஒரு சிறிய சைன்யத்தையே வேண்டுமானாலும் அனுப்பி வைக்கிறேன். வந்தியத்தேவனை காஞ்சிக்கு அனுப்புவது பற்றி என்ன சொல்லுகிறாய்?
1: ஐயா, அவ்வளவு முக்கியமான காரியத்துக்கு வேறு யாரையாவது அனுப்புவது நல்லதல்லவா?
0: உனக்கு மட்டும் அவனிடம் நம்பிக்கை இருந்தால் அவனையே அனுப்ப விரும்புகிறேன். அவனுடைய வீர சாகசச் செயல்களைப் பற்றியும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதற்கும் அஞ்சாத அசகாய சூரனையே இந்த காரியத்துக்கு நாம் அனுப்ப வேண்டும். இன்றைக்கு நான் அரண்மனை முற்றத்துக்கு வந்து கொண்டிருந்தபோது என் கண்ணாலேயே பார்த்தேனே, அந்த வைத்தியனை என்ன பாடுபடுத்தி விட்டான். நான் குறுக்கிட்டு தடுத்திராவிட்டால் வைத்தியர் மகன் யமனுக்கு வைத்தியம் செய்யப் போயிருப்பான்.
1: இளைய பிராட்டி இதை கேட்டு பூரிப்பு அடைந்தாள். ஆயினும் சிறிய தயக்கத்துடன், வீரனாயிருந்தால் மட்டும் போதுமா? படபடப்புக்காரனாயிருக்கிறானே, எவ்வளவு விரைவில் சண்டை தொடங்கிவிட்டான்.
0: அதற்கு வேணுமானால் பின்னோடு என்னுடைய சீடன் திருமலையையும் அனுப்பி வைக்கிறேன். நிதானமான யோசனைக்கு பெயர் போனவன் ஆழ்வார்க்கடியான்
1: என்றார் அனிருத்தர். இளைய பிராட்டி தன் மனத்திற்குள், இவருடைய உள்ளத்தில் இருப்பதை கடவுளும் அறிவாரோ என்னமோ தெரியவில்லை, ஒற்றனுக்கு துணையாக ஒற்றன் ஒருவனையே அனுப்பி வைக்க விரும்புகிறார் போலும் என்று எண்ணிக்கொண்டாள். குந்தவை வந்தியத்தேவனை சிறையிலிருந்து மீட்டு மறுபடியும் பிரயாணம் அனுப்புவதற்காக புறப்பட்ட போது வானதி எதிரே வந்தாள். இளைய பிராட்டியிடம் அடிபணிந்து நின்றாள். என் கண்ணே, உன்னை விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இன்னும் கொஞ்சம் முக்கியமான அலுவல் இருக்கிறது, அதை முடித்துவிட்டு வருகிறேனே. சற்று நேரம் தோட்டத்தில் சென்றிரு, ஓடைப்பக்கம் மட்டும் போகாதே என்றாள். அக்கா, தங்களுக்கு இனி தொந்தரவு கொடுக்க மாட்டேன். கொடும்பாளூருக்கு போக விரும்புகிறேன், அனுமதி கொடுங்கள் என்றாள் வானதி. இது என்ன, என் தலையில் நீயுமா இடியை போடுகிறாய்? உனக்கு என் பேரில் என்ன கோபம்? உன் பிறந்தகத்தின் மீது திடீரென்று என்ன பாசம்?
2: உங்கள் பேரில் நான் கோபம் கொண்டால் என்னைப் போல் நன்றி கெட்டவள் யாரும் இல்லை.
1: என் பிறந்தகத்தின் பேரில் புதிதாக பாசம் ஒன்றும் பிறந்துவிடவில்லை. தாயும் தந்தையும் இல்லாத எனக்கு பிறந்தகம் என்ன வந்தது? எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள காளி கோயிலுக்கு பூசை போடுவதாக என் தாயார் ஒருமுறை வேண்டிக் கொண்டாளாம். அதை நிறைவேற்றுவதற்கு முன் அவள் கண்ணை மூடிவிட்டாள். எனக்கு அடிக்கடி மயக்கம் வருகிறதல்லவா? ஒருவேளை அந்த வேண்டுதலை நிறைவேற்றாததால்தான் இப்படி என்னை படுத்துகிறதோ என்னமோ. அதற்காக நீ அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. நானே சொல்லி அனுப்பி அந்த வேண்டுதலை நிறைவேற்றச் சொல்கிறேன்.
2: அது மட்டுமில்லை அக்கா, என் பெரிய தகப்பனார் இலங்கையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அவர் தஞ்சையை தாண்டி பழையாறைக்கு வரமாட்டார். அவர் வரும்போது நான் கொடும்பாளூரில் இருக்க விரும்புகிறேன். அவரிடம் இலங்கையில் நடந்தவற்றையெல்லாம் நேரில் கேட்க ஆசைப்படுகிறேன்.
1: இலங்கையில் நடந்தவற்றை பற்றி தெரிந்து கொள்வதில் உனக்கு என்ன அவ்வளவு ஆசை

0: அது என்ன அப்படி கேட்கிறீர்கள்? என் தந்தை இலங்கை போரில் வீர சொர்க்கம் அடைந்ததை மறந்துவிட்டீர்களா?
1: மறக்கவில்லை.
0: அந்த பழி இப்போது நீங்கிவிட்டது. முழுவதும் நீங்கியதாக எனக்கு தோன்றவில்லை. யுத்தம் முடிவதற்குள்ளே அவசரப்பட்டு கொண்டு பெரிய வேளார் திரும்புகிறார்.
1: அவரை மறுபடி இலங்கைக்கு போர் நடத்தும்படி சொல்லப்போகிறாயா? அதற்காகவா குடும்பாளூர் போக வேண்டும் என்கிறாய்?
0: அவ்வளோ பெரிய விஷயங்களை பற்றி சொல்வதற்கு நான் யார்? நடந்ததை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளவே விரும்புகிறேன்.
1: ஆஹா, உன் மனது இப்போது எனக்கு தெரிகிறது. பொன்னியின் செல்வன் இலங்கை போரில் புரிந்த வீர செயல்களை பற்றி உன் பெரிய தகப்பனாரிடம் கேட்க விரும்புகிறாய் இல்லையா?
0: அது ஒரு தவறா அக்கா?
1: அது தவறில்லை. ஆனால் இத்தகைய சமயத்தில் என்னை தனியே விட்டுவிட்டு போகிறேன் என்கிறாயே, அதுதான் பெரிய தவறு.
0: அக்கா, நானா தங்களை தனியே விட்டுவிட்டு போகிறேன்? என்னைப் போல தங்களுக்கு எத்தனையோ தோழிகள், தங்கள் கருத்தை அறிந்து காரியத்தில் நிறைவேற்ற எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள்.
1: நீ கூட இப்படி பேச ஆரம்பித்து விட்டாயா வானதி? என் தம்பியை பற்றி செய்தி கேட்டு உன் மனம் பேதலித்து விட்டது போல இருக்கிறது.
0: அந்த செய்தியை பற்றி நீ அதிகமாக கவலைப்பட வேண்டாம். தங்கள் தம்பியை பற்றி தங்களுக்கில்லாத கவலை எனக்கு என்ன இருக்க முடியும் அக்கா?
1: உண்மையை சொல். ஓடையில் நீயாக வேண்டுமென்று விழுந்தாயா, மயக்கம் வந்து விழுந்தாயா?
0: வேண்டுமென்றே எதற்காக விழ வேண்டும்? மயக்கம் வந்துதான் விழுந்தேன். தாங்களும் அந்த வானர் குலத்து வீரருமாக என்னை காப்பாற்றினீர்கள்.
1: காப்பாற்றியதற்கு நன்றி உள்ளவளாக தோன்றவில்லையே?
0: இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, ஏழேழு ஜென்மத்திலும் நன்றி உள்ளவளாயிருப்பேன்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: பாட்டனார் மலையமான் ஆதித்த கரிகாலனிடம் பூரிப்போடு சொன்னது நினைவிருக்கும். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரே குந்தவையிடம் யோசனை கேட்பார்னா வேற என்ன சொல்ல முடியும்? ஆனா அதே பிரம்மராயர், நீ அந்தரங்கமா செய்த காரியம் இவ்வளவு தூரம் அம்பலமாயிட்டதுன்னு சற்று முன் குந்தவைய நயமா கண்டிச்சதை பார்த்தோம். இளமை துடிப்பில் செய்கிற காரியத்தில் வேகம்தான் இருக்கும், விவேகம் இராது என்பதையும் சுட்டி காட்டுறார். நேர்களே, இதற்கு இணையான காட்சியை பார்த்திபன் கனவு புதினத்தில் பார்க்குறோம். பல்லவ சக்கரவர்த்தி மாமல்லரின் மகள் குந்தவி கேட்கிறார், நான் சமண முனிவரை பார்த்துட்டு வந்தது தங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கேட்கிறார், என் மகள் என்ன செய்கிறாள் என்பது எனக்கு தெரியாமற் போனால் இந்த பெரிய பல்லவ சாம்ராஜ்யத்தை நான் எப்படியம்மா கட்டி ஆள முடியும்? கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் நந்தினியின் வலையில விழுந்துட்டது ஒரு புறம் இருக்கட்டும், வந்தியத்தேவனுக்கு துணையா தான் அனுப்பியிருந்த வைத்தியர் மகன் ஒருவருக்கு ஒருவர் முரண்பட்டு நிற்கிற நந்தினிக்கும் சின்ன பழுவேட்டரையருக்கும் அடிமையாயிட்டானே. நான் அறியாமல் எந்த காரியமும் நடைபெற முடியாதுன்னு எண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் கண்டது? என்னையே ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கலாம். நான் அறியாத மர்மங்களும் நடைபெறலாம்னு சொன்ன அனிருத்தர், எல்லாமே அறிந்தவன்னு கர்வம் கொண்டிருக்கிற என்னால் கூட நந்தினியின் நோக்கத்தை அறிய முடியலன்னு கூறினதும் பல கோணங்களில் சிந்திக்கிறா குந்தவை. இப்பகுதியில் இடம்பெற்ற மண்டலம் என்கிற சொல்ல பார்ப்போம். அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை வளர்பிறைன்னு சொல்லப்படுற 15 நாள்கள் ஒரு பட்சம். இதே போல தேய்பிறை 15 நாள்கள் இன்னொரு பட்சம். ஆக 3 பட்சங்கள் 45 நாள்கள். பல காரணங்களால குறிப்பா சில மாதங்கள் 29 நாள்கள், சில மாதங்கள் 32 நாள்கள் கொண்டிருப்பதால 3 நாள்கள் சேர்த்து 48 நாள்கள். இது ஒரு மண்டலம்னு நடைமுறையில் இருந்துகிட்டு வருது. காளி கோவில் வேண்டுதல் பற்றி அகிலாண்ட நாயகியின் சக்தி வாய்ந்த வடிவங்கள்ல ஒன்று காளின்னு கொள்ளுது சாக்தம். கருநிறம் கொண்டதால, காலங்களை கடந்து நிற்பதால காளி, காளிகா, காளி எனப்படுகிறாள். இவளை வழிபடுறவன் வீரனா இருக்கணும்னு சொல்லுவாங்க உபாசகர்கள். கொடும்பாளூருக்கு பக்கத்துல பேரம்பூர் வீரமா காளியையோ கொல்லங்குடி வெற்றுடையார் காளியையோ வானதி குறிப்பிட்டாள் போலும். இன்றைய ஊகம் நாளை உறுதிப்படலாம். நல்லது, சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில.
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு

0: வானொலி நிலையம்.
1: இனிய வணக்கம் நேர்களே. கோடை பண்டலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார். நம் கோடை பண்பலை 100.5 27வது உதய நாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நேரலையில் கலந்துக்க ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சௌமியா அவர்கள். அவங்கக்கிட்ட இப்போ பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்கக்கா.
1: கொடைக்கானலில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேசான சாரல் மழை, லேசான காற்று, இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது?
2: எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கக்கா.
1: ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? சரி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்புலேருந்து வந்துட்டுருக்கேங்கக்கா.
1: எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் நம்ம கோடை பண்பலை கேட்குறீங்க?
2: 13 கேட்டுட்ருக்கேங்கக்கா.
1: 13 கேட்குறீங்க. செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில் எத்தனை முறை நீங்கள் கலந்துருக்கீங்க? எத்தனை முறை வாகை சுடியிருக்கீங்க?
2: இதோட 2 வாகை சுடியிருக்கேங்கக்கா. இது 3வது முறையாக வாகை சுடி நம்ம பண்பலைக்கு வந்திருக்கேங்கக்கா.
1: சரி, முதல் முறை நீங்கள் வாகை சுடின அனுபவம் எப்படி இருந்துச்சு?
2: எனக்கு முதல் முறை வாகை சுடினா அந்த நிமிஷத்தில் எனக்கு ரொம்ப மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கா. அந்த இதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்கக்கா.
1: சரி, நீங்கள் வந்து அன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துருப்பீங்க, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு?
2: அப்படியே சொல்ல முடியாது. நான் எதுவும் வெற்றி பெற முடியாதுன்னு அப்படிங்கிற ஒரு மனசாட்சியில் இருந்தேன். கடைசியில் தான் நம்ம பண்பலையில் ஒழிக்கும் போது அந்த சந்தோஷம் வெளிப்படையாக எனக்கு வந்ததுங்கக்கா.
1: அதாவது திண்டுக்கல்லேருந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து சௌமியா அவங்க வந்து வாகை சுடியிருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சா?
2: ஆமாங்கக்கா.
1: சரி, என்னென்ன மாதிரி யுக்திகள்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க இந்த செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு, வாகை சுடுறதுக்கு?
2: அப்படி எந்த மாதிரி யுக்தியும் பயன்படுத்த முடியாதுங்கக்கா. நம்மளோட பணி எப்படி இருக்கோ அந்த பணிக்கு பொறுத்து நம்மளோட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எப்படி ஒரு மற்றவங்களோட அந்த உரையாற்றி நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதை அவங்க சொல்லி சொல்கிற இதை நம்ம அப்படியே நினைவு வச்சு அதை நம்ம அப்படியே இதை வந்து நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த வந்து அந்த நிகழ்ச்சியில் மற்றபடி வெற்றி பெறலாம்க்கா.
1: அதாவது நிகழ்ச்சியை வந்து ஒவ்வொரு வாரமுமே வாரந்தோறும் நம்ம கேட்கணும்.
2: ஆமாங்க.
1: நாம் நிகழ்ச்சியில் கலந்துக்கலனாலும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்லியே பயிற்சி எடுத்துகிட்டே இருக்கணும்னு சொல்கிறீங்க.
2: அப்படிதாங்கக்கா.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் முதல் விருப்ப பாடலாக உங்களோட விருப்பத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
2: காதல் கொண்டேன் படத்துலேருந்து தேவதையை கண்டேன் அந்த படத்துலங்கக்கா.
1: பாடல் கேட்கலாமா?
2: கேட்கலாங்க்கா.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்துரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: நேரம் 2:38. கோடை பண்பலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சௌந்தர்யா அவங்க கூட தான் நாம பேசிட்டு இருக்கோம். இப்ப சொல்லுங்க, பண்பலைக்கு வந்திருக்க அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு?
5: சொல்றதுக்கு வார்த்தை மனசுல இருந்து ரொம்ப வரல.
4: மகிழ்ச்சியா இருக்கா?
5: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு,
4: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க என்னைக்காச்சும் சிந்தனை செஞ்சிருக்கீங்களா, நாம பண்பலைக்கு போய் நேரலையில நாம பேசுவோம் அப்படின்னு?
5: நான் அதெல்லாம் சொல்ல முடியல அந்த வார்த்தையால். நான் நம்ம கண்டிப்பாக பண்பலைக்கு போகணும்னு அப்படி எங்கள் அப்பாட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அது அப்பா கூட்டிகிட்டு போகிறேன் கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருப்பார். அது என்னென்னா மனசுக்குள்ளேயே அந்த நோக்கத்தை வச்சுக்கிட்டே இருந்தேன், எப்படியாவது நம்ம பண்பலைக்கு போகணுமே. அப்பா வார்த்தையாலேயே சொல்லிட்டு என்னை விட்டுருவார். ஆனால் அதை என்னென்னா நான் மனசுக்குள்ளே இலக்காக வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த இலக்கு இப்போதைக்கு நிறைவேறிச்சு,
4: ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாமா?
5: ஆமாம், கண்டிப்பாங்கக்கா.
4: சரி, இப்போ வந்து சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வந்து நேரலையில் கலந்துக்கணும் அப்படின்னு நம்ம பண்பலையிலேருந்து உங்களுக்கு தகவல் வந்திருக்கும், அதாவது தொலைபேசி.

0: வந்திருக்கும். அந்த தகவல் வந்து யார்கிட்ட முதல்ல சொன்னாங்க, உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லை அப்பா கிட்ட சொன்னாங்களா, எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்?
1: மொதல் அப்பாகிட்ட சொல்லி தான், அப்பா அடுத்தது என்கிட்ட சொல்லும்போது அந்த தருணம் எப்படி இருந்ததுன்னா, கண்டிப்பாக நம்ம அப்படியோ அப்பா என்னை விட்டு அப்பா என்னை வந்து இந்த கோடை பண்பலைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாரா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன்.
0: சரி,
1: அந்த எதிர்பார்ப்பு இப்போது சந்தோஷமாக எனக்கு நிறைவாகி போயிடுச்சுங்கக்கா.
0: சரிம்மா, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள பற்றிலாம் சொல்லுங்கள்.
1: வீட்டில் நான், அப்பா, என்ன அண்ணா எல்லோரும் இருக்கோம்.
0: அப்பா
1: அண்ணா, அம்மா, அப்பா அண்ணாவுக்கு திருமணம் ஆயிடுத்து. இப்போ அண்ணா எல்லாரும் சொந்தமாக மாற்றி உங்களையெல்லாம் நான் ஒரு உறவாக நினச்சேன். இப்போ உங்களை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நான் உங்களை இப்போ நேரில் பார்க்குறேங்கக்கா.
0: கண்டிப்பாக, கோடை பண்பலை கேட்குற எல்லாருமே வந்து உறவுகள் தான் அப்படின்னு சொல்லணும். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பேர் சொல்லுங்க.
1: அப்பா பேர் மோகன ராமகிருஷ்ணன். அப்பா வந்து இப்போ ஓய்வு பெற்று வீட்டில் இருந்தே மற்றவங்களுக்கு உதவி செய்து கொண்டுட்டு இருக்காங்க.
0: சரி, எத்தனை மணிலேருந்து நம்ம எஃப்எம் கேட்பீங்க நீங்கள்?
1: நான் காத்தால 4:53 நீங்கள் ஒளிபரப்புவீர்கள். அப்பொழுதுலேருந்து நைட்டு 9 வரை வரை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: எந்த நிகழ்ச்சி, கிட்டத்தட்ட 13 காலமாக நீங்கள் வந்து கோடை பண்பலை கேட்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்?
1: பிடித்த நிகழ்ச்சிகள் என்றால் 2 நிகழ்ச்சிகளையும் சொல்ல முடியும். காத்தால 12 நிகழ்ச்சிக்கு மகளிர் நேரம் ஒளிபரப்புவீர்கள், அது ரொம்ப எனக்கு பிடிக்கும்.
0: சரி,
1: ரொம்ப மிக முதல் நிகழ்ச்சி என்றால் மிகவும் எனக்கு ரொம்ப பிடித்தது செப்ப செந்தமிழ் நிகழ்ச்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லுவேன்.
0: கண்டிப்பாக, நிறைய நேர்கள் சொல்கிறது எல்லாமே வந்து செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி தான், அப்படி தானே?
1: அப்படி தாங்க.
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஷாஜஹான் படத்துலேருந்து மின்னலை பிடித்து, மின்னலை பிடித்து அந்த படத்தில் ஒளிபரப்பு
0: பாடல் வருது, எல்லாருக்காகவுமே கேட்கலாம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: நேரம் 2:46. கோடை பண்பலை 100.5 சிறப்பு வெஞ்சார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். சொல்லுங்கள், நீங்கள் வந்து 13 ஆண்டு காலமாக நம்ம கோடை பண்பலை கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. முதல் முறையாக எந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு பேசினீங்க அப்படின்னு நினைவில் இருக்கா?
7: மனதோட ராகம் நிகழ்ச்சியில் தான் நான் முதல் முறையாக பேசினேன் என்று சொல்லலாம்.
6: அதுக்கப்புறமா மகளிர் நேரம், அதுக்கப்புறம் வண்ணத்துரிகை, இப்படி எல்லா நிகழ்ச்சியிலையுமே கலந்துக்கிறீங்க?
7: நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கேன்.
6: சரி, முதல் முறையாக நீங்கள் செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து வாகை சுட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல, அதை வந்து அப்பா கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னாங்க?
7: அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார், நானும் அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கிட்டேன்.
6: ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, எல்லா நிகழ்ச்சியிலையுமே வந்து நானே முயற்சி செஞ்சு நானே தொலைபேசியில் இணைப்பை பிடிச்சி பேசினேன், நானே வாகை சுடினேன், யாரோட உதவியும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
7: கண்டிப்பாங்க.
6: சரி, உங்களுக்கு வந்து தொலைபேசி இணைப்பு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இருக்கும்?
7: அதை மனதில் கஷ்டம் என்று ஏற்றுக்கக்கூடாது. நம்ம இன்னும் முயற்சி கண்டிப்பாக அடுத்ததாக அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம உதவியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து அந்த நிகழ்ச்சியை பங்கேற்றுக்க முயற்சி செய்யணும்.
6: ஏன்னா இப்போ சில பேரோட என்ன எண்ணமாக இருக்கும் அப்படின்னா, இப்போ செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியவே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இணைப்பு கிடைக்காது. ஏன்னா நிறைய நேர்கள் அந்த நேரத்தில் வந்து தொலைபேசியில் முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க, இணைப்பு கிடைக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க. சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு வெற்றி கிடைக்காம தோல்வி அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் வந்து எப்பயும் வாகை சூட முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறீங்க.
7: அப்படின்னுதாங்க்கா.
6: அப்படிதானா?
7: அப்படிதானா.
6: சரிம்மா, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலாக என்ன பாடல் கேட்கலாம்?
7: அன்பு படத்துலேருந்து தவமின்றி கிடைத்த வரமே அந்த பாடலை எவ்வளோ
6: பாடல் வருது கேட்கலாம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: ஆரம்பிக்கலாங்களா?
2: பன்மலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
6: ஒரே ஒரு பெயர் தான்
7: கோடை பன்மலை.
6: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
8: தனமா இருக்கும்
9: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம் வாடி
6: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
9: கோடை பண்பலை 100.5.
10: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.

0: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
1: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
0: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
2: எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு மிட்டு போடு.
3: நேரம் 2:54. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு வென்றார் வந்தார்ல, சிறப்பு விருந்தினரா திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சௌந்தர்யா அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். உங்களோட பொழுதுபோக்குனா என்னம்மா?
4: என்னுடைய பொழுதுபோக்கு என்றால் நான் புத்தகம் படிப்பேன். புத்தகம் படித்து கொண்டு இருந்து நல்லா எழுதவும் செய்வேன். மற்ற நிகழ்ச்சிகளிலே பண்பலையோடு கேட்டுக்கொண்டும் எழுதவும் செய்வேன்.
3: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து கோடை பண்பலையின் எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேளுங்க. நிகழ்ச்சிகள் குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் கடிதம் வாயிலாக எழுதலாம் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இவ்வளவு நேரமும் உங்களோட கருத்துக்களெல்லாம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு, சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்காகவும் கோடை பண்பலை 100.5 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம்.
4: என்னை அழைத்து இவ்வளோ நேரம் நீங்களும் கலந்து கொண்டு என்னை அழைத்து இவ்வளோ நேரம் நீங்களும் என்னுடன் உரையாடி பண்பலை அழைத்து என்னுடன் இவ்வளோ நேரம் உரையாடி என்னை இயக்கும் உரையாடி என்னை அழைத்ததற்கு பண்பலைக்கும் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் உங்கள் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் என்னுடைய என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

கோடை பண்பலை 100.5 இனி நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களோடு பொழிப்புறையும் இணைந்து வளமரும் நிகழ்ச்சியாக உயிரெழுத்து நிகழ்ச்சி வருமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை புதிய அரசின் திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாக அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது காரணமாக சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பாலம் ரத்து செய்யப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் இது தொடர்பான 700 கோடி ரூபாய் ஊழல் குறித்து தாவேக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தாவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தோல்வியை தவிர்க்க ஆப்கானிஸ்தான் போராடி வருகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கால்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான பயிற்சி ஆட்டம் தொடங்குவது மழையினால் தாமதமாகியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இதயத்தின் ஓசையாய், இனிய இசையின் சுவாசமாய், நேயர்களின் அன்பின் அடையாளமாய், நாளும் நம்மோடு பயணிக்கும் நம் கோடை பண்பலை நெருப்புலி ஆய்ந்தில் இனி நாம் ரசிக்க உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பயணிக்க இருக்கும் அன்பு நேயர் ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டி தெய்வானை சுந்தரம் அவர்கள். விடுதலை பட பாடலுக்கு விருப்பமாய் கடிதம் எழுதியுள்ளார் நம் நேயர். ஆட்டம் பாட்டத்துடன் நாயகனும் நாயகியும் இணைந்து பாடும் இனிமையான பாடலை கேட்போமா நேயர்களே?

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத் தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க இல்லத்தரசிகள்.

0: இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தோரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
4: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. சென்னையிலிருந்து ஒரு நேயர் வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னா, அவங்களுக்கு வந்து இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, 3 ஆகுது, எனக்கு வந்து இப்போ போன் வீக் ஆகுமா, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு கால்சியம் இப்போ எடுக்கணுமா அப்படிங்கறத அவங்க ஒரு சந்தேகமா கேட்டிருந்தாங்க. ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மள ரெண்டு டைப் ஆஃப் இந்த கால்சியம் வந்து முக்கியமா 2 இதுல இருக்கும். ஒன்னு வந்து ஸ்டோரா இருக்கிற பிளட்ல இருக்கும், பிளட்ல இருக்க கால்சியம் இருக்கும். அடுத்தது மெயின் சோர்ஸ் எங்க அப்படின்னா கால்சியமுக்கு வந்து எலும்பு தான். எலும்புல வந்து நிறைய கால்சியம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இது வந்து ஸ்டோரேஜ் இது மாதிரி யூனிட் மாதிரி எலும்பு. இதுல என்ன ஆகுதுன்னா, இப்ப பிளட்ல வந்து கால்சியம் கம்மியாச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அது வந்து போன்ல இருந்து கால்சியம் ரிலீஸ் பண்ணி பிளட்டுக்கு கொண்டு வரும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, போன் வந்து இன்னும் வீக் தான் ஆகும். சிமிலர் இதே மாதிரி தான், குழந்தை பிறந்தவொடனே அந்த நம்ம ஃபீட் பண்ணும்போது என்னன்னா, நிறைய குழந்தைக்கு கால்சியம் தேவைப்படும். அதனால அவங்க ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கான குழந்தைக்கு வந்து கால்சியம் அது போகும்போது அவங்க ரத்தத்தில் கால்சியம் கம்மியாகும். அதனால எலும்பில் இருக்க கால்சியம் பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்க போன் தானே வீக் ஆக தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து போன் டென்சிட்டி வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து டெலிவரி ஆன பேஷண்ட்ஸு, ஃபீட் பண்ண பேஷண்ட்ஸு டெஃபினட்டாக வந்து 6-12 ஆஃப்டர் டெலிவரி வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கால்சியம் எடுத்துக்கணும். இதோட சேர்த்து ரொம்ப முக்கியம் விட்டமின் D3 எடுக்கணும். ஏன்னா அவங்க சன்லைட் எக்ஸ்போஷர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், கால்சியம் கம்மியாக இருக்கிறது. இன்னொன்று விட்டமின் D3 குறைபாடு, அது எல்லாமே அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அண்டர் வெயிட்டில் சில பேர் இருப்பாங்க, சரியான சாப்பாடு அவங்க கால்சியம் சாப்பாடுலாம் எடுத்துக்க மாட்டாங்க, இதை வந்து லாங் டேர்ம் ஏதாவது ஸ்டீராய்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ்லாம் இருக்காது. இது எல்லாமே எலும்பு வந்து இன்னும் வீக் ஆகும். ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க என்னன்னா, ஒன்று கால்சியம் டேப்லெட் அவங்க கண்டிப்பாக எடுக்கணும். இதை பால் வகை, தயிர் வகையில், அப்புறமேட்டு வந்து அந்த கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க நிறைய எடுக்கணும். சன்லைட்டில் கொஞ்சமாவது அவங்க எக்ஸ்போஷர் கொடுக்கணும், ஒரு 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ காலையில் வெயில் இல்லைன்னா ஈவினிங் வெயிலில் ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும், சன்ல எக்ஸ்போஸ் ஆகணும். ஸோ அவங்க வந்து ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது பெட்டர், கரெக்டான வெயிட் அவங்க மெயின்டைன் பண்ணணும், நிறைய காஃபி குடிக்கிறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பரவாயில்ல. இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே எலும்போட ஸ்ட்ரென்த்தை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைக்கு நிறைய கால்சியம் போகும்போது அதோட குழந்தையோட எலும்பு, குழந்தையோட தசை, இது எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ஸோ பெட்டர் ஆகும். ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தாலும் சரி, போஸ்ட் டெலிவரி ஆனவங்களாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கங்க, அதோட சேர்த்து விட்டமின் D3 எடுங்க. இதனால் எந்த விதமான கெடுதலும் வராது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
3: இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
5: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 உயிர் எழுத்து. மேகத்தில் மறைந்திருக்கும் மழைத்துளி போல அவளின் நினைவுகள் மறைந்திருக்கிறது என் மனதிற்குள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
3: இசையோடு இதமாய் இது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. அவளின் வில்லெனும் புருவம் அசைந்ததும் மனதில் சில்லெனும் காற்று வீசியது என் புவியெங்கும்.

0: பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:26. நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து. இன்று ஈரோடு மாவட்டம் தெய்வானை சுந்தரம் அவர்களின் விருப்பமாய் உயிரெழுத்து. நீ நடந்தபோது ஈரமான மண்ணாக என் இதயம், உன் பாத சுவடு பதிந்ததும் அங்கேயேதான் துடிக்கிறது. இல்லை இல்லை, அங்கேயேதான் இருக்கிறது.
1: எல்லாத்திலையும்

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:34. நுறுப்புலி 5 செவியோரம் கவி பாடிக்கொண்டிருக்கின்றது உயிரெழுத்து. அவளின் மௌன விழிகள் புன்னகை புரிந்ததால் நில்லாத காற்று கூட வேகமாய் சூறாவளி காற்றாய் வீசுவது போல தோன்றுகிறது.

0: சஞ்சாரி
1: அலைந்து திரிவோம்
0: அல்லது
1: இசையின் பல வகை
0: அல்லது
1: பெரும் குடும்பமுடையவன்
0: சஞ்சாரி
1: அலைந்து திரிவோம்.

0: ஆகாஷ்வாணி.
1: எல்லாருக்கும் வணக்கம்.
2: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
3: இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
4: வானொலிக்கு 90, காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
5: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,

0: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வழிந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல தமிழ்துறை பேராசிரியர்களின் ஒளி நுகர் பதிவுகளோடு நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு.

0: அனைவருக்கும் அன்பு வணக்கம். முனைவர் ரேவதி, வானொலிக்கு 90.
1: காற்றலையாய் வந்து காலந்தோறும் கண்ணியத்தோடு கடமையாற்றிய வானொலிக்கு வாழ்த்து. பல்லாண்டு வாழ பாவையவள் வாழ்த்துகிறேன். நன்றி.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி.
3: வானொலிக்கு வயது 90. வாழ்த்துக்களுடன் தி சொர்ணமாலா. அந்த ஆகாசம் உள்ளவரை ஆகாஷ்வாணியின் புகழும் நிலைத்திருக்கும். வாழ்த்துக்களுடன் சி சொர்ணமாலா.
4: இது ஆகாசவாணிக்கு நேஹாவின் நேசமிகு வாழ்த்துக்கள். 9 10 பெருகிட, 100 நோக்கி விரைந்து ஓடிட, 90 என்னும் அகவையை எட்டி பிடித்தது ஆகாசவாணி. இணையத்தில் உன் பெயரின் பொருள் தேடினேன். ஆகாயத்தின் குரலாம் ஆகாசவாணி. பின் சிரிப்பு ஒன்றை சிதறி அக்கணமே உணர்ந்தேன், என் வாழ்வின் குரலும் ஆகாச

0: முனைவர் ரா ஏஞ்சல் அவர்கள்.
1: வானொலி வயது 90. சீரழமை தமிழ் போல் முதிர்பருவம் அடையா தாய் தமிழ் போல். 9 பெருக்கத்து 10 90 ஆண்டுகள். நான் உனக்கு வாழ்த்தொலி கூறுகின்றேன். 90 இன்னுமாய் பெருகட்டும் 100 என்று. நன்றி, வணக்கம்.

0: இசையோடும் இலக்கிய தமிழோடும் இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
1: முனைவர் சி அன்புராணி அவர்கள்.
2: காற்றின் வழி கதை பேசிய வானொலிக்கு அகவை 90. அகிலத்தை ஆண்ட அழகியலுக்கு அகவை 90. மனச்சிறையில் கவிச்சரம் தொடுத்து, செவிப்பறையில் இசை மழை தூவி, இந்த நாள் இனிய நாள் என்று ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கி, தேன் கிண்ணத்தில் திரை இசையை பருக வைத்து, புதுமை பொலிவுடன் செவியை வருடி செல்லும் ஆகாசவாணிக்கு அன்பு வாழ்த்துக்கள். அன்பு ராணியின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.

0: முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் கனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி. நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை. ஏற்றம் காணும் வானொலிக்கு 90 தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பல நூறு.
1: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷவாணி.
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: ஒவ்வொரு நொடியும் இசையால் நிறைக்கும் உங்கள் கோடி பண்பலின் 100.5 இதுவரை ரசித்தோம் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்தார் ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டி தெய்வானை சுந்தரம் அவர்கள். நேயருக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை தமது அரசின் திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தாவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கால்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள்
1: அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
5: உள்ளம் கவர்ந்த கோடை பன்மலையின் 1.5 இப்பொழுது வருகிறது அனில் பாஸ்டா. தாராபுரம் VSN சூரியன் பிரண் அரிசியின் வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில். மனங்களை குளிர்விப்பதும் மகிழ்விப்பதும் பாடல்கள். அத்தகைய பாடல்களில் கவி வரிகளில் நிறைய பொருள் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு சொல்லணும் நேயர்கள். இதாங்க பாட்டுக்குள் பதில். அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, அனைத்து நேயர்களுக்கும் 24 24 26, மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. நிகழ்ச்சியோடு
6: அன்னலக்ஷ்மி,
5: ஜி மீரி. வணக்கம் நேயர்களே.
6: வணக்கம் நேயர்களே.
5: வணக்கம் அன்னலக்ஷ்மி.
6: வணக்கம் அக்கா.
5: எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப நலமா இருக்கும். உங்க ஊர்ல மழையெல்லாம் எப்படி இருக்கு?
6: வெயில் தாங்க அடிக்குது, இங்க தான் நல்ல மழை பெய்யுது.
5: சரி, அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நாங்க தான் மழையில வந்து அப்படியே குளிர்ல இருக்கோம், அப்படிதானே? நீங்களும் சேர்ந்துதான் இப்ப குளிர்ல இருக்கீங்க.
6: ஆமாங்கக்கா.
5: சரி, வண்ண தூரிகையில பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சியில இருக்கோம். இப்ப நேயர்களை கூப்பிடலாமா?
6: கூப்பிடலாம், வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
5: பேர் சொல்லுங்க.
7: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி. இருவருக்கும் மாலை வணக்கம்.
5: உங்களுக்கும் மாலை வணக்கம். உங்களுக்காக பாட்டு வருது, கேளுங்க.

0: பாட்டு கேட்டிங்களாம்.
1: இந்த
0: கேள்வியை நாங்கள் கேட்க போகிறோம். என்னன்னா, இழுத்தல் என்ற அடிப்படையில் உருவான சொல் எது? பாட்டில் வந்துச்சு.
1: மேடம், இன்னொரு
0: இழுத்தல் என்ற அடிப்படையில் உருவான சொல்.

0: சொல்லுங்க பாப்போம்.
1: கண்ணிலே காந்தம் வைத்தார்.
0: கண்ணிலே கரெக்டான வேர்ட சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க. இழுத்தல் என்ற அடிப்படையில் உருவான சொல்.
1: கண்ணிலே காந்தம் வைத்த கவிதை
0: சேத்துல சொல்றீங்க, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லணுமே. கண்ணிலே காந்தம்லாம் சரிதாங்க, கரெக்டான வார்த்தையை சொல்லுங்க.
1: கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை
2: புத்திருத்தி மாமா சாதனி வாங்கி வாங்க, கூட்டிக்கிட்டு வந்துடுங்க மேலங்கொட்டி. நன்றி சகோதரி, வணக்கம். சேலம் கேர்த்தப்பூர் கோமதி குப்புசாமி இருந்து சகோதரிக்கு மாலை வணக்கம். சொல்லுங்க சகோதரி,
0: பாட்டு கேட்டீங்களா?
2: எனக்கு நார்மலா போடுங்க சகோதரி.

0: சொல்லுங்க, இழுத்தல் என்ற அடிப்படையில் உருவான சொல் எது?
1: காந்தம் சகோதரி.
0: இதுதான் கேட்டோம் நாங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள நேயர் வந்து கண்ணிலே காந்தம், கண்ணிலே காந்தம்னு சொல்லிட்டு இருந்தாரு. காந்தம் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. நன்றிங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு இந்த பாடல் கொடுங்க.
0: என்ன பாடல்?
1: ஸ்டூடண்ட் நம்பர் ஒன்ல இருந்து. கடலோர கவிதையே கிட்டவாமா நீ கிட்டவாம் அந்த பாடல் நம்ம கோடை பண்பல நேயர் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்
0: எல்லாத்துக்காகவும் பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
10: அனில் பாஸ்தா,
9: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க.

0: ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
2: நேரம் வந்து 4:16 ஆயிருச்சு. வண்ணத்துரிகையில பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சியில இருக்கும் இல்லையா?
3: ஆமா. இப்போ இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: முத்துமாரி மேடம்.
3: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க முத்துமாரி?
4: தூத்துக்குடி கோயில்பட்டி.
3: இப்படிதான் பேசுவீங்களா? கேப் போட்டு கேப் போட்டு. எங்க
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முத்துமாரி?
4: இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கேன் மேடம். வேலைக்கு.
2: இப்ப வேலையில இருக்கீங்க?
4: பலசரக்கு கடையில வேலை பாக்குறோம். ஆமா.
2: அங்கிட்டு பலசரக்கு எடுத்து கொடுத்துட்டே இங்கிட்டு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? வேலை பார்த்துட்டே பேசிட்டு இருக்கீங்க?
4: ஆமா மேடம், வேலை பார்த்துட்டே தான் பேசிட்டு இருக்கேன்.
2: சரிங்கம்மா, உங்களுக்காக பாட்டு வருது கேளுங்க.

0: கேட்கும்.
1: பாடல் கேட்டீங்களா முத்துமாரி?
2: ஆ கேட்டேன். ஆ கேட்டேன் மேடம்.
1: சரி, உங்களுக்கான கேள்வி வந்து, கற்பனையான நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு விவரிக்கப்படும் நீண்ட இலக்கியத்தின் மற்றொரு பெயர் என்ன?
3: கேள்வி ரொம்ப நீளமா இருக்கு, யோசிக்கிறாங்க.
1: ஆனா பதில் ரொம்ப எளிமையானதுதான்.
2: பாட்டு மறுபடியும் ஒரு தடவை போட சொல்லுங்க.

0: இன்னதோட பாட்டு போட்டாச்சு.
1: பதில் தெரியுமா முத்துமாரி?
2: ஹலோ.
1: சொல்லுங்க, என்ன பதில்?
2: அலையாய்.
1: இல்லைங்களே. கற்பனையான நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு விவரிக்கப்படும் நீண்ட இலக்கியத்தின் மற்றொரு பெயர் என்ன?
0: சரிப்பா, அடுத்த நேயிட்ட கேட்டுடலாம். வணக்கம்.
1: வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
0: சரியா கேட்கலையே.
1: விட்டு விட்டு கேட்கலாம்.
0: யாருங்க?
3: காரைக்குடி சாமிநாதன்.
0: காரைக்குடி சாமிநாதன். பாட்டு கேட்டீங்களா? பதில் தெரியுமா?
3: இன்னொரு பாட்டு.

0: பதில் தெரியுமாங்க சாமிநாதன்?
1: கேள்வி மட்டும் கேளுங்க.
2: கற்பனையான நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு விவரிக்கப்படும் நீண்ட இலக்கியத்தின் மற்றொரு பெயர்? புதினம் தாங்கயா. சரியா சொல்லிட்டீங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: உணக்கம் எனக்கு பார்த்ததுல இருந்து உன் பாடல் பைத்தியமானது.
2: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: என்னமா புது பொண்ணு புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.

0: ஆர்கேஜி நெய். கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
4: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள், தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்கிறார் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குனர் முனைவர் பா முத்துப்பாண்டி அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானல் முன்னிணைப்பு சுழியம் 4542. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன? கோடை பண்பலை 100.5.
5: பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம்
6: அனில் பாஸ்தா.
7: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: வழங்கிய வண்ணத்துரிகை
9: ஆரம்பிக்கலாங்களா?
5: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
10: ஒரே ஒரு பெயர் தான்
11: கோடை பண்பலை.
10: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
12: வெறித்தனமா இருக்கும்
13: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம் வாடி
10: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
13: கோடை பண்பலை 100.5.
14: எல்லா நாளுமே
15: நல்ல நாள்
14: தான்,
15: நல்ல நேரம் தான்.
5: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
16: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூறு.

0: இல்லை தட்டுப்பாடு.
1: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
1: வழங்கும் வண்ணத்துரிகை.
4: நேயர்களின் இதயங்களை இசையால் நினைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 4:32. அடுத்த நேருக்கு வணக்கம்.
5: வாங்க.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: குளித்தலை பாக்யாங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கோம் பாக்யா. நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்க சூப்பரா இருக்கோம் மேடம்.
5: சரி, உங்களுக்கான இசை கீற்று வருது, கேப்போமா?
6: கேக்கலாங்க மேடம்.

0: கேள்வி என்ன அப்படின்னா, பாவலன் என்பதற்கு மற்றொரு பெயர் என்ன?
1: இன்னொரு பாட்டு மட்டும் போடுங்க மேடம்.

0: கேட்டிங்களா? இனிப்பில் இருக்கீங்களா?
1: கேள்வி மட்டும் இன்னொரு கேளுங்க மேடம்.
0: பாவலன் என்பதற்கு மற்றொரு பெயர். ரொம்ப எளிமையான கேள்வி தாங்க, பாட்டிலையும் வந்துச்சு. என்னங்க?
1: குலவன் மேடம்.
0: சரியான பதில். நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? கேப்டன் பிரபாகரன்ல இருந்து ஆட்டமா அந்த பாட்டுங்க மேடம்.
0: பாட்டு வந்துட்டே இருக்கு, நன்றிங்கம்மா.
1: அனைவருக்கும் மேடம்,
0: எல்லாத்துக்காகவும் பாட்டு வந்துட்டே இருக்கு, நன்றிங்க.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சல் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: முயற்சியில் கவனம்.

0: வை முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
2: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். நேரம் 4:41. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்தனையிருக்கு. வணக்கம். வணக்கங்க.
4: இனிய வாழை வணக்கம் மேடம். நான் திண்டுக்கல் மாவட்டம் குடியிருப்பில் இருந்து ராஜா பேசுறேன்.
3: ராஜா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: தையல் கலைஞர் மேடம்.
3: தையல் கலைஞரா? ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறீங்க, தையல் கலைஞர் அப்படின்னு.
5: புன்னகையா சொல்றாரு அவரு.
3: சரி, உங்களுக்காக பாட்டு வருது கேளுங்க.

0: பாட்டு கேட்டிங்களா? கேள்வி என்ன அப்படின்னா, கர்நாடக இசையில் மிக பிரபலமான ஒரு ராகத்தின் பெயர் பாட்டில் வந்துச்சு. கர்நாடக இசையில் மிக பிரபலமான ஒரு ராகத்தின் பெயர்
1: சிவரஞ்சனி ராகம்.
0: சிவரஞ்சனி, சரியான பதில் தாங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பழனி படத்துல இருந்து திருவாரூர் தேரே பக்கம் வாடி அந்த பாட்டு போடுங்க.
2: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
3: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.

0: ஆர்கேஜி நெய் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: நேரம் வந்து சரியாக 4:50 ஆயிடுச்சு இல்லையா. பாட்டுக்குள் பதில் நேயர்கள் வந்து ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
4: வாங்க
5: வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: தேனியில சொர்ணலதா. அனைவரும் நலமா இருக்கீங்களாப்பா?
4: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கோம்.
4: சரி, உங்களுக்கான இசை கீற்று வருது கேளுங்கம்மா.
5: ஆ கொடுங்கப்பா.

0: பாடல் கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி வந்து 2004 ஆண்டில் தமிழ் மொழிக்கு தரப்பட்ட சிறப்பு அங்கீகாரம் என்ன? தமிழ் மொழிக்கு தரப்பட்ட சிறப்பு அங்கீகாரம். பாடல்ல நேரடியாவே வந்துச்சு.
2: பாடல் கேட்டீங்களா இல்லையா? சரியா கவனிக்கலையா? பாட்டு தானே கவனிக்கணும்,
0: அப்பதானே பதில் சொல்ல முடியும்.
2: சரி, இன்னொரு தடவை கேக்குறீங்களா? கேட்டு சொல்லுவீங்களா? பாப்போம்.

0: கேட்டிங்களா?
1: செந்தமிழ் என் மொழின்னு வருது.
2: வருது, சரியா சொல்லணுமே.
0: செந்தமிழா இல்ல என்னது?
2: பாடல்
1: தருகின்றது பண்பலை.

தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை. வண்ணத்தூரிகையில் நிறைவு பெறுகிறது பாட்டுக்குள் பதில். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். அன்னலக்ஷ்மி, ஜெய் மீரி, நன்றி நேயர்களே. நிகழ்ச்சிக்கு பொறியல்நுட்பம் அனீஷ், ஆர் சுந்தர்ராஜன், கணினியாக்கம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா. இனி இடைக்கால இணை கீதங்களோடு ஆர்கே ஜினேயின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்ள

வருவதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை தமது அரசின் திட்டம் போன்று தவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில்

டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 17 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: உலகம் விரும்பும் சுவை
2: வழங்கும் சித்திரச்ச வானம்.
3: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, ஆதவன் அமைதியாக மேற்கில் உறங்கச் செல்லும் வேளை நட்சத்திரங்கள் வானின் கரும்பலகையில் ஒளி எழுதும் நேரம், தென்கள் கூட அலைவரிசையாய் காதோறும் பயணிக்க நினைவுகள் நெஞ்சினுள் விண்மீனாய் மின்னும் தருணம், இசையின் ஈர்ப்பு விசையோடு உங்களை சுற்றி வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். இசையால் செவ்வானத்தில் சித்திரம் தீட்ட உங்களோடு நான் வசீகரன். ஒரு பார்வை தீண்டிய நொடி உயிர் புதிய இசை கண்டது, ஒரு நினைவு நெஞ்சில் வானில் நிலவாய் தங்கியது. மௌனங்கள் கூட இன்று காதலின் மொழி பேசுகின்றன. சொல்லாத உணர்வுகள் மனம் முழுவதும் பூவாய் மலர்கின்றன.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.

கோடைப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். கண்கள் சந்தித்த கணமே காலம் கவிதையாய் மாறியது. ஒரு புன்னகை நெஞ்சின் வசந்தத்தை விதைத்தது. கனவுகள் கூட இன்று அவள் பெயரை முணுமுணுத்தது. காதல் மெதுவாய் நுழைந்து வாழ்வையே அழகாக்குகிறது.

0: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: ஆர்கேஜி நெய்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.
2: செவிகளுக்கு இசை வெள்ளத்தை பாய்ச்சி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மறைத்து வைத்த காதல் இன்று மலர்களின் வாசமாய் பேசுகிறது. ஒவ்வொரு முறையும் தென்றல் இனிய நினைவை வருடிச் செல்கிறது. காணாத முகம் கூட மனதின் அருகாமையாக மாறுகிறது. இரவின் அமைதியில் காதல் மெதுவாய் பூத்து குலுங்குகிறது.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

தென்றல் இன்று யாரோ ஒருவரின் நினைவுகளை சுமந்து வருகிறது. மல்லிகை வாசம் போல காதல் மனமெங்கும் பரவுகிறது. வெட்கம் வெளியோரம் பூத்து மௌனம் கவிதையாகிறது. இதயம் முழுவதும் இனிய பருவம் ஒன்று மலர்கிறது.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம்
1: ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கிய சித்திரச்ச வானம்.

அந்தியில் வானம் சிவக்க காத்துக் கொண்டிருக்கும் நேரம் 5:29. அந்தி வானம் இன்று காதலின் வண்ணம் பூசியிருக்கிறது. கரையை நாடும் அலையைப் போல இரு இதயங்கள் நெருங்குகின்றன. நில ஒளியில் மௌனம் கூட இனிய இசையாய் கரைகிறது. சொல்லாத காதல் காற்றில் கவிதையாய் நிறைகிறது.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கிஜி மேல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
0: ஆர்கிஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: காற்றில் தூதாக கவிதைகளை பாடிக்கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். காத்திருப்பின் ஒவ்வொரு நொடியும் காதலுக்கு உயிர் சேர்க்கிறது. உன் நினைவு மட்டும் நாட்களின் வேகத்தை மெதுவாக்குகிறது. சொல்லாத வார்த்தைகள் மனதின் ஆழத்தில் தீபமாய் எரிகின்றன. சந்திக்கும் அந்த ஒரு நொடி கனவாகவே நீள்கிறது.
3: தொண்டையில தான் நினைச்சேன்.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 4, வழிப்பறி தொடர்ச்சி. தன்னுடன் வந்த குள்ளனை சந்தேகப்பட்டான் விக்ரமன். குள்ளனோ வித்தியாசமான ஒலி எழுப்பவும் காட்டில் மறைந்திருந்த 4 பேர் கத்தியுடன் வெளியில் வந்தார்கள். இனி வந்த 4 விக்ரமனை ஏக காலத்தில் தாக்கத் தொடங்கினார்கள். விக்ரமன் சக்ராகாரமாக சுழன்று அவர்களுடன் போரிட்டான். அவனுடைய கத்தியின் முதல் வீச்சிலேயே ஒருவன் படுகாயப்பட்டு கீழே விழுந்தான். இன்னொருவனுடைய கத்தி அடிபட்டு தூரப்போய் விழுந்தபோது குள்ளன் மேலே விழுந்தது. அவன் வீலென்று கத்திக்கொண்டு தரையில் சாய்ந்தான். கத்தி சண்டையில் விக்ரமன் சாதாரண மனிதனல்ல என்று தெரிந்து கொண்ட மற்ற இருவரும் மிகவும் எச்சரிக்கையுடன் அவனுடைய கத்தி வீச்சுக்குள் வராமல் தூர நின்றே சண்டையிட்டார்கள். அவர்கள் திரும்பி திரும்பி பார்த்ததிலிருந்து யாரையோ அவர்கள் எதிர்பார்த்தது போல தோன்றியது. அதற்கு தகுந்தாற்போல் குதிரை காலடி சத்தம் அதிவிரைவாக நெருங்கி வந்து கொண்டிருந்தது. வெகு சீக்கிரத்தில் குதிரை வந்துவிட்டது. குதிரையின் மேல் ஓங்கிய கத்தியுடன் ஒரு வீரன் உட்கார்ந்திருப்பது நட்சத்திர வெளிச்சத்தில் மங்கலாக தெரிந்தது. விக்ரமனுடன் போரிட்டவர்களில் ஒருவன், "எஜமானே, சீக்கிரம்!" என்று கத்தினான். குதிரையின் மேல் வருகிறவன் இவர்களுடைய எஜமானன் போலும். நம்முடைய முடிவு நெருங்கிவிட்டது என்று எண்ணினான் விக்ரமன். ஏற்கனவே அவன் சண்டையில் களைப்புற்று வந்தான். எனினும் இந்த 2 பேரையும் எப்படியாவது சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் குதிரையின் மேல் புதிதாக வந்த 3வது மனிதனோடும் எப்படி சண்டையிட்டு சமாளிக்க முடியும்? விக்ரமனது உள்ளத்தில் அன்னையை பார்க்காமல் போகிறோமே என்ற எண்ணம் உதித்தது. பல்லக்கில் இருந்த கனிவு ததும்பிய கண்களுடன் தன்னை பார்த்து பேசிய பெண்ணின் நினைவும் வந்தது. உடனே பட்டத்து யானை மேல் வந்த சக்கரவர்த்தியின் முகம் அவன் மனக்கண்ணின் முன் தோன்றியது. நரசிம்ம மகா சக்கரவர்த்தியின் ஆட்சியா இவ்வளவு லட்சணமாயிருக்கிறது? பல்லவ சாம்ராஜ்யத்தில் வழிப்பறியும் கொள்ளையுமா என்று நினைத்தான். இப்படிப்பட்ட சக்கரவர்த்தியா நமது சோழ நாட்டை ஆளுகிறார் என்ற எண்ணத்தினால் உண்டான ஆத்திரத்துடன் கத்தியை ஓங்கி வீசினான். இருவரில் ஒருவன் வீழ்ந்தான். அதே சமயத்தில் குதிரை மீது வந்த வீரன் தன்னுடைய கத்தியை இன்னொருவன் மீது செலுத்த அவனும் மாண்டு வீழ்ந்தான். விக்ரமனுக்கு உண்டான வியப்புக்கு அளவில்லை. அவ்வீரன் தன் மீது வீச வேண்டிய வாளைத்தான் தவறுதலாய் அவன் மீது செலுத்திவிட்டானோ என்று நினைப்பதற்கு இல்லை. ஏனெனில் தான் மேலங்கி அணிந்திருந்தபடியாலும் அவர்கள் வெறும் உடம்பினராயிருந்தபடியாலும் எளிதில் அடையாளம் கண்டுபிடிக்க கூடியதாய் இருந்தது. அப்படியானால் இந்த வீரன்

0: இவர்களால் எதிர்பார்க்கப்பட்டவன் இல்லையா? அச்சமயம் குதிரை மேலிருந்து கீழே குதித்த அவ்வீரன், ஐயா, நீர் யார்? இந்த இருட்டில் தனி வழியே வந்த காரணம் என்ன என்று வினவினான். அத்தியாயம் 4 வழிப்பறி நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 5 ஒற்றர் தலைவன். நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சி பானம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஏரிக்கரையின் அமைதியில் நினைவுகள் அலையாய் விரிகின்றது. தூரம் இருந்தாலும் காதல் மட்டும் அருகிலேயே தங்குகின்றது. தென்றல் கூட சொல்லாத ஏக்கத்தை தூதாக சுமக்கிறது. ஒரே நினைவில் இரண்டு இதயங்கள் துடித்துக்கொண்டே இருக்கின்றன.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மாலை தனது மௌன கவிதையை நிறைவு செய்யும் வேளை செவ்வானம் இரவின் கரங்களில் மெதுவாக கரைய, தென்றல் இனிய நினைவாய் மனதை வருட, இசையின் பாதையில் உங்களுடன் பயணித்தது சித்திர செவ்வானம். இரவின் கைகளில் இசையை ஒப்படைத்து அன்புடன் விடைபெறுகிறேன் நான் வசீகரன்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று கும்பகோணம் ஆதிவராக பெருமாள் ஆலய

கும்பகோணத்தில் மகாமகம் திருவிழா உண்டாவதற்கு முன்பாகவே இவர் இத்தலத்தில் எழுந்தருளி இருக்கிறார் என்பதால் இவரை ஆதிவராகர் என்று அழைக்கின்றனர். இது மிகவும் பழமை வாய்ந்த கோவில் என்பதால் கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை. நுழைவு வாயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இது ஒரு சிறிய அழகான வளைவை கொண்டுள்ளது. இதன் மேல் வராக பெருமாள் மற்றும் பிற தெய்வங்களின் சிலைகள் உள்ளன. மூலஸ்தானத்தில் சுவாமி பூமாதேவியை இடது மடியில் அமர்த்திய கோலத்தில் காட்சி தருகிறார். பூமாதேவி திருமாலை வணங்கியபடி காட்சி தருகிறார். ஒரு சமயம் ரண்யாட்சன் என்ற அசுரன் பூமியை கவர்ந்து கொண்டு பாதாளத்தில் புகுந்து ஒளிந்து கொள்ள, இதை கண்ட தேவர்கள் திருமாலிடம் சென்று கூறி பூமியை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டனராம். இதனால் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பாதாளத்திற்கு சென்று அசுரனை கொன்று ஒரு கொம்பில் பூமியை தாங்கிக் கொண்டு மேலே வந்தார். இதனால் பெருமாள் பூமி தேவியை தனது இடது மடியில் வீற்றிருக்கும்படி செய்தார். சுவாமி அமர்ந்த கோலத்தில் இருக்க அவருக்கு முன்பாக உற்சவர் நின்றபடி இருக்கிறார். உற்சவர் ஆதிவராகர் தனது இடது பாதத்தை ஆதிசேஷன் மீது வைத்தபடி காட்சி தருகிறார். சுவாமி முன்பாக வராக சாளக்கிராமம் உள்ளது. இதில் சங்கு சக்கர ரேகைகள் உள்ளன. தினமும் இதற்கு பாலாபிஷேகம் நடப்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு அர்த்தஜாம பூஜையின் போது கோரை கிழங்கு மாவுருண்டையை நைவேத்தியமாக படைக்கிறார்கள். மறுநாள் காலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக அதை கொடுக்கிறார்கள். பூமியை மீட்டு வந்த பெருமாள் என்பதால் பூமிக்கு கீழே விளையும் கிழங்கு கலந்த நைவேத்தியம் இவருக்கு படைக்கப்படுகிறது.

0: பிரகாரத்தில் அம்புஜவள்ளி தாயாருக்கு என்று தனிச்சன்னதி அமைந்துள்ளது. இந்த தனிச்சன்னதியில் தாயார் பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அபயகரத்துடனும் வரங்களை அள்ளித்தரும் வரத முத்திரையுடனும் காட்சியளிக்கிறார். மாசி மக திருவிழாவின் போது கும்பகோணத்திலுள்ள சாரங்கபாணி, சக்கரபாணி, வரதராஜர், ராஜகோபாலர் மற்றும் இத்தலத்து மூர்த்தியான ஆதிவராக பெருமாள் என ஐவரும் காவிரி கரைக்கு தீர்த்த நீராட எழுந்தருளுகின்றனர் என்பது சிறப்பு வாய்ந்தது. மாசி பிரம்மோற்சவம், ஆவணி பவித்ரோஷவம், நவராத்திரி, கருட சேவை ஆகியவை கோலாலமாக இங்கே கொண்டாடப்படுகின்றன. பூமியை காப்பாற்றிய இறைவன் நமக்கு நல்ல பொருளாதார வளங்களை அருளட்டும். இன்று கும்பகோணம் ஆதிவராக பெருமாள் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz-இல் நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.
2: தேஞ்சல் தேரில் இசை உலா கோடை பண்பலை 100.5 இப்பொழுது வருகிறது. கதம்ப மலர்கள்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ வகையான தன்மைகளை கொண்டது. சிலர் சொல்லுவாங்க அது ரொம்ப சுவையில்லாமல் இருக்குங்க அப்படிம்பாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க அது மாதிரி சுவையானது எது இல்லை அப்படின்னு. எப்படி ஒரே பொருள் ஒருத்தருக்கு சுவையாகவும் இன்னொருத்தருக்கு சுவை இல்லாமலும் போகும்? ஒரு கேள்வி வருது. இப்போ இனிப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன், வெல்லம், சர்க்கரை, இதெல்லாம் எல்லாருக்கும் இனிக்க தான் செய்யும். ஒருவேளை நோய் வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு வேணால் அது என்ன கசப்பாக இருக்கலாம். அப்போ வாழ்க்கை சிலருக்கு சுவையாகவும் சிலருக்கு வந்து சுவை இல்லாமலும் போயிடுச்சு, என்ன அந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல

0: நாம வந்து அதை சுவைக்க பழகணுங்க, அதான் உண்மையான ஒன்று. பலர் சொல்லுவாங்க, நான் இந்த ஊர்லேயே பிறந்திருக்க கூடாதுங்க அப்படின்லாம் சில பேர் பேசிட்டே இருப்பாங்க. பொதுவாக நாம வந்து ஒரு பொருளை விரும்புகிற எண்ணத்தோடு நாம் எதையும் நினைச்சோம்னா அது சுவையாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்றதா இருந்தால், என்னுடைய இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள்ட்ட நான் ஒரு முறை கூட, நீங்கள் எல்லா வேலையும் பார்க்குறீங்களே எப்படின்னு கேட்டேன். அதுக்கு ரொம்ப சர்வசாதாரமாக சொன்னார், விரும்பி செஞ்சீங்கன்னா எந்த வேலையிலையுமே வந்து சோறு வராதுங்க. இப்போ நீங்கள் வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு காலேஜில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு இத்தனை ஊர் சுற்றுறீங்க? அது கட்டாயம் பணத்துக்காக இல்லைன்னு தெரியும், கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற போது சோர்வு தெரியாது இல்லையா அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ விடாமல் அழைகிறார் ஐயா, எங்கேயா போகிறாரு அப்படின்னு சொல்கிற ஆட்கள் எதையும் தேடி இல்லைங்க, நாம் கற்றதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம போயிட்டே இருக்கிறோங்க. இப்போ பாருங்கள், சுவையான விஷயத்தை நாம் பேசணும்னு ஆரம்பித்தோடனே அதில் ஒரு ஈடுபாடு வந்துடும். ஈடுபாடு வந்துட்டால் கேட்க வைக்கும். இப்போ நான் வகுப்புக்குள்ளே போகிறேன், போன உடனே மாணவர்களை எடுநோட்டை படி அப்படின்னு நான் சொன்னேன்னா உண்மையிலேயே ஒரு ஜென்ம பகை ஏற்படுத்தாங்க செய்யும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, சற்று நேரம் அவங்கள்ட்ட சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பேன். ஒரு திருக்குறளை நான் கரும்பலையில் எழுதி போட்டு, கற்றதுனால் ஆய பயனன்கள் வாழறிவன் நற்றார் தொழாரணின், இதை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு பையனை கேட்டேன். அவன் எந்திரிச்சு, நீங்கள் தான் சார் அப்படின்னு மகிழ்ச்சியோட சொன்னான். உண்மைதான், நானே போர்டில் எழுதி போட்டு அவனை பார்த்து இதை யார் எழுதுனான்னு நான் கேட்டுக்கப்படாது. அவன் என்னோட மகிழ்ச்சியாக பேசணுங்கிற ஒரு நிலைக்கு நான் கொண்டு வந்த உடனே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து இவ்வளோ நல்லா பேசுகிறீங்களப்பா அப்படின்னு ஆரம்பித்து, சிலப்பதிகாரத்தில் ஒரு இடத்துல இதே மாதிரி வருது என்று நான் சொன்ன உடனேயே அவன் என் கூட வந்துடுறான். அவனுடைய சுண்டு விரலை என்னுடைய கையில் நான் பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன்னா சரியாக போதுங்க. அப்போ என்ன தெரியுங்களா, சுவை என்பதை நாம் சொல்லி கொடுத்தோம்னா போதுங்க, ரசிக்க கற்றுக் கொடுப்பதாங்க வாழ்க்கை. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறதா இருந்தால், குழந்தை வந்து இதை விரும்பி செய்கிறாங்க அப்படி நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த விரும்புறதை காட்டிலும் இதுதான் சரியான விஷயம்னு சொல்லலாம். எப்படி, இப்போ குழந்தை மண் திங்குது, அவன் ரொம்ப விரும்புகிறான் அப்படின்ட்டு நம்ம தினசரி அது வாங்கி கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன செய்வோம்னா, மண் வந்துப்பா உடம்பு கெடுதி, மாற்று சுவையாக நீ இதை சாப்பிட்டு பாறேன் என்று சொன்னால் உடனே அந்த பிள்ளை என்ன செய்யும், சுவை மாறுகிற போது பழசு வேண்டாம் புதுசுக்கு வர்றோம்னு சொல்கிறது இல்லைங்களா, அது போல் நம்ம என்ன செய்கிறோம், அந்த குழந்தைய எடுத்துக்கிறோங்க. என்ன அழகாக சொன்னால், இந்த கால்சியம் குறைவாக உள்ள குழந்தைகள் தான் சில பொருளை எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்குமா. இப்போ நீங்கள் கால்சியம் இருக்கக்கூடியது, அந்த காலத்தில் என்ன இருந்தீங்கன்னா சூடமுட்டாயின்னு ஒன்று இருக்கும், அந்த சூடமுட்டாயை வாங்கி வயலில் போட்டுகிட்டே இருந்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த குழந்தைக்குரிய சத்தும் கிடைச்சிருது, அதுக்குரிய அந்த தேவையும் பூர்த்தி ஆகுது. அப்போ பார்த்தீங்களா, அதுக்கு பிடிச்ச வழியிலேயே போய் அதை நம்ம காலத்தில் இருத்தினோம்னா வாழ்க்கையினுடைய சுவையை கற்றுக் கொடுக்கலாங்க. மான் காட்டி மான் இழுத்தல் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் ஒரு வரி உண்டு. அதாவது, ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு மானை காட்டினால் அது மானை நோக்கி வரும் என்பதைப் போல. அதனால் வாழ்க்கையை சுவைக்க கற்றுக்கொள்ளணுங்க. கற்றுக் கொடுத்து சுவைக்க சொல்லிவிட்டால் பிறகு அதிலிருந்து யாருமே பிரிந்து போக மாட்டார்கள். சுவையுங்கள், சுவைக்க கற்றுக் கொடுங்கள், வாழ்க்கை இனிமையானது.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்ற
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: கோடை பண்பலை 100.5 கதம்பம் மலர்கள், நீர் 6:12.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும்

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்ப மலர்கள்.

0: இனி தமிழ் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்

0: பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணிட்டே தான் வரோம். 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. 70% மேல வந்து 20% பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கு. நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ் அதனால தான் ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் வரல யூஸ் ஆஃப் பிரச்சனைனா டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா அங்கங்கே சரி பண்ற பணிகளில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வரான். கார்பரேஷன்லேயும் தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது கடுமையான ஃபைன்லாம் போடப்படும்னு சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருப்போம்.
0: வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை புதிய திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயக குரலை நெரிக்க முயலும் தாவேக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேக்காவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 700 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பொருளாதார மேம்பாட்டிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தாவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம் பெண்ணை அழைத்துச் சென்று தாவேக்கா நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர்

0: முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை, கடலோர கர்நாடக பகுதியிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக்கைவரின் நினைவு தினத்தையொட்டி அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக குறித்த நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் கால தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக செதிகுல்லா அதல் 42 ரன் எடுத்தார். எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவான் கிங் ஸ்வீடனின் ஆந்திரே ரோன்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜக்கூரி ஃபியூக்ஸ் வாலிதைன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது உங்கள் உள்ளம் கவர்ந்த கோடை பண்பலை 100.5.
3: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள், தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்கிறார் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குனர் முனைவர் பா முத்துப்பாண்டி அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானல் முன்னிணைப்பு சுழியம் 4542. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன கோடை பண்பலை 100.5.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: இன்று அலங்கார செடிகளின் பயிர் பெருக்கம் குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ. சதீஷ் அவர்கள்.
4: வணக்கம் வேளாண் பெருமக்களே மற்றும் கோழை பண்பலை நேயர்களே. எனது பெயர் முனைவர் கோ. சதீஷ்.

0: பேராசிரியர், தோட்டக்கலை, பல அறிவியல் துறை, தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளம். நான் தற்போது உங்களிடம் அலங்கார செடிகள் பயிர்பெருக்கம் பற்றி உங்களிடம் உரையாட இருக்கிறேன். இனப்பெருக்க குச்சிகளை பயன்படுத்தி பயிர்பெருக்கம் செய்யும் போது அதன் வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்க வேர் வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்தலாம். வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்க இண்டோல் பியூட்ரிக் அமிலம் என்ற ஒன்றை பொதுவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வியாபார ரீதியில் சாரிடெக்ஸ், கராடெக்ஸ், ரூடெக்ஸ் போன்ற பெயரில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இக்குச்சிகளை நீரில் நனைத்து இம்மருந்தில் நனைத்து நடுவதன் மூலம் வேர் வெகுவாக வளர்ந்து வரும். இவை தவிர சில வகை அலங்கார செடிகள் இலை துண்டுகள் மூலமும் பயிர்பெருக்கம் செய்யலாம். உதாரணமாக பாம்பு கற்றாழை, பிரையோஃபைலம் போன்ற இலை துண்டுகள் மூலம் பயிர்பெருக்கம் செய்யலாம். அடுத்ததாக மொட்டு கட்டுதல், பட்டிங் சொல்லுவோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கட்டிங்ஸ் பார்த்தோம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங், அதாவது மொட்டு கட்டுதல். மொட்டுக்கட்டுதல் மூலம் பயிர்பெருக்கம் செய்யும் போது தாய் செடியின் குணாதிசயங்கள் மாறாமல் இருக்க இம்முறையில் ரோஜா போன்ற மலர்பயிர்களில் விரிவாக பின்பற்றப்படுகின்றன. இம்முறையில் எட்வர்டு அல்லது ஆந்திரா சிவப்பு போன்ற ரோஜாக்கள் வேர் செடிகளாக வளர்க்கப்பட்டு அவை வேர் வந்த பின்னர் அவற்றில் தேவையான ரகங்களின் மொட்டுகளை எடுத்து அதன் மேல் பொருத்தி பின்னர் எதிலிருந்து மொட்டுகள் எடுக்கப்பட்டனவோ அந்த தாய் செடியின் குணநலன்களுடன் காணப்படும். மொட்டுக்கட்டுதலில் பல முறை இருந்தாலும் அதிகமாக பயன்பாட்டில் இருப்பது இந்த இரு முறைகள் மட்டுமே. அதாவது பட்டை வடிவ மொட்டுக்கட்டுதல், அதாவது பேட்ச் பட்டிங் சொல்லுவாங்க, அப்புறம் டீ பட்டிங் சொல்லுவாங்க ரெண்டாவது முறை, டீ வடிவ மொட்டுக்கட்டுதல். முதலாவதாக பட்டை வடிவ மொட்டுக்கட்டுதலை பற்றி பார்ப்போம். இம்முறையானது பட்டை வடிவத்தில் மொட்டை வேர் செடியிலிருந்து எடுத்து நீக்கி விட வேண்டும். அதன் பின்னர் அதே மாதிரியான மொட்டு தாய் செடியிலிருந்து எடுத்து வேர் செடியில் பொருத்த வேண்டும். பொருத்தப்பட்ட பின்னர் அதனை நெகிழிப்பை கொண்டு கட்டிவிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் தாய் செடியிலிருந்து மொட்டு வளர்ந்து செடியாக உருவாகி வரும். டீ வடிவ மொட்டு கட்டுதலை பற்றி பார்ப்போம். கவசம் போல் மொட்டுகளை தாய் செடியிலிருந்து எடுத்துக்கொண்டு டீ வடிவத்தில் வெட்டி வேர் செடியின் பட்டையில் உள்ளே செல்லுமாறு பொருத்தி பின்னர் நெகிழிப்பை கொண்டு கட்டிவிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் மொட்டுகள் பாதுகாப்பாக பராமரித்து எளிதில் துளிர்விட்டு புதிதாக செடிகள் வளரும். மூன்றாவதாக பதியன், அதாவது லேயரிங் சொன்னோம்ல, அது இம்முறையில் எளிதாக அலங்கார செடிகளை பயிர்பெருக்கம் செய்யலாம். பதியம் என்பது தாய்க்குச்சி செடிகளை இணைக்கும் போது அவற்றில் வேர்களை உருவாக்கிய பின்னர் தாய் செடியிலிருந்து பிரித்து எடுக்கும் முறையே பதியம் எனப்படும். இதில் இருவகை உண்டு, விண்பதியம், மண்பதியம். விண்பதியம் என்பது இம்முறையில் செடிகளை மேல் பகுதியில் காணப்படும் பென்சில் அளவில் உள்ள தண்டுகளை தேர்வு செய்து அவற்றில் உள்ள பட்டையை 1 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வெட்டி எடுத்துவிட வேண்டும். இதில் நன்கு வேர் வந்த பின் அவற்றில் பின்னர் தென்னை நார் கழிவு வைத்து நெகிழிப்பையை கொண்டு கட்டிவிட வேண்டும். காயம்பட்ட பகுதியிலிருந்து வேர்கள் தோன்றிய பின்னர் அவற்றை தாய் செடியிலிருந்து பிரித்து எடுத்துவிட வேண்டும். இந்த செடிகளை மண் சட்டிகளில் நட்டு பராமரித்த பின்னர் நடவுக்கு பயன்படுத்தலாம். இவை செடிகளின் மேல் பகுதியில் தேவைப்படுவதால் விண்பதியம் என்று பெயர் பெற்றது. மண்பதியம் என்பது தரையோடு அல்லது தரைக்கு அருகில் காணப்படும் குச்சிகளை மண் பதியத்திற்கு பயன்படுத்தலாம். பென்சில் அளவில் குச்சிகளை தேர்வு செய்த பகுதிகளை மண் நிரப்பப்பட்ட தொட்டியில் நன்கு உட்புகுமாறு செலுத்தி அதன் மேல் தேவைப்படும் அளவிற்கு மண்ணிட்டு நிரப்பி குச்சி மேலே வராமல் இருக்க சிறிய கல் ஒன்றை வைக்க வேண்டும். தொட்டிக்கு தொடர்ந்து நீர் ஊற்றி வர குச்சிகள் வேர்விட தொடங்கும். 2 மாத காலத்தில் வேர் வளர்ந்த பின்னர் தாய் செடியிலிருந்து பிரித்து பின்னர் நடவுக்கு பயன்படுத்தலாம். 4வது முறை கிராஃப்டிங் சொல்லுவாங்க. பொதுவாக இம்முறை அலங்கார செடிகளில் பின்பற்றுவது இல்லை. ஒட்டுக்கட்டுதலின் போது தாய் செடிகளும் வேர் செடிகளும் ஒரே மாதிரியாக காயங்கள் ஏற்படுத்தி இணைத்து பின்னர் துணியினாலோ அல்லது நெகிழிப்பையின் மூலமோ கட்டிவிடுவர். இம்முறையானது பழப்பயிர்களில் அதிகமாக பயிர்பெருக்கம் செய்யப்படுகின்றன. 5வதாக திசு வளர்ப்பு, தாவரங்களில் செல் அல்லது திசுக்களை கொண்டு பயிர்பெருக்கம் செய்வதை பற்றி தற்போது பிரபலமாக முயற்சியாக கருதப்படுகின்றது. தாவரத்தின் செல் ஆர் திசுக்களை எடுத்து அதை வளர ஏதுவாக சூழ்நிலையை ஏற்படுத்தி வளர்த்த பின்னர் பயன்படுத்துவது திசு வளர்ப்பு என கருதப்படுகின்றது. இம்முறையில் ஆர்கிட், ஆந்தூரியம் போன்ற விலை உயர்ந்த அழகிய மலர்களை பயிர்பெருக்கம் செய்து வருகின்றனர். இம்முறையில் குறைந்த இடத்தில் அதிக எண்ணிக்கையில் குறுகிய காலத்தில் பல லட்சக்கணக்கில் கன்றுகளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. இதுவரை அழகான அலங்கார செடிகளின் பயிர்பெருக்கம் பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். விரும்பி கேட்ட அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5.

0: இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
1: இதுவரை அலங்கார செடிகளின் பயிர் பெருக்கம் குறித்து விளக்கம் தந்தார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ. சதீஷ் அவர்கள்.

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 7:53. அடுத்தது என்ன? இன்றைய அடுத்த தின நிகழ்ச்சியில் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள். நேரலையில் நம்மோட நிகழ்ச்சியில் இணைகிறாங்க மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குனர் முனைவர் பா முத்துப்பாண்டி அவர்கள். நிகழ்ச்சியில் உங்களோட பயணிக்கிறது நான் மயிலப்பன். அடுத்த தின நிகழ்ச்சி 12 வகுப்பு முடித்து அடுத்து என்ன படிக்கலாம், அடுத்து என்ன மாதிரியான உயர்கல்வி வாய்ப்புகள் இருக்குது, இப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரை வருது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள் பற்றி வளம் வர இருக்குது. நம்ம நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க, அவங்கள நம்ம நிலையத்தின் சார்பாக வரவேற்றலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக கொடுக்கலாமா? எங்கே படித்தீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி இயக்குனராக வந்தீங்க, இது மாதிரி விஷயத்தை பகிரலாமா?
1: என்னுடைய பெயர் வந்து முனைவர் பா முத்துப்பாண்டி. பேசிக்காக நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் கமுதிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் என்னுடைய பள்ளிக்கல்வின்றது ஆரம்பிச்சது. பொம்மநேந்தல் அப்படின்னு ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு அரசு பள்ளியில் தான் நான் பயின்றேன்.

அப்போ உள்ள டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வித்தியாசமான ஒரு சூழலில் தான் படித்தேன். பள்ளிக்கல்வியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லூரி, அதுக்கப்புறம் மேற்படிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு கல்லூரிகளுக்கு போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேஷ்னல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி அதில் கிளியர் பண்ணதுனால ஒரு பல்கலைக்கழகத்தில் பணிபுரிவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பேரண்ட்ஸோடைய எஜுகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். இன்னும் சொல்லப்போனால் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கையெழுத்து போடுவார். என்ன மாதிரினா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, விளையாட்டு கூட சொல்லுவோம், மலைக்கு கூட நான் பள்ளிக்கூடத்து பக்கம் போனது

0: நல்லா படிக்க வச்சாங்க, நல்லா நிறையா டிகிரிகள் வாங்கினோம். இன்றைக்கி ஒரு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையத்தினுடைய இயக்குனராக இருக்கேன் சார்.
1: கமதிக்காரவங்க நீங்கள் அப்போ.
0: நிச்சயமாக.
1: சரி, இதில் ஒரு விஷயம், நான் நீங்கள் இளங்கலை என்ன பண்ணீங்க, முதுகலை என்ன பாடம் படிச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: இளங்கலை நான் பிஎஸ்சி பாட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாவரவியல் படித்தேன். அப்போ சொல்லுவாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏ பாட்னி படித்து என்னடா பண்ண போகிற, ஏன்டா பாட்னி படிக்கிற அப்படின்வாங்க. அப்போ கூட நான் சொல்கிறது என்ன, இப்போயும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம என்ன படிக்கிறோன்றது கூட முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோன்றது முக்கியம். அந்தந்த ஃபீல்டில் நம்ம நல்லா படித்தோம்னா நிச்சயமாக நம்ம பெரியாளாக வரலாம் அப்படின்றதுக்கு நானே ஒரு உதாரணமாக கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி நான் நினச்சிருக்கலாம், ஐயோ பாட்னி படித்து நம்ம என்னடா பண்ண போகிறோம், ஆனால் அன்றைக்கி அந்த பாட்னி படித்ததுனால தான் நான் அன்றைக்கி ஒரு இயக்குனராக இருக்கேன்றது ரொம்ப ஒரு
1: நிதர்சனமான
0: உண்மை. உண்மை
1: அதே தான், என்ன படிக்கிறோன்றது கூட முக்கியம் இல்லைங்க, எப்படி படிக்கிறோம், நல்லா படிக்கணும், அதில் ஆழ்ந்து படிக்கணுன்ற விஷயத்தை அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டீங்க. நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் கேள்வி நான் கேட்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனால் நான் தான் கேட்பேன்னு அங்கேருந்து நேயர் சொல்லிட்டாங்களாம். அவங்கள நம்ம இணைப்பில் இணைச்சிடுவோம். என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன முன் வைக்கிறாங்கன்றதையும் கேட்கலாம்
0: சார்.
1: வணக்கம்.
2: வணக்கம். மயிலப்பன் ஐயா அவர்களுக்கும், தொலைதூர கல்வி இயக்குனர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கத்தோடு நிகழ்ச்சியில் இணைவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் கத்தனைமட்டிலிருந்து ஜெயச்சந்திரன்.
1: ஜெயச்சந்திரன்
2: நலமா இருக்கீங்களா ஐயா?
1: அங்க அனைவரும் நலமா இருக்கோங்க ஐயா. ஜெயச்சந்திரன் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கங்க ஐயா. இங்க நல்ல மழை பெஞ்சது இன்னைக்கு காலையில.
0: ரொம்ப சந்தோஷம்.
2: இதமான சூழல் கொடைக்கானல் மாதிரி இங்க இருக்கு.
1: கொஞ்சம் நாங்க தான் அனுப்பிச்சு வச்சிருக்கோம் திண்டுக்கல், நம்ம எல்லாம் ஒரே மாவட்டம் தானே, இங்க இருந்து கொஞ்சம் கீழே அனுப்பிச்சிருவோம்.
2: ஆமாங்க ஐயா, மயிலப்பன் ஐயா அவங்க, நம்ம எல்லாம் ஒரே மாவட்டம்.
1: ஆமாங்க ஐயா. சரி, என்ன கேள்வி முன்வைக்க இருக்கீங்க? என்ன கேள்வி
2: கேட்டலாங்க ஐயா? கேட்டலாங்களா?
1: கேட்டலாம்
2: ஐயா. நம்ம இந்த பிளஸ் டூ வந்து முடிச்ச உடனே அடுத்த வருஷம் தொலைதூர கல்வி பயிலலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நம்ம நண்பர் பையன் ஒருத்தர் அந்த மாதிரி படிச்சிருக்கான். இப்ப என்னங்கன்னா, ஒருத்தர் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு,
0: சொல்லுங்க,
2: தொலைதூர கல்வி பயிலலாமா, சேர்ந்துக்கலாமா?
0: நிச்சயமா.
2: அதே மாதிரி அந்த தொலைதூர கல்வியில சட்டம் பயிலலாமா அப்படிங்கறது கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. அவர் நண்பரும் கேட்டுட்டு இருக்காரு வானொலி.
0: நிச்சயமா, நிச்சயமா. அதாவது நல்ல கேள்வி ஜெயச்சந்திரன் ஐயா. அதாவது தொலைதூர கல்வியில் படிக்கிறதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது. ஸோ இந்த வயசுக்குள்ளே தான் அவன் படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. டுவெல்த்து முடித்து ரெண்டு வருஷமானாலும் சரி, அஞ்சு வருஷமானாலும் சரி, பத்து வருஷமானாலும் சரி, தாராளமாக படிக்கலாம். அதில் எந்த ஒரு தடங்களும் கிடையவே கிடையாது. ஒன்று. இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, சட்டம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்தந்த படிப்புகளுக்கு அந்தந்த பல்கலைக்கழகங்கள் அப்படின்ற ஒரு இது உருவாயிருச்சு. உதாரணத்துக்கு அம்பேத்கர் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே சட்டம் தொடர்பான விஷயங்கள். அண்ணா பல்கலைக்கழகம், அது பொறியியல் தொடர்பான படிப்புகள். அதே மாதிரி தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே ஆசிரியர் பயிற்சி தொடர்பான படிப்புகள் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதனால் தொலைநிலை கல்வி வாயிலாக இந்த சட்டம் பயிலக்கூடிய அந்த சிஸ்டம் இப்போ கிடையாதுங்கய்யா. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, பட் இப்போ அந்த சிஸ்டம் இல்லைங்கய்யா.
2: சரிங்கய்யா, ஓகேங்கய்யா, நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்கய்யா.
1: நல்லது ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க ஐயா. முதல் கேள்வியை நான் என்ன கேட்க விரும்புனேன்னா, முதல்ல எங்களுக்கு தொலைதூர இணையவழி கல்வி அப்படின்னா என்ன, அது என்ன தொலைதூர கல்வி, என்ன தூரமாக உட்காந்து படிக்க போகிறோமா, அப்படி நிறையா பேர் மனசில் நிறையா விஷயம் தோணும்ல.
0: நிச்சயமாக.
1: அதற்கு ஒரு தெளிவாக நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா
0: நல்லாயிருக்கும். நிச்சயமாக. அதாவது தொலைதூர கல்வி அப்படின்றது வந்து, இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966களில் அப்போ வந்து மதுரை பல்கலைக்கழகம் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு மாற்றம் செய்யப்பட்டது. அப்போது அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் ரீச்சிங் த அன்ரீச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாருக்கெல்லாம் கல்வி சென்றடையாமல் இருக்கோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கல்வி வந்து மேற்படிப்புகள், மேற்படிப்பு அப்படின்ற விஷயம் வந்து ஒரு எட்டாக்கனியாக இருந்துடக்கூடாதுன்றதுக்காக கல்வி வந்து எல்லோரையும் சென்றடையணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு துவங்கப்பட்டது தான் இந்த தொலைநிலை கல்வி இயக்ககம்ன்றது. ஏன்னா சிலர் வந்து என்ன, ஒரு டுவெல்த்து முடிப்பாங்க, அதுக்கப்புறம் குடும்ப சூழல் காரணமாகவோ அல்லது வேறு பணி காரணமாகவோ அவங்களால் தொடர்ந்து ஒரு கல்லூரியில் போய் தங்களுடைய கல்வியை மேற்படிப்பை தொடர முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். இது நிதர்சனமான ஒரு விஷயம். அப்போ அவங்களுக்காக தொடங்கப்பட்ட தான் இந்த தொலைநிலை கல்வி இயக்கங்கள். அப்போ இதன் மூலமாக அவங்க என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்துகிட்டே படிக்கலாம், அட்மிஷன் போட்டுட்டு ஒரு சனி ஞாயிறு கிளாஸஸ் வரும், அதை அட்டன் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸாம் எழுதிட்டு ஈஸியாக அவங்க ஒரு பிஏயோ அல்லது பிஎஸ்சியோ அதே மாதிரி ஒரு எம்ஏ எம்எஸ்சி எம்காம் பிகாம் அது மாதிரியான பட்டங்களை ஈஸியாக வேலைக்கு போயிட்டு அதே சமயத்தில் வீட்டில் இருந்துட்டு

0: ஒரு பட்டம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த தொலைநிலை கல்வி இயக்ககம். முன்னாடி வந்து இது அஞ்சல் வழி கல்வி அப்படின்னு சொன்னோம். அப்போ அஞ்சல் ரொம்ப எல்லாமே போஸ்டில் தான் நடக்கும். அப்போ தான் வானொலியினுடைய பங்கு ரொம்ப பிரதிமிதமாக இருந்தது. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் அஞ்சல் வழி கல்வி ஒளிபரப்பு அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கும். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு வானொலி உறுதுணையாக இருக்குது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த கல்வி ரீச் ஆக முடியாத இடத்துல இருக்கோ அவங்க வந்து தங்களுடைய பட்டப்படிப்பை முடிச்சுக்கிறதுக்காக ஒரு பயனுள்ள வகையில் இருக்கிறது தான் இந்த தொலைநிலை கல்வி இயக்ககம்.
1: ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. அதில் குறிப்பாக விஷயம் சொன்னது என்னென்னா, இப்போ வேலைக்கு போகணுன்னு நினச்சிருப்பாங்க குடும்ப சூழல் காரணமாக, இல்லை திருமணம் ஆகி குழந்தைகள் அப்படின்னு குடும்ப சூழலை சுமக்க வேண்டிய கடமைக்கு உள்ளாயிருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வழியாகவும் வரமாகவும் கருதப்படுது. அது மாதிரி ரீச்சிங் தி அன்ரீச்சுடுன்றது ஒரு அருமையான விஷயமா இருக்குது. யாருக்கெல்லாம் கல்வி படிக்கணும்னு விரும்புகிறீங்களா, வாங்க படிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பகிர்ந்துருக்கீங்க. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் நேயிறாங்க, அவங்க என்ன கேள்வியை முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், ஒரு ஓசையோடு வந்திருக்கீங்க. வணக்கம், பேசலாம். சவுந்தரராஜன் ஐயா, பின்னாடி நல்ல சத்தம், பயங்கரமாக இருக்கே, என்ன சத்தம் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். வானொலி சத்தமாக இருந்தால் கொஞ்சம் வானொலி ஓசையை குறைச்சி வச்சுக்கோங்க. நன்றிங்க சவுந்தரராஜன் ஐயா, கேளுங்க உங்க கேள்வியை கேளுங்க.
2: எனக்கு வயசு 70 வயசு சார்.
1: ஆ சொல்லுங்க ஐயா. ம்,
2: ஆனால் ஏற்கனவே எம்ஏ ஒரு வருஷம் படிச்சுட்டு அஞ்சல் கல்வியில் நிப்பாட்டிட்டேன் சார்.
1: ம்,
2: இப்போ திரும்பி படிக்கலாம்னு ஒரு ஆசை சார். எப்படியாச்சும் பிஜி முடிக்கணும்.
0: கட்டாயமாக நீங்கள் படிக்கலாம்.
2: பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன். இப்போ திரும்பி ஃபஸ்ட் இருந்து படிக்கணுமா, செகண்ட் இயர் சார் இல்லாமல் முதல் இருந்தால் படிக்கணுமா?
0: இப்போது வந்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. பட் ஏன்னா நீங்கள் அந்த அப்போ படித்த அந்த சிலபஸ் இருக்காது, அந்த எக்ஸாம் பேட்டர்ன் இருக்காது, இப்போ எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். உதாரணத்துக்கு முந்தி வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எக்ஸாம் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் அப்போ இருந்தது. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து என்னென்னா ஆன் பார் வித் ரெகுலர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பையன் வந்து ஒரு காலேஜுக்கு போய் என்ன சிலபஸில் படிக்கிறானோ, என்ன சிஸ்டத்தில் படிக்கிறானோ, அதே ஒரு சிஸ்டத்தில் தான் இங்கே தொலைநிலை கல்வி இயக்ககத்துலேயும் வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸாமு. அதே மாதிரி கிரெடிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்டர்னல் எக்ஸ்டர்னல், அதாவது அக மதிப்பீடு புற மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிஸ்டம் எல்லாமே ரெகுலர் காலேஜுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு மாணவன் வந்து நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூ இருக்கணும் இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் ரெகுலரில் படித்தவங்க, இவங்கெல்லாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தவங்க அப்படின்ற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஜிசி என்ன மாதிரியான ஒரு வரைமுறையை வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ப்ரோக்ராம் கொடுத்தாலும் ரெகுலரில் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஒரு காலேஜில் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்களோ, என்ன அந்த பாடத்திட்டத்தை பின்பற்றுறாங்களோ, அதே தான் நீங்கள் இங்கேயும் பயன்படுத்தணும் அப்படின்றது இப்போ ரூல். அதனால் நீங்கள் தாராளமாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு அட்மிஷன் போட்டுக்கலாம். இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. கடந்த வாரத்துலேருந்து அட்மிஷன் ஆரம்பிச்சிட்டோம் எங்களுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கு. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த தொலைதூர கல்வி படிப்புகளுக்கான அட்மிஷன் வந்து ஆரம்பிச்சாச்சு, போயிட்டுருக்கு. நீங்கள் தாராளம் அட்மிஷன் போட்டு படிக்கலாம். ஏன்னா வயது ஒரு கிரிட்டீரியாவே கிடையாது தொலைநிலை கல்வி. ஸோ 75, 80, ஈவன் போன பேச்சுலர்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர்லாம் 87 ஐ திங்க் வந்தார், வந்து அட்மிஷன் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டாரு. இன்னொரு வருஷத்தில் அவர் செகண்ட் இயர் முடிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி வயது ஒரு பேரியரே ஒரு தடையே கிடையாது. தாராளமாக நீங்கள் வரலாம், அட்மிஷன் போட்டு ஈஸியாக அந்த எம்ஏயோ அல்லது பிஏவோ தாராளமாக முடிக்கலாங்க ஐயா.
2: சரிங்க சார், ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க. இப்போ ஆனால் இப்போ முதல் ஆண்டு முன்னாடி படிச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஏற்புடையதல்ல, திருப்பி முதல் தான் பண்ணணும் கண்டிப்பான முறையில்.
0: ஐயா
1: எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது.
0: நிச்சயமாக
1: நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள் சவுந்தரராஜன் ஐயா, அதற்கான வாய்ப்பு கிடைக்கட்டும். மகிழ்வாக படிங்க, படிக்கிறதுக்கு தானே இருக்கும், படிக்கிறதுக்கு வயது ஒரு தடை இல்லைன்னு இயக்குனர் ஐயா சொல்லிட்டாங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து கோடை பண்பலை 100.5.
3: இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: walk on the beach. The best thing about beach is, I love the sunrises.
1: நம்ம கிளைண்ட் ஒருத்தர் கன்னியாகுமரி இருக்கிறாரு. He have a resort there. Sunrise, sunset, both at same place. நடுவுல திருவள்ளுவர் வேற இருப்பாப்ல.
0: போய் போட்டோ எடுத்து அனுப்பு. I'll put it on Instagram.
1: Very nice.

0: ரொம்ப ஸ்வீட் இருக்குடா.
1: கேரளால மை கிளைண்ட் இஸ் ஹேவிங் ஒன் பிக் தென்னந்தோப்பு. அங்கேயே ஹி இஸ் ஹேவிங் ஃபார்ம் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஆல். அங்கே எல்லாம் இன்னும் ஸ்வீட்டா இருக்கும்.
0: இங்க என்னப்பா சொல்டா?
1: யூ வாட் வாழ்க்கை?
0: வாட் இஸ் வாழ்க்கை?

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 7:15:46. அடுத்தது என்ன நிகழ்ச்சி? திங்கள் முதல் வெள்ளி வரை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம், உயர்நிலை கல்வி வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இந்த கல்வி படித்தால் என்ன மாதிரியான வேலை கிடைக்கும், என்ன பண்ணலாம், இப்படி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இன்று தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள் இது குறித்து நமக்காக விளக்கம் கொடுக்கறதற்கு நம்மோட நேரலையில் பங்கேற்றுட்ருக்காங்க மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குனர் முனைவர் பா. முத்துப்பாண்டி ஐயா அவர்கள். தொலைதூர கல்வினா என்ன, அது எப்படி வந்தது, அதற்கு உண்டான பின்புலம் சொல்லியிருந்தாங்க. அதை மாதிரி நேயர்களும் அவங்களுடைய கேள்விகளை அவங்களுடைய சந்தேகங்களை முன்வைக்கிறாங்க, அதற்கான விளக்கமும் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தொலைதூர கல்வி இணையவழி கல்வி தொடர்பாக கேள்வி இருக்குது, சந்தேகம் இருக்கா, தாராளமாக அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன். 24 24 24 என்ற ஒரு எண்ணும், 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 தொடர்பு கொள்ளலாம். ஐயா, இப்போ நம்ம பேச ஆரம்பித்தப்போ நீங்கள் சொன்னீங்க, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் சவுந்தரராஜன் ஐயா கேட்டாங்க படிக்கணும், ஆர்வமாக இருக்குது, சேர்க்கை நடைபெற்றுட்டுருக்குன்னு அட்மிஷன் போட்டுக்கோங்கன்னு சொன்னீங்க. இப்போ அட்மிஷன் போடலாமா, அட்மிஷன் போடணுன்னா என்ன பண்ணணும், இணையவழி என்ன மார்க்கம் இருக்குது, இல்லை நேராக வந்து தான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா, இப்படி இது தொடர்பாக நிறையா கேள்விகள் இருக்குது. அதுக்கு முன்னால் ஒரு நேயர் வராங்க, அவங்கள சந்திச்சு இந்த கேள்வியை முன் வச்சுறாங்க.
1: சரிங்க,
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: கரூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறீங்க ஐயா? பிரதீபா.
0: பிரதீபாமா, என்ன கேள்வி முன் வைக்கிறீங்க?
2: சிறப்பு இருந்தேன் ஐயாவுக்கு வணக்கம், உங்களுக்கு வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, வணக்கம், சொல்லுங்க.
2: நான் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கேங்க ஐயா. ஹலோ,
0: கேக்குது கேக்குது, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
2: இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் போட்டிருக்கேன், அக்ரி போட்டிருக்கேன், இன்ஜினியரிங் போட்டிருக்கேங்க ஐயா.

0: எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு புதன்கிழமை கவுன்சிலிங் வருது, சேரலாமா இல்ல வெயிட் பண்ணலாமான்னு தாங்க கன்ஃபியூஷனா இருக்கு.
1: நிச்சயமாக பதில் சொல்கிறேன், நீங்கள் சேரலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தொலைநிலை கல்வியில் இன்னொரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெகுலராக ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட சைமல்டேனியஸாக அதே டைமில் இன்னொரு ப்ரோக்ராமும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணலாம். அதற்கான ப்ரொவிஷன்ஸ் இப்போ இருக்குது 2022 ஏப்ரலுக்கு அப்புறம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் தொலைநிலை கல்வியில் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிட்ருப்பாங்க, ஆனால் இங்கே வந்து ஒரு பிஏ தமிழ், ஒரு பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன் தமிழ் மீடியம், பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் மீடியம், அதெல்லாம் படிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தமிழ் மீடியத்தில் அவங்க படிக்கிறதுனால இந்த பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸோ அல்லது பிஏ எக்கனாமிக்ஸோ தமிழ் மீடியத்தை படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் குரூப் 4, குரூப் 2 அந்த எக்ஸாம்லாம் எழுதி கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே தமிழ் மீடியத்தில் படிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. ஓகே, அப்போ அந்த ரிசர்வேஷனில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நம்ம ரெகுலரில் படித்தாலும் சரி, பேரலலாக, அதுக்காக தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், சைமல்டேனியஸ்லி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். சைமல்டேனியஸ்லி அப்படின்னா, நீங்கள் ஒரு ரெகுலரில் ஒரு ப்ரோக்ராம் படிச்சுட்ருக்கிற சமயத்திலேயே கூட இங்கே டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இன்னொரு ப்ரோக்ராம் நீங்கள் தாராளமாக அட்மிஷன் போட்டுக்கலாம், அதான் அதனுடைய அர்த்தம். அதனால் நீங்கள் கவுன்சிலிங் போங்க, நீங்கள் ரெகுலரில் ஒரு கோர்சஸ் பண்ணாலும் கூட பேரலலாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இன்னொரு கோர்ஸ் தாராளமாக பண்ணலாம்.
0: சரிங்க ஐயா,
1: நன்றி.
2: நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்தது என்ன நிகழ்ச்சி? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சி வந்து தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள் குறித்த நேரலையாக வளம் வந்துட்டுருக்கு. நேரலை நிகழ்ச்சியில் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குனர் முனைவர் பா முத்துப்பாண்டி ஐயா அவர்கள் இணைந்து நம்மோட நிகழ்ச்சியில் பயணித்துட்ருக்காங்க. ஐயா, இவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி முன் வச்சேன், இப்போ எனக்கு ஆசையாக இருக்குது ஒரு நேராக கேட்கணும், ஒரு பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணணும் இல்லை ஒரு பிஏ தமிழ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், சேர்க்கை நடைபெறுதுன்னு சொன்னீங்க, என்ன மாதிரி நான் என்னைய படிக்கிறதுக்கு இணைச்சிக்கலாம்?
1: நிச்சயமாக, அதாவது எங்களுடைய தொலைதூர மற்றும் இணையவழி கற்றல் மையத்தில் வருஷத்துக்கு வந்து 2 அட்மிஷன் நடக்கும். ஒன்று வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கேலண்டர் இயர் அட்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஜனவரியில் ஆரம்பித்து மார்ச் மாதம் முடியும். இன்னொரு அட்மிஷன் என்ன பண்ணோம், வருஷத்துக்கு 2 அட்மிஷன் சொன்னோம் இல்லையா, ஒன்று வந்து கேலண்டர் இயர் அட்மிஷன், இன்னொன்று வந்து அகடமிக் இயர் அட்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஏஒய் பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அது வழக்கமாக எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, அந்த ஜூனில் ஆரம்பித்து ஜூலை ஆகஸ்ட்டு அந்த செப்டம்பர் வரைக்கும் அந்த அட்மிஷன் போகும். ஸோ அந்த அகடமிக் இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்மிஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கு. அப்போது இன்றைக்கி உள்ள அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் நம்ம எங்கேயும் அலைய வேண்டாம், இன்றைக்கி எல்லோரும் மொபைல் வச்சுருக்கோம், இன்டர்நெட்டு இல்லாத வீடு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், எங்களுடைய ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ் இருக்குது, அங்கே மாணவர்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அட்மிஷன் போட்டு கொடுத்துருவோம். அது ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய பல்கலைநகர் மெயின் கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம், நாகமலை புதுக்கோட்டை மதுரையில் இருக்கு இல்லையா, அங்கே வந்தாலும் அவங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். அல்லது பாண்டியன் ஹோட்டல் பக்கத்தில், தமுக்கம் மைதானம் அந்த அவுட் போஸ்ட்டு பக்கத்தில் பாண்டியன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் எங்களுடைய ஸ்பாட் அட்மிஷன் சென்டர் இருக்குது, அங்கே வந்தாலும் தாராளமாக அட்மிஷன் போட்டுக்கலாம். அல்லது மாணவர்கள் இப்போ தேனி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் எங்களுடைய அந்த சேர்க்கை மையம் இருக்குது, அங்கேயும் அட்மிஷன் போட்டுக்கலாம். அல்லது தேனி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய அட்மிஷன் சென்டர் இருக்குது, அங்கேயும் தாராளமாக அவங்க வந்தாங்கன்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்லைப்பா, என்னால் எங்கேயும் போக முடியாது, தாராளமாக வீட்லேயே உட்காந்துட்டு மொபைல் ஃபோன்லேயே எங்களுடைய இணையதள முகவரி இருக்குது, mkudde.org, அதாவது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், mkudde.org. ஸோ இந்த இணையதளத்துக்கு போனாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் வந்து ஆன்லைன் அட்மிஷன் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். ஸோ அந்த ஆன்லைன் அட்மிஷனை கிளிக் பண்ணிவிட்டு தாராளமாக அவங்களுடைய மெயில் ஐடி, அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு என்ன கோர்ஸ் சேர விரும்புகிறாங்களோ அந்த கோர்ஸ் அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய 10th மார்க் ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய 12th மார்க் ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவோம். அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய சிக்னேச்சர், சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த அட்மிஷன் போர்ட்டல்ன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே அவங்க அப்லோட் பண்ணிவிட்டு தாராளமாக அதற்குரிய அந்த பதிவு கட்டணத்தையும் ஆன்லைன்லேயே அவங்க பே பண்ணிக்கலாம். ஈவன் இப்போலாம் ஜிபேயாக இருக்கலாம், அல்லது ஃபோன்பேயாக இருக்கலாம், அல்லது நெட் பேங்கிங்காக இருக்கலாம், டெபிட் கார்டாக இருக்கலாம். ஸோ அது ஆன்லைன்லேயே அவங்க பே பண்ணுற மாதிரியான வசதிகள்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ பே பண்ணிட்டாங்கன்னா ரெஜிஸ்டர்

0: ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோர்சஸ் அப்படியே ஆரம்பிச்சிடும். அந்த ஃபர்தராக அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுவோம். அவங்க அதில் வாட்ஸ்அப் குரூப்பில் மெம்பராக இருப்பாங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி போயிட்டுருக்கும் சார். அதனால் அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ தாராளமாக மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு தங்களை தாங்களே என்ரோல் பண்ணிக்கலாம். அல்லது இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, இப்போ யாரும் அப்படி ஃபீல் பண்ணுறது இல்லை, எல்லோரும் நிறையா விஷயங்கள் நம்ம டெவலப்மெண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் பார்க்குறோம். அப்படி ஒரு சிலர் ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்களுடைய ஸ்பாட் அட்மிஷன் சென்டருக்கு வரலாம். வித்இன் 10 to 15 minutes உங்களோட அட்மிஷனை முடிச்சுட்டு போயிடலாம்.
1: சரிங்க சார். இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க, அதாவது உட்காந்த இடத்துலேருந்து எளிமையாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இணையதள முகவரியும் சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு நபர் ஸ்பாட் அட்மிஷன் இல்லாமல் ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு கடைசி தேதி இத்தனை தேதிக்குள்ளே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? லாஸ்ட் டேட் என்னைக்கு?
0: ஆக்சுவலி இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கடைசி வரைக்கும் கட்டாயமாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு வேலை யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் சார். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த யூஜிசி. ஏன்னா எல்லாமே நம்ம யூஜிசியோட டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம யூஜிசியோட அப்ரூவ்டு கோர்சஸ் தான் கொடுக்குறோம், அப்ரூவ்டு ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ ஆஸ் பர் த யூஜிசி டைரெக்ஷன் மேபி ஆகஸ்ட் லாஸ்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அல்லது ஆகாமல் இருக்கலாம். பட் ஆகஸ்ட் கடைசி வரைக்கும் கட்டாயம் அட்மிஷன் இருக்கும் சார்.
1: ரைட். இன்று இப்போ இருந்து அட்மிஷன் போக ஆரம்பிச்சிருச்சு. இதில் இருந்தாலும் கணக்கு வச்சாலும் ஆகஸ்ட் வர நிச்சயமாக
0: கட்டாயம் இருக்கும். கட்டாயம் இருக்கும்.
1: அதுக்கு நான் ஆகஸ்ட் வர காத்துக்கிட்டு இருக்கேன்.
0: ஆமாம்.
1: படிக்கணும்னு என்ன இருந்துச்சுன்னா தாராளமாக பதிவு செய்யுங்க. அதில் இன்னொரு விஷயம் இயக்குநரையா சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் சைமல்டேனியஸாக இப்போ ஒரு கல்லூரியில் ஏற்கனவே ரெகுலராக ஒரு கோர்ஸ் போகிறீங்க, இப்போ கூடுதலாக இப்போ ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகும், ஒரு சிவில் சர்வீஸுக்கே பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்க தோணலாம், அப்போ ஒரு குடிமை பணிகள் தேர்வுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் தொலைதூர கல்வியை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். அதுதான்
0: இதில் ஒரு விஷயம். நல்ல விஷயம் என்னென்னாங்கய்யா, எங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அதில் கொஞ்சம் அந்த Group 4, Group 3 அந்த TNPSC எக்ஸாம் சிலபஸ் ஓரியன்டாக தான் இந்த சிலபஸும் இருக்கும். அப்படின்றப்ப எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலும் அந்த செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியலும் அவங்களுடைய அந்த TNPSC குரூப் எக்ஸாமுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்.
1: அப்படியே ஒரு டிகிரி வாங்கின மாதிரி இருக்கும், படித்து முடித்தோம்னா போட்டித் தேர்வுக்கு தயாரான மாதிரி இருக்குன்றீங்க.
0: நிச்சயமாக.
1: சரி. கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு? இன்றைய அடுத்தது என்ன? தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள் குறித்த நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நேரலையில் நம்மோடு பயணிச்சிட்ருக்காங்க மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குனர் முனைவர் பா முத்துப்பாண்டி ஐயா அவர்கள். தொலைதூர கல்வி இணையவழி கல்வி தொடர்பாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகம் கேள்விகளை முன்வைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன். 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து பேசலாம். இது கோடை பண்பலை 100.5.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, RKG நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் 7:29 13 நொடிகள். கோடை பண்பலை 100.5 இல் அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள் குறித்த நேரலை நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. நேரலையில் பங்கேற்றிருக்காங்க நம்மோட மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குனர் முனைவர் பா முத்துப்பாண்டி அவர்கள். நம்மோட நிறைய நிகழ்ச்சிகளில் எப்படி தொலைதூர கல்வி படிக்கலாம், இணையவழி கல்வினா என்ன, இப்படி இதர் தொடர்பான விளக்கங்கள் சந்தேகங்களுக்கு உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன். 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு 0 45 42 தொடர்பு கொள்ளலாம். ஐயா, இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைகிறாங்க, என்ன கேள்வி முன்வைக்கிறாங்கன்னு கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஐயா வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் வந்து மணிகண்டன்.
0: விருதுநகர்லேருந்து மணிகண்டன் ஐயா.
1: ஆமாம்,
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது சார், வந்து பிகாம் முடிச்சுட்டேன்.
2: ஆ சரிங்க ஐயா.
1: இதில் வந்து எம்பிஏ போடணும், கட்டணங்கள்லாம் எவ்வளோ வரும் சார்?
2: சொல்கிறேங்க ஐயா. ஆக்சுவலி
1: சார்,
2: எம்பிஏ படிக்கிறதுக்கு
0: இன்னொரு கேள்வி இருக்கா?
2: இன்னொரு கேள்வி இருக்கா, கேளுங்களேன்.
0: ஐயா, நீங்க ஒருவேளை ஒலிபெருக்கி லவுட் ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஸ்பீக்கருக்கு மாத்தி பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா நீங்க பேசுறது எதிரொலிக்குது. இப்போ முதல் கேள்வி நல்லா புரிஞ்சது, எம்பிஏ படிக்கணும், அதுக்கு என்ன கட்டணம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரெண்டாவது கேள்வி,
1: இந்த புதுசா என்ன பாடப்பிரிவு சேர்த்துருக்கீங்க சார்?
2: ஐயா எம்பிஏ இல்லைங்களையா?
1: இல்லை சார், காலேஜ்லேயே இந்த வருஷத்தில் புதுசாக.
2: சரி, ரைட். ஐயா வணக்கங்க ஐயா. ஆக்சுவலி எம்பிஏ படிக்கிறதுக்கு வந்து எனி யூஜி டிகிரி எலிஜிபிள் தான். ஸோ எந்த ஒரு யூஜி டிகிரி படிச்சிருந்தாலும் எம்பிஏ தாராளமாக படிக்கலாம். இந்த எம்பிஏ கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைதூர கல்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆரம்பத்தில் அந்த பதிவு கட்டணம் அப்படின்றது ஒரு 1,250 ரூபாய் இருக்கும். அந்த அட்மிஷன் சமயத்தில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கட்டணம் வந்து ஒரு 18,000-19,000 வரைக்கும் இருக்கும் வருஷத்துக்கு. நான் சொல்கிறது இதில் என்னென்னா, உங்களுக்கு இந்த செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிடுவோம், ஸ்டடி மெட்டீரியல், அந்த பிரிண்டட் புக்ஸும் இதில் இன்க்ளூடட். அதுக்கு தனியாக ஃபீஸ் எல்லாம் கிடையாது. இந்த 19,000 அல்லது 18,000 அதுக்குள்ளார வரும். அந்த இது புக்குக்கும் சேர்த்து தான். அதனால் தாராளமாக எம்பிஏ படிக்கலாம். அந்த எம்பிஏல ஒரு 5 எலக்டிவ் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லுவோம், மனிதவள மேம்பாடு, அதே மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி ஆப்ரேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது மாதிரி ஒரு 5 எலக்டிவ் கொடுக்குறோம். ஸோ அதில் ஏதாவது ஒரு எலக்டிவை அவங்க 2ஆம் ஆண்டில் எடுத்துக்கணும். முதல் வருஷத்தில் எல்லாருக்குமே பொதுவான ஒரு பாடங்கள் தான் இருக்கும். ஸோ எம்பிஏ ஒரு அருமையான ஆப்ஷன், நீங்கள் தாராளமாக படிக்க சொல்லலாம் தொலைதூர கல்வியில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தொலைதூர கல்வியில் படித்தாலும் சரி, அவங்க ரெகுலரில் படித்தாலும் சரி, அல்லது ஆன்லைனில் படித்தாலும் சரி, அந்த மூணு சொல்லுவோம். அதை ரெகுலராக போய் படிக்கிறத வந்து கன்வென்ஷனல் மோடு அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அப்படின்றத வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புதுசாக ஒரு டெர்மினாலஜி, ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம், ஓடிஎல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம். ஸோ இந்த மூணில் எந்த இதில் படித்தாலுமே ஈக்குவல் தான், அதோடைய வேலிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது

0: படித்தா ஒரு குறைவான ஒரு மதிப்பீடாயிருமோ, அந்த பயமே நமக்கு வேணாம். நீங்கள் எந்த மோடில் படித்தாலும், காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெகுலரில் படித்தாலும் அதே பாடத்திட்டம் தான், அதே பாடத்திட்டத்தை தான் டிஸ்டன்ஸ்லேயும் படிக்கிறோம், அதே பாடத்திட்டத்தை தான் ஆன்லைன்லேயும் படிக்கிறோம். அப்படிங்கிறப்ப பாடத்திட்டம் ஒன்று, எல்லாமே ஒன்று. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ரெகுலரில் வந்து அந்த பையனோ அல்லோ டெய்லி போய் படிப்பாங்க, அந்த காலேஜுக்கு போய் படிப்பாங்க, இங்கே வந்து சுயமாக படிப்பாங்க, சனி ஞாயிறில் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. அந்த செல்ஃப் லேர்னிங் அப்படின்றது இங்கே டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் காலேஜில் அது இருக்காது. இன்னொன்று, காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்னா வயது வரம்பு இருக்குது, வேலை செய்யாம ஒரு வேலைக்கு போய்கிட்டே படிக்க முடியாது, அந்த ஒரு சூழல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அப்படிங்கிறப்ப டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ ஆன் பார் வித் ரெகுலர், அந்த கன்வென்ஷனல் மோடுக்கு ஈக்குவலாக தான் எல்லா விஷயங்களும் இங்கே டிஸ்டன்ஸில் நடக்குது. அது லேபாக இருக்கட்டும், ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், அல்லது அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும், செமினார், வாட் எவர் மேபி, எல்லாமே ஆன் பார் வித் ரெகுலர். அப்படிங்கிறப்ப ஈக்குவலன்ஸை பற்றி நம்ம ஒரி பண்ணவே வேண்டாம். ஸோ நான் டிஸ்டன்ஸில் ஒரு எம்பிஏ படிச்சிட்டேன், அதனால் எனக்கு அதுக்கு ரெகுலருக்கு ஈக்குவலாக இல்லையா அப்படின்ற கேள்விக்கே இடம் இல்லாத அளவுக்கு யூஜிசி வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் வாங்குகிற டிகிரி ரெகுலராக இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, ஆன்லைனாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம், எல்லாமே ஈக்குவல் தான் இங்கேயா.
1: சரிங்க சார், ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிங்கய்யா.
2: அவங்க ரெண்டாவது ஒரு கேள்வி முன் வச்சாங்க ஐயா, இது மாதிரி புதுசாக என்னென்ன பாடப்பிரிவுகள் நம்ம கல்லூரியில், தொலை தூர மற்றும் இணையவெளி கல்வி வாய்ப்புகளில் என்ன சேர்த்துருக்கீங்க இந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்க.
0: ஆமாம், இந்த ஆண்டு வந்து முக்கியமாக நம்ம சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறையா கொடுக்குறோம், அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம். இப்போ உதாரணத்துக்கு வழக்கமாக நாங்கள் கொடுக்குறது வந்து தமிழ் ஹிஸ்ட்ரி, அதாவது பிஏ தமிழ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியாலஜி, ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், இது மாதிரியான ப்ரோக்ராம்லாம் கொடுப்போம். இப்போ புதுசாக சயின்ஸ் கோர்ஸஸும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு பிஎட் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். பிஎட் ப்ரோக்ராம்னா ஒரு 2 இயர்ஸ் ப்ரோக்ராம், ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க, ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆல்ரெடி ஒரு டீச்சர் ட்ரைனிங்கோ அல்லது ஃபிசிக்கல் எஜுகேஷனோ அல்லது இந்த டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷனோ அப்படி சொல்லுவோம், அது முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. இப்போ அவங்களுக்கான பிஎட் படிப்பும் இப்போ கொடுக்குறோம், 2 வருஷம் பிஎட் படிப்பும் கொடுக்குறோம். ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்து டீச்சராக வேலை பார்த்துட்டுருவங்க இங்கே வந்து தொலைதூரத்தில் அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஒரு பிஎட் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ரோக்ராமும் இருக்குது. அதே மாதிரி பிஎல்ஐசி, எம்எல்ஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைப்ரரி நூலகம் தொடர்பான படிப்புகள், அது ரெண்டுமே 1 இயர் தான். அது பிஎல்ஐசியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஐசியாக இருந்தாலும் 1 இயர் கோர்ஸ் தான், அதுவும் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிஎல்ஐசிலாம் படிச்சுட்டா நூலகங்களில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, தாராளமாக அதை படிக்கலாம். அது 1 இயர் கோர்ஸ் தான், ஏன்னா அதுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு யூஜி படிச்சிருக்கணும். அதுக்கு இந்த பிஎல்ஐசிக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். அந்த டிகிரி படித்தவங்க அடுத்த 1 இயரில் பிஎல்ஐசி முடிச்சுட்டு போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகலாம். அதே சமயத்தில் நூலகங்களில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் இதில் சேர்றாங்க பிஎல்ஐசி எம்எல்ஐசியில். ஸோ இந்த ப்ரோக்ராம்லையும் தாராளமாக சேர்ந்து படிக்கலாம்.
2: படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, என்ன நம்ம மனதார படிக்கணுன்றதான் அதிலிருந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய அடுத்தது என்ன, தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள் நிகழ்ச்சியாக நேரலையாக வளம் வந்துட்டுருக்கு. நேரலையில் நம்மோடு நிகழ்ச்சியில் பயணிக்கிறாங்க மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குனர் முனைவர் பா முத்துப்பாண்டியா அவர்கள். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பயணிப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை.
3: உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

கோடைபன் வலை 100.5 நேரம் 7:41 53 நொடிகள். அடுத்தது என்ன நிகழ்ச்சி? 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், அடுத்து இந்த கல்வி படிக்கிறதுனால என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது, தொலைதூரத்துலேயும் படிக்கலாமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கா? தாராளமாக உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சி? தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள் நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நேரலையில் நம்மோடு மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குனர் முனைவர் பா. முத்துப்பாண்டி ஐயா நம்மோடு நிகழ்ச்சியில் பயணிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு கேள்வி இருக்குது, தொலைதூரம் மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் கேட்கணும், சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன். 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0454 2 தொடர்பு கொள்ளலாம். ஐயா இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இணையிறாங்க, என்ன

0: கேள்வி முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம். ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மலர் பேசுறேன், மதுரையில இருந்து.
0: சொல்லுங்கம்மா.
1: ஹலோ, வணக்கம் சார். ஒரு டவுட் சார். எனக்கு இதே மாதிரி இப்ப வந்து எம்காம் படிச்சுட்டு இருக்கிறப்பவே பேரலா வந்துட்டு ஏதாவது கோர்ஸ் படிக்கணும் சார். ஆக்சுவலா வந்து இப்ப இந்த அக்கௌண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து டேலி படிச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதே மாதிரி வேற என்ன கோர்ஸ் படிச்சா பெனிஃபிட்டா இருக்கும்னு ஏதாவது எனக்கு டீடைல் சொல்லணும். ஏன்னா எனக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா எந்த கோர்சஸும் இது தெரியாது டேலியே தவிர.
2: ஓகே,
1: அதுக்காக சார் கிட்ட கேட்கணும் சார்.
2: ஓகே, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிறதுனால ஒன்று வந்து அவங்க இங்கே எம்பிஏல ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க பிகாம் முடிச்சுட்டாங்க அப்படின்றதுனால எம்பிஏல படிக்கிறதுக்கு வந்து எனி டிகிரி எலிஜிபிள் தான் டிஸ்டன்ஸில். ஈவன் நீங்கள் சொன்னீங்க அவங்க பிகாம் எம்காம் வந்து ஒரு ரெகுலராக ஒரு கல்லூரியில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு சூழலில் பேரலாக சைமல்டேனியஸாக ஒரு எம்பிஏ அட்மிஷன் தாராளமாக போடலாம். அதில் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனல் வந்து மேபி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு ஏன்னா ஃபோர் இயர்ஸில் அவங்க எம்காம் முடிக்கிறதுக்குள்ளார இங்கே எம்பிஏவும் முடிஞ்சிடும். ஸோ அதான் சைமல்டேனியஸ்லி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ தாராளமாக அவங்க ஒரு எம்பிஏ படிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்
1: மேடம்.
2: ஓகே மேம், நன்றி மேம்.
1: இருக்கா சார்?
2: இல்லை இல்லை, ஒன் இயர் கோர்சஸ் இருக்குது. அது சர்டிஃபிகேட் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போலாம் பிஜி டிப்ளமோ, முந்தி பிஜி டிப்ளமோ வந்து ஒன் இயர் கொடுத்துட்ருந்தோம். பட் இப்போ யூஜிசி வந்து அது டூ இயர்ஸாக கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. மேபி அடுத்த பேட்சில் அது பிஜி டிப்ளமோ கொடுப்போம். ஆனால் அதுவுமே டூ இயர்ஸ் தான். ஸோ ஒன் இயர்னால் சர்டிஃபிகேட் டிப்ளமோ கோர்ஸ் தான். இந்த யூஜி பிஜி கோர்சஸ் தவிர சர்டிஃபிகேட் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். எங்களுடைய இணையதள முகவரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கோர்சஸ் ஆஃபர்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், mkudde.org, அதாவது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். அதை தான் சுருக்கமாக mkudde.org அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் ஆஃபர்டில் சர்டிஃபிகேட் கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், யூஜி, பிஜி எல்லாமே இருக்கும். நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு எங்களுடைய இணையதள முகவரிக்கு போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கோர்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போடலாம். ஸோ இப்போ நடந்துகிட்ருக்கிற அட்மிஷனில் சர்டிஃபிகேட் கோர்ஸும் போடலாம், டிப்ளமோ கோர்சஸும் போடலாம், யூஜியும் போடலாம், பிஜியும் போடலாம். அதனால் நீங்கள் போங்க, போய் பாருங்கள். அதில் சிலபஸ் இருக்குது, எந்தெந்த செமஸ்டரில் என்னென்ன பேப்பர் இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸும் இருக்குது. நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இணையதளத்தை விசிட் பண்ணி கொஞ்சம் பார்த்து என்னென்ன பேப்பர் இருக்குன்றத பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
1: சரி, ஓகே சார், ஓகே.
2: நன்றி, நன்றி மேம்.
1: ஓகே, தேங்க்யூ.
2: தேங்க்யூ மேம்.
0: இன்னொரு நேயர் இணைப்பில் இணையிறாங்களா ஐயா, அவங்களையும் சந்திச்சிடலாம். வணக்கம்மா.
3: ஐயா வணக்கம் ஐயா. திருப்பூர் மாவட்டம் தாராவரத்திலிருந்து திருவாமூர்த்தி பேசுகிறேன் ஐயா.
2: வணக்கம் ஐயா.
3: ஐயா, அவங்க மூணு பேர், இங்க பொதுவான கேள்வி
2: கேளுங்க ஐயா.
3: சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு ஒன்று, இரண்டாவது உணவு கலப்பட அலுவலர், ரெண்டு புள்ளி விவரத்துறை, இந்த மூணுக்கு அடிப்படை கல்வி தகுதி என்ன, எங்கெங்க இருக்குது, இது சொல்லிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேங்க ஐயா.
2: எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் அந்த ரெகுலர் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, கன்வென்ஷனல் மோடில் எனர்ஜி சயின்சஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே சுற்றுச்சூழல் சம்பந்தமான பாடப்பிரிவுகள் நிறைய இருக்குது, தாராளமாக எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது இப்போ எக்கனாமிக்ஸில் ஒரு பார்ட்டு, எக்கனாமிக்ஸில் ஒரு பார்ட்டாக இருக்கும். அதனால் எக்கனாமிக்ஸ் நீங்கள் தொலைதூர கல்வியிலேயே இணைந்து படிக்கலாம். இன்னொன்று, இந்த ஃபுட்டு சம்மந்தமான விஷயங்கள் வந்து தொலைதூர கல்வியில் இப்போதைக்கு தர்றதில்லை. ஏன்னா யூஜிசி வந்து அதை வந்து நீங்கள் தொலைதூர கல்வியில் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போதைக்கு அதை நாங்கள் ஆஃபர் பண்ணுறதில்ல. அது கன்வென்ஷனல் மோடில், ரெகுலர் மோடில் தான் அது போய் படிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. சரிங்களாயா? இதை தவிர்த்து இப்போ உதாரணத்துக்கு அவங்க எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் கட்டாயம் இருக்கும். ஏன்னா இந்த புள்ளியியல் வல்லுநராக போகணுன்னா இந்த எக்கனாமிக்ஸ்

0: ஸோ ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனாக என்ற உள்ள சூழலில் இருக்குது. அதனால் தாராளமாக பிஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுடைய ஒரு புள்ளியியல் நிபுணராக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரியான காம்படிட்டிவ் போட்டித் தேர்வுகள் எழுதுகிற சமயத்தில் தமிழ் மீடியத்தில் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, முன்னுரிமை இருக்குது. அப்போ அந்த ரிசர்வேஷனில் என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்கே எங்களுடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையத்தின் வாயிலாக ஒரு சில ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் மீடியத்துலேயும் கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி பிகாம். ஸோ இது எல்லாமே அதே மாதிரி எம்ஏலேயும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி சோசியாலஜியாக இருக்கட்டும், ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துலேயும் கொடுக்குறோம், தமிழ் மீடியத்துலேயும் கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கிறப்ப தமிழ் மீடியத்தில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு போட்டித் தேர்வுகளில் ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் எளிதாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
1: நன்றிங்க, ஒரு சிறப்பான விளக்கமும் இது தொடர்பாக கொடுத்தீங்க. இப்போ இன்னொரு நேயர் நம்ம இணைப்பில் இணைகிறாங்க, கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சி, யார் இணையிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கங்க, பள்ளி நைக்கிள்பட்டியிலேருந்து கமலாவேலி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: இப்போ என் பையன் வந்துங்க பிஜி படிட்டு இருக்கா, எம்எம்எஸ்ட்டு.
0: ஓகே.
2: இப்போ அதில் வந்து இதில் ஹச்ஆர், ஃபினான்ஸ் இந்த மாதிரி ரெண்டு மூணு இருக்குங்க இல்லைங்களா, மார்க்கெட்டிங் இந்த மாதிரி.
0: ஆமாம்.
2: இப்போ கூட ஏஐ மையம் போயிட்டு இருக்கனால அது வந்து இப்போ என்ன எடுத்தால் பெட்டராக இருக்குங்க, எனக்கு அந்த ஒரு டவுட் கிளியர் பண்ணுங்களேன்.
0: அதில் இப்போ ஹெச்ஆர் அப்படின்றது ரொம்ப காமனாக எடுக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே கூட அங்கேயும் அந்த ஹெச்ஆர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதவள மேம்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏஐயாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, மனிதவள மேம்பாடு அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களில் அந்த மனிதவள மேம்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் கூட சொல்லுவோம், ஒரு சொல்கிறது உண்டு, டெக்னாலஜி வில் ரீப்ளேஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெக்னாலஜி வளர வளருது, ஒரு காலத்தில் டீச்சரே இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் அது நடக்காது. ஆனால் டெக்னாலஜி தெரியாத ஒரு டீச்சரை டெக்னாலஜி தெரிஞ்ச டீச்சரை வேணால் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி என்ன தான் டெக்னாலஜி நம்ம வளர்ந்தாலுமே கூட அந்த மனித வளமும் சேர்ந்து வளர வேண்டும். அதனால தான் இன்றைக்கி கூட காலையில் எனக்கு ஞாபகம் இருக்குது, தினத்தந்தியில் நினைக்கிறேன் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது, மனித வளமும் ஒரு தேவையான ஒரு சக்தி தான், அதுலேயும் நம்ம குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அதனால் ஹெச்ஆர் கொஞ்சம் நல்ல ஆப்ஷனாக இருக்கணும், ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும் நான் ஃபீல் பண்ணுறேன்.
2: சரிங்க சார்.
0: நல்லதுங்க, நல்லதுங்கம்மா. நன்றிங்கம்மா.
1: நன்றிங்கம்மா. கோடை பண்பலை 100.5 நேரம், 7:50, 53 அடுத்தது என்ன நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய அடுத்தது என்ன, தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி வாய்ப்புகள் குறித்த நேரலையாக வளம் வந்துட்டுருக்கு. மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குனர் முனைவர் பா முத்துப்பாண்டி ஐயா அவர்கள் நம்மோடு நிகழ்ச்சியில் பயணிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: GRP Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கோடை பண்பலை 100.5 நேரம், 7:53 30 நொடிகள். இன்றைய அடுத்ததன நிகழ்ச்சி தொலைதூர மற்றும் இணைய வழி கல்வி வாய்ப்புகளா நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நேரலையில் நம்மோடு மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணைய வழி கல்வி மைய இயக்குனர் முனைவர் பா முத்துப்பாண்டியா அவர்கள். நம்முடைய கேள்விகள், தொலைதூர கல்வினா என்ன, இணையவழி கல்வி வாய்ப்புகள் என்ன இருக்குது, யார் படிக்கலாம், சைமல்டேனியஸாக படிக்கலாமா, இப்படி நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறாங்க, என்ன கேள்வி முன்வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க
1: ஐயா? நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து நிதின் பேசுகிறேங்க ஐயா.
0: நிதின் ஐயா, என்ன கேள்வி வச்சுருக்கீங்க
1: ஐயா? இது 12th முடிச்சிட்டேங்க ஐயா.
2: ஓகே.
1: இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போட்டிருக்கேங்க ஐயா.
2: நல்லது.
1: அது கூடவே என்ன கோர்ஸ் படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு கேட்கலான்னு வந்திருக்கேங்க ஐயா.
2: நல்லது. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு இணையான அறிவியல் சம்பந்தமான படிப்புகளும் நம்மக்கிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸ் படிக்கலாம், அல்லது கெமிஸ்ட்ரி, அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன்னா இப்போ இன்ஜினியரிங்கில் நீங்கள் எந்த பிரிவு எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேரலலாக படிக்கலாம். ஸோ அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அதே இது நீங்கள் ஒரு மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் போகிற மாதிரி இருந்ததுன்னா பிபிஏ இருக்குது, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு 3 இயர்ஸ். அங்கே இன்ஜினியரிங்கும் போயிட்டுருக்கும், இங்கே பிபிஏவும் போயிட்டுருக்கும். அது மாதிரி நீங்கள் கோர்சஸ் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இல்லை, நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன், போட்டித் தேர்வுகளில் எனக்கு அதில் அடிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இது மாதிரியான பொலிட்டிக்கல் சயின்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் அல்லது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது சோசியாலஜி அந்த மாதிரியான படிப்புகளையும் எடுத்து தாராளமாக படிக்கலாம்.
1: சரிங்க.
2: நல்லதுங்க. நன்றி.
1: நன்றிங்க
0: ஐயா. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இப்போ இவ்வளோ நேரம் தொலைதூர இணையவழி கல்வினா என்னன்னு சொன்னீங்க. அதாவது இப்போ படிக்கக்கூடிய சூழல் இல்லை, 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க, ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காங்க, இல்லை குடும்ப சூழல் காரணமாக படிக்க முடியாத சூழலில் இருக்கிறவங்களுக்கும் வீட்லேயே இருந்து நமக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதான் தொலைதூர கல்வின்னு சொல்லிட்டேங்க.
2: நிச்சயமாக.
0: இதில் ஒரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, சேர்க்கை இப்போ நடந்துட்டுருக்கு, அதாவது அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு நபர், இப்போ தான் நான் வானொலியை ஆன் பண்ணேங்க, ஐயோ இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கீங்களே, நான் வந்து திருப்பி ஏதாவது ஒரு படிப்பு படிக்கணும், ஏதாவது ஒரு இளங்கலை முதுகலை படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னை எப்படி இந்த படிக்கக்கூடிய முறையில் தொலைதூர கல்வியில் இணைச்சிக்கிறதுன்றதை நீங்கள் ஒரு முறை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இணையவழியில் எப்படி விண்ணப்பிக்கலாம், என்ன மாதிரியான ஒத்துழைப்பு பல்கலைக்கழகத்திலிருந்து தரங்கன்றதை சொல்லுங்கள்.
2: நிச்சயமாக. அதாவது ரொம்ப சிம்பிள் பண்ண, எங்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய ஸ்பாட் அட்மிஷன் சென்டர் இருக்குது, அங்கே வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்லைப்பா, அவ்வளோ தூரம்லாம் என்னால் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி, உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு, ஏன்னா இன்றைக்கி மொபைல் இல்லாதவங்க யாரும் இல்லை, இன்டர்நெட் இல்லாதவங்க யாரும் இல்லை. ஒரு காலத்தில் எங்களுடைய கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி இருக்கிற விட ரொம்ப ரேராக இருக்கும். அதுவும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த என்னுடைய ஊர் இருக்கு இல்லையா, பம்மனேந்தல் அப்படின்னு ஒரு கிராமம் கமுதி பக்கத்தில், ஒரே ஒரு டிவி தான் இருக்கும், அதுவும் பஞ்சாயத்து டிவி மட்டும்தான் இருக்கும். பட் இப்போ இல்லை, இப்போ வந்து ஒரு வீட்டில் 2 டிவி 3 டிவிலாம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி மொபைல் ஃபோன் நமக்கு எல்லார் கையிலையும் இருக்குது. வீட்டுக்கு ஒரு மொபைல் அப்படின்றது போக, ஒரு மொபைலில் 4 சிம் போட்டு 4 மொபைல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் மொபைல் ஃபோன் இல்லாதவங்க, இன்டர்நெட் இல்லாதவங்க இன்றைக்கி யாருமே இல்லைன்னு கூட சொல்ல முடியும். ஸோ உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க, கூகுளில் போனாலும் சரி, அல்லது ப்ரௌசரில் போய்ட்டு mkuddee.org அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், எங்களுடைய தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையத்தினுடைய அந்த அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதில் ஆன்லைன் அட்மிஷன் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். ஸோ அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அட்மிஷன் போர்ட்டல் வந்துடும். இல்லை சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாகவும் mkuniversity.admission.samath.edu.in அதுக்கும் போகலாம். அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால நாங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் mkuddee.org போட்டு போயிட்டு நீங்கள் அட்மிஷன், ஆன்லைன் அட்மிஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது அட்மிஷன் போர்ட்டலுக்கு போயிடும். அங்கே உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய கடவுச்சொல்லை பதிஞ்சிட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு என்ன கோர்ஸ் நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்க. இப்போ புதுசாக அதில் ABCID, DEBID அப்படிலாம் கேட்கும். அது ரொம்ப சிம்பிள். ஏபிசிஐடின்றது இப்போ நமக்கு ஆதார் நம்பர் மாதிரி. இப்போ

0: ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா எம்இஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வின்னு வந்துட்டோம்னா இப்போ ஏபிசிஐடி, ஏபிசின்றது வேறு ஒன்றும் இல்லை, அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏபிசிஐடி கிரியேட் பண்ணணும். எங்கள் இணையதளத்திலே பார்த்தீங்கன்னா அதுக்குரிய டெமோ வீடியோலாம் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துட்டு நீங்கள் அழகாக ஏபிசிஐடி கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணி டெப் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு இதில் உள்ளீடாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த நீங்கள் எந்த படிப்பு பயில விரும்புகிறீங்கன்னு கேட்கும். அதில் நான் பிஏ தமிழ் அல்லது பிஏ ஹிஸ்ட்ரி அல்லது எம்ஏ தமிழ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, அது லிஸ்ட்டு வரும். யூஜியா, பிஜியா, சர்டிஃபிகேட்டா, டிப்ளமோன்னு கேட்கும். அதில் நீங்கள் யூஜியை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்ததில் வந்து யூஜினா ஃபர்தராக அது பிஏ தமிழா, பிஏ எக்கனாமிக்ஸா, ஹிஸ்ட்ரியான்னு கேட்கும். பிஜியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எம்ஏ தமிழா, எம்ஏ இங்கிலீஷா, எம்ஏ எக்கனாமிக்ஸான்னு கேட்கும். அதை கொடுத்துட்டு உங்களுடைய அதுக்கப்புறம் அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லும். உதாரணத்துக்கு ஒரு 10th சர்டிஃபிகேட், ரொம்ப போய் நீங்கள் ஸ்கேன் ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய் ஸ்கேன்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு டேபிளில் உங்களுடைய 12th மார்க் ஷீட்டை வைங்க, உங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுங்க, அதில் அப்லோட் பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி 12th சர்டிஃபிகேட்டை வைங்க, ஒரு ஃபோட்டோ எடுங்க, அப்லோட் பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்படி அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். கடைசியில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இளநிலை ஒரு யூஜி அப்படின்னு சொன்னால் 650 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, பிஜி அப்படின்னா 750 ரூபா. ஸோ அதிலேயே நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம், கூகுள் பேலேயோ அல்லது ஃபோன்பேலேயோ பே பண்ணிவிட்டு அழகாக உங்களுடைய அட்மிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நீங்கள் ஒன்ஸ் அட்மிஷன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ஃபர்தராக உங்களை ஃபாலோ பண்ணிக்குவோம். அன்டில் யுவர் நீங்கள் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் எங்களுடைய சப்போர்ட் கட்டாயமாக இருக்கும்.
1: சரி, இணையதள முகவரி mkudde.org. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அடுத்த தின நிகழ்ச்சியில் எங்களோட பயணித்தமைக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. செய்திச் சுருக்கத்தினை தொடர்ந்து இளமை பேசுகிறதே கோடை பண்பலை 100.5 இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய திட்டம் போன்று தமிழக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக

குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் குரலை நெரிக்க முயலும் தவேக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின்

நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றஞ்சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம்பெண்ணை அழைத்துச் சென்று தவிக்க நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சி நிறைந்த வசந்த காலம், வாழ்க்கை ஒரு வண்ணத்து பூச்சியாய் சிறகடிக்கும் காலம், நம்மை நாமே நம் திறமைகளால் செதுக்கிக் கொள்ளும் காலம். அது எந்த காலம் என்றால் பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் காலம்தாங்க. இப்ப நமக்கு உடைப்பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கான நிகழ்ச்சி இது. அறிமுக மாணவர்களுக்கு 24 24 24 மற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. நிகழ்ச்சியோடு ஜி மேரி. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல், கக்கக்கப்போ இந்த இரண்டு விளையாட்டுகள் வர இருக்கு. சொல்லுக்குள் சொல்லல நிறைய வார்த்தைகளை கண்டுபிடிச்சு சொல்லணும். சொல்லப்படுற வார்த்தையில முதல் எழுத்தை நீக்கிட்டு இரண்டாவது எழுத்துக்களை சேர்த்திங்கன்னா வார்த்தை பொருள்படும். அதை நீங்க சொல்லணும். சரி, இப்ப நிகழ்ச்சிக்கு போகலாமா? முதல்ல யார் வர போறாங்க? தம்பியா தங்கையா? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலவனப்பட்டியிலிருந்து பிரகலாதன்கா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்கா.
0: சரி, எந்த வகுப்புல இருந்து எந்த வகுப்புக்கு போயிருக்கீங்க?
1: எந்த வகுப்பு முடிச்சு ஆறாம் வகுப்பு போயிருக்கேன்கா.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக வந்து சொல்லுக்குள் சொல் விளையாட்டு தயாரா இருக்கு.
1: சரிங்கக்கா.
0: பட்டுக்கோட்டை.
1: பட்டு கோட்டை.
0: சரி.
1: கோ கொடை.
0: கோடை தான வரும், கொடை வராதே.
1: ஆமாங்கா.
0: அப்புறம்
1: படு.
0: படு.
1: படை.
0: சரி.

0: நிறைய வார்த்தைகள் இருக்கு.
1: கோட்டு,
0: கோட்டு, சரி, கோடு, கோடை, கொடைன்னு சொல்லிட்டீங்க, அது வந்து கோடைன்னு வரும்.
1: கோ,
0: ம், கோக், படை, இப்படி சொல்லலாமா? நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஆ, நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.

0: உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:14 நிமிடம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. உங்களுடைய இணைப்பு வந்து சரியா இல்லையே, சரியா வச்சு பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. இப்ப மோகன் குமார், எந்த வகுப்பு படிக்கிறீங்க இப்போ? சரிங்க, உங்களுக்காக விளையாட்டு வந்து கக்கப்போ விளையாட்டு. நான் வந்து சா அப்படிங்கிற எழுத்தை வந்து சேர்க்க போறேன், சரிங்களா? சபு, சத், சத, சக, சம், என்ன வார்த்தை அப்படின்னு கண்டுபிடிங்க. சபு, சத், சத, சக, சம். அது வந்து சாவை ஃபுல்லா அடிச்சிட்டிங்கன்னா, ரெண்டாவது எழுத்துக்களை ஃபுல்லா சேர்த்தீங்கன்னா வார்த்தை வரும், அவ்வளவுதான் விளையாட்டு. முயற்சி பண்ணுங்க. உங்களுக்காக வந்து நிறுத்தி சொல்றேன், சரிங்களா? சபு, சத், சத, சக, சம். கண்டுபிடிச்சிட்டிங்களா மோகன் குமார்? இன்னொரு தடவை சொல்லணுமா? சரி, இன்னொரு தடவை சொல்கிறேன். சரி, கரெக்டாக சொல்லிடணும், சரிங்களா? சபு, சத், சாயித்து, சத, சக, சம். அப்பாடா மோகன் குமார், வாயிலிருந்து வார்த்தையை வரவழைக்கிறதுக்குள்ள. சரிங்க, நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: நேரம் 8:21. சொல்லுக்குள் சொல் கக்கப்போ. இந்த இரண்டு விளையாட்டுகளோடு கோடை பண்பலையின் உறுப்பில் 5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில அடுத்ததா யாருங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் கானடி ஆட்டம் ராஜா அண்ணாமலையிலிருந்து அன்புமணி.
0: அன்புமணி, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கா? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும். சாப்பிட்டாச்சா?
1: விளையாட்டு
0: வந்து சொல்லுக்குள் சொல். வார்த்தை வந்து செங்கல்பட்டு.
1: செங்கல் பட்டு.
0: செங்கல் சரி, பட்டு சொல்லிட்டீங்களே.
1: படு, கடு,
0: பகல், பகல், பகட்டு சொல்லலாமா?
1: பகல், பகட்டு, கட்டி, கட்டு.
0: அழகா சொன்னீங்க, நன்றிங்க.

0: நேரம் வந்து 8:26 ஆயிடுச்சு. எழுமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இருக்கும். அடுத்த நேருக்கு வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: பர்வீன்,
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரிங்க, உங்களுக்காக விளையாட்டு வந்து தயாரா இருக்கு, விளையாடலாமா?
1: ஓகேங்க.

பர்வீன் இணைப்பில் இருக்கீங்களா? இப்போ ஒரு பாட்டை கேட்டுட்டு தம்பி தங்கைகளை சந்திச்சிடலாம்.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

சொல்லுக்குள் சொல்லுக்குள் சொல் கக்கப்போ. இந்த இரண்டு விளையாட்டுகளோடு கோடை பன்மலையின் ஒரு பிள்ளை 5 இலிருந்து இளமை பேசுகிறது. நேரம் 8:33.

0: நேரம் 8:37. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் மத்தநாதபுரம் வட்டத்திலிருந்து சீவிகா பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்க?
0: சரிங்க, உங்களுக்கு ரொம்ப நலமா இருக்கோங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: 7th to 8th போறேங்க.
0: சரிங்க, உங்களுக்காக சொல்லுக்குள் சொல்லு விளையாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் உங்க மாவட்டம் தான். சொற்களை வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
1: பல். திடீர்.
0: ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா திண்டுக்கல், அப்புறம் மாவட்டம், அப்படி ஆரம்பிங்க. யோசிக்கிறீங்களா?
1: மாவட்டம்.
0: சரி.
1: வட்டம்.
0: வேற நிறைய வார்த்தை இருக்கு இதுல. ரொம்ப யோசிக்கிறீங்களே. திண்டுக்கல் மாவட்டம், கல் சொல்லியிருக்கீங்க, வட்டம் சொல்லியிருக்கீங்க, வேற

0: கண்டுபிடிக்க முடியலையா?
1: ஆமாக்கா.
0: மாடம், திட்டம், திடம், வடம், வடு, கண்டு, வண்டு, மாடு, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு. சரி, அடுத்த தடவை வந்து சரியாக சொல்லிடணும், சரிங்களா?
1: சரிங்க,
0: நன்றிங்க.

0: பயிற்சி செய், சாதாரண மாணவர்களை அல்ல சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நீர்களும் கோடைப்பண்பலையின் 100.5 இன்று இரவு 9 மணிக்கு தவழ்ந்து வருகிறது கொடைத்தேன்றல். 10 மணிக்கு நினைவே சுகம் திருச்சி மாவட்ட நீர்களுக்காக. 11 மணிக்கு இரவு சிறகு. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இளமை பேசுகிறது. நேரம் 8:45.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும் சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். எண் மீண்டும் 944-388-6452. அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.

0: பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவ கண்மணிகளை சந்தித்து நிறைவு பெறுகிறது இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற தம்பி தங்கைகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீரி நன்றி நேயர்களே.
1: என்ன

0: MC。
1: இனி தவழ்ந்து வருகிறது கொடைத்தேன்றல்.

வானலை இசை தேனலை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நம் வசமாகும் வசந்த இசை அலைகள் கலைகளை அள்ளி அள்ளி தரும் அன்பின் அலை. நேயர்களை பாட வைக்கும் நடிக்க வைக்கும் நட்பின் கலை அலை. இது நம் உறவுகளை சொல்லி உரிமையுடன் உரையாட வைக்கும் சிறந்த பண்பலை. இது நம் பண்பலை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன், சலீமா ஷாஜஹான்.

வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்த இரவு நேரத்தின் அமைதியில் கடல் அலைகள் மட்டும் தனித்தனியே பேசிக் கொண்டிருந்தன. அந்த உரையாடலில் ஒரு சீரான இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி நமக்கு பல கதைகளை பகிர்ந்தன. அந்த இரவு முடிந்து பகலானது. அப்போதும் அந்த உரையாடல் தொடர்ந்தது. ஒரு சீரான இடைவெளி, பல கதைகள் பகிரப்பட்டு கொண்டே இருந்தன. இது கடல் சொல்லும் கதை, கடலோடு நாம் பகிரும் கதை, கடல் நம்மோடு எழுதும் கதை. இது கடலோடு கதையாடி நம் கோடை பண்பலை 100.5 MHz-இன் கொடை தென்றலில் உலக பெருங்கடல்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி. வாருங்கள், இன்றைய இரவு பொழுதை கடலோடு கதையாடி சுகிக்கலாம். கடல் என்றால் வெறும் நீர்ப்பரப்பு மட்டுமல்ல, அது 1000 கதைகளை தனக்குள் சுமந்து கொண்டு நிற்கும் ஒரு உயிருள்ள உலகம். கரையோரம் மணலில் முட்டையிட்டு செல்லும் ஆமைகளின் பயணம் 1000 கதைகள் சொல்லும்.

கடற்கரையில் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் அந்த பள்ளி சிறுவர்களின் மனம் ஆயிரம் கதைகள் சொல்லும். நில ஒளியில் இரவை ரசிக்கும் காதலியோடு கைகளை பிடித்து கொண்டு நடக்கும் காதலனின் மனம் இன்னும் ஓர் ஆயிரம் கதைகள் சொல்லும். இன்று புதிதாய் எழுந்த துறைமுக சுவர்களும் அந்த பாதைகளை மாற்றி ஒரு கதை சொல்லும். நாம் இந்த கடற்கரையில் நடந்து பார்ப்போம். அந்த கதைகளை கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். கடலும் மனிதர்களும் ஒன்றிணையும் அந்த கடற்கரையில் பெரும் கடல் சேமித்து வைத்திருக்கும் கதைகளை கொஞ்சம் கேட்டு

0: கதை சொல்லும். நாம் இந்த கடற்கரையில் நடந்து பார்ப்போம். அந்த கதைகளை கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். கடலும் மனிதர்களும் ஒன்றிணையும் அந்த கடற்கரையில் பெரும் கடல் சேமித்து வைத்திருக்கும் கதைகளை கொஞ்சம் கேட்டு ரசிப்போம். வாருங்கள், இது கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் கொடை தென்றலில் கடலோடு கதையாடி உலக பெருங்கடல் தின சிறப்பு நிகழ்ச்சி அலையோசையில் கலந்த கதையோசை கேட்கலாம். வாருங்கள்.
1: கடலோரம் வாங்கிய காத்து

யாரும் அனுபவித்துவிடக்கூடாது என்று கூகுள் மொழிபெயர்ப்பு செயலியின் உதவியை நாடுகிறான் அந்த காதலன். அந்த கூகுள் செயலியும் தன் பங்கை சிறப்பாய் செய்துவிட சந்தோஷத்தோடு தினமும் துள்ளி குதித்து கடற்கரைக்கு ஓடுவது அவனது வழக்கம். தமிழில் இருந்து பெங்காலி மொழிக்கு ஒரு காதல் கவிதையை மொழிபெயர்ப்பது என்பது சாதாரண விஷயமல்ல. அது கொஞ்சம் ரசனைமிக்க செயலாக செய்ய வேண்டும். 1000 உரையாடல்கள் செய்வதும் ஒரு கவிதையை காதலிக்கு படித்து காட்டுவதும் இணையானது. ஆனால் என்ன, அவளுக்கு புரிகிறதா அல்லது அந்த மொழிபெயர்ப்பு சரிதானா என்ற பயமும் அவனுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. ஆண்டுகள் கடந்துவிட்டன. இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காதல் கவிதையை எழுதி கொண்டேதான் இருக்கிறான் அந்த காதலன். அந்த காதலியும் தினமும் வந்துவிடுகிறாள். அந்த கடற்கரையும் காதல் அலையாக அவர்கள் கால்களை வருடிக்கொண்டேதான் இருக்கிறது. இன்றைய கவிதையை அந்த காதலி இப்போது கேட்கிறாள். தோமார் ஹாத் தோரே சமுத்ரோதிரே ஹேண்டே சொலி ஆர்தே உக்குலோ ஆமாதேர் பாலே பாஷார் சோந்தே தோலே சாந்தேர் ஆலோ முக்குதோ திருஷ்டிதே சேயே தாக்கே ஆமாதேர் பானே ஆர் பாலோ சோரே ஆமாதேர் பாயர் சாப் ஜேனோ கோபிதா லேகே திக் சே கோபிதார் மோத்தோய் பிரதிதி கோனே ஆமார் ஹிருதோய் தோமாக்கே பாலே பேஷே ஜாய். அந்த காதலிக்கு புரிந்த இந்த கவிதை நமக்கு புரியட்டும். கடற்கரையில் உன் கையை பிடித்து நான் நடக்கிறேன். அலைகள் நம் காதலுக்கு தாளம் போடுகின்றன. நில ஒளி நம்மை மௌனமாக ரசிக்கிறது. மணலில் நம் காலடிகள் கவிதை எழுதுகின்றன. அப்படி ஒரு கவிதையாய் என் மனம் ஒவ்வொரு நொடியும் உன்னை காதலிக்கிறது. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் கடலோடு கதையாடி உலக பெருங்கடல் தின சிறப்பு நிகழ்ச்சி அலையோசையில் கலந்த கதையோசை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வாங்கிய காற்று நம் மனதை கொஞ்சம் களவாடி போனது கொஞ்ச நேரம்தான். ஆனால் அந்த கடல் சொல்லும் கதைகள் களவாட போகும் நேரம் நீளப்போகிறது. இன்னும் ஆழமாக நம் மனதை துளைத்து பாயப்போகிறது. பெரும் கடல் நதியாய் மனதில் பாயப்போகிறது. இந்த கதை தொடங்கும் நேரம் மாலை 7 மணி. நிறைய காதல், 2 வித்தியாசமான மொழிகள் பேசும் ஒரு காதல் ஜோடி. கொஞ்சம் சாட் ஜிபிடி பயன்பாடு இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த காதல் கதை. ஒவ்வொரு நாளும் மாலை சூரியன் மறையும் ஒரு காதல் கவிதையோடு அலுவலகத்தை விட்டு வெளியேறும் அந்த காதலன் தமிழோடு காதல் பேசுவான். ஆனால் என்ன பயன்? காதலிக்கு பெங்காலியும் ஆங்கிலமும் தவிர வேறெந்த மொழியும் தெரியாதே. அந்த காதல் கவிதையை மொழிபெயர்க்கும் வேலையை வேறு யாருக்கும் தர மனமில்லை. அதே கவிதையை அவர்கள் பயன்படுத்திவிட்டால் முதல் முறையாக அந்த கவிதையை சொல்லி அந்த காதல் அனுபவத்தை

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

கடற்கரை வெறும் மணலும் அலைகளும் சந்திக்கும் இடம் மட்டுமல்ல, அது இயற்கை இசைக்கச்சேரி செய்யும் மேடையும் கூட. அலைகளின் ஓசை தாளமிடுகிறது, கடற்காற்று சுருதி சேர்த்து மெட்டமைக்கிறது, தொலைவில் பறக்கும் பறவைகள் பல்லவி பாடுகின்றன. பகலில் சத்தமாக இருந்த உலகம் இரவில் இங்கே அமைதியாக அமர்ந்து அந்த இசையை கேட்கிறது. நில ஒளி அந்த இசைக்கு ஒளி சேர்க்க மனதில் இருக்கும் கவலைகள், ஏக்கங்கள், கேள்விகள் அனைத்தையும் இந்த கடல் அமைதியாக கேட்டு உள்வாங்கிக் கொள்கிறது. சில நேரங்களில் பதில் சொல்லாமல் இருப்பதையே பதிலாகத் தருகிறது. அதனால்தான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் கடற்கரையில் தஞ்சமடைகின்றனர், தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடுகின்றனர். அந்த கடலும் தீர்வுக்கு பதிலாய் அமைதியை தந்து பழகிவிட்டது. அன்றும் இன்றும் என்றும் அது அமைதியை தருகிறது. இது கோடை பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் கோடை தென்றலில் கடலோடு கதையாடி உலக பெருங்கடல் தின சிறப்பு நிகழ்ச்சி அலையோசையில் கலந்த கதையோசை தொடர்ந்து கேட்கலாம்.

காதலனின் தமிழ் காதல் கவிதையை பெங்காலி மொழியில் கேட்டு ரசித்த காதலி அந்த கடற்கரை எங்கும் காதலனோடு கால் தடங்கள் பதித்த பின் வீட்டிற்கு சென்றாள். கடற்கரையையே வட்டமிட்டு வட்டமிட்டு நேரம் கடத்தி பின் வீடு சென்றான். அந்த கடற்கரை இன்னும் ஒரு காதல் கதைக்காக காத்திருந்தது. நள்ளிரவு நேரம் வரை காத்திருந்தது. அந்த கடற்கரை நள்ளிரவை அடைந்தவுடன் இயற்கையின் மீது காதல் கொண்ட காதலர்களை பார்த்து குதூகலித்தது. அமைதியான அந்த கடற்கரையில் மனிதர்களின் காலடி சுவடுகள் மெல்ல மெல்ல மறைய அந்த இரவு நேரத்தில் குட்டி குட்டி காலடி சுவடுகள் அந்த மணற்பரப்பில் பதிய தொடங்கின. அவை நட்சத்திர ஆமைகளின் கால் தடங்கள். கடலின் ஆழத்திலிருந்து அந்த குட்டி கால்களோடு மெதுமெதுவாக அந்த கரையை நோக்கி வந்து கொண்டே இருந்தன அந்த ஜீவன்கள். அந்த ஜீவன்களுக்கு துணையாக அந்த ஜீவன்களின் காதலர்களாக ஒரு சிறு கூட்டம் வந்து கொண்டிருந்தது. அவர்கள் அந்த கடற்கரையில் ஒரு நடை போட்டனர். அது ஒரு சாதாரண நடை அல்ல, பல ஆண்டுகளாக தொடரும் ஒரு வாழ்க்கை பயணம். பிறந்த கடற்கரையை மறக்காமல் மீண்டும் மீண்டும் தேடி வந்த பல குட்டி அம்மாக்களின் பயணம். அப்போது ஒரு அம்மா மெதுவாக மணலை தோண்டியது, தனது முட்டைகளை பாதுகாப்பாக வைத்தது. பிறகு வந்த பாதையிலேயே மீண்டும் கடலை நோக்கி நகர்ந்தன. அந்த காலடி தடங்கள் தவிர கடற்கரையில் வேறெந்த கால் தடங்களும் இல்லாதவாறு காற்று மணலை உருட்டி பார்த்து கொண்டது. ஆனால் அந்த கடற்கரைக்கு வரும் மக்களும் விலங்குகளும் அந்த முட்டைகளை பாதுகாப்பாக வைத்திருப்பார்களா என்ன? இல்லவே இல்லை. அதற்காகத்தான் இந்த இயற்கை காவலர்கள், கல்லூரி மாணவர்கள் சிலரும் தன்னார்வலர்கள் சிலரும் சேர்ந்து அந்த நள்ளிரவில் வருகிறார்கள். இரவு

11 மணிக்கு தொடங்கும் முட்டை வேட்டை காலை 4 மணி வரை நீடிக்கின்றது. முட்டைகளை சேகரித்து சில வாரங்களில் அதனை செயற்கையாக அடைக்காத்து மீண்டும் அந்த கடற்கரைக்கே திரும்ப கொண்டு வந்தனர். அந்த நிலவொளியும் கடலலையின் ஓசையும் அந்த குட்டி குட்டி ஜீவன்களுக்கு வழிகாட்டும் என்ற நம்பிக்கையில் அந்த இயற்கை காவலர்கள் அந்த குட்டி ஜீவன்களின் முதல் பயணத்திற்கு துணையாய் நின்றனர். அந்த அதிகாலை நேரத்தில் அந்த குட்டி குட்டி கால்களை நகர்த்தி கடலை தேடி விரைந்த நட்சத்திர ஆமைகளின் அழகை கண்டு ரசித்தபடியே நின்றிருந்தனர் அந்த காதலர்கள். இதுவே அவர்கள் அந்த குட்டி ஜீவனை பார்க்கும் கடைசி தருணமாக கூட இருக்கலாம். ஆனால் இதுபோல எத்தனையோ ஜீவன்களை காதலிக்க அவர்களுக்கு அந்த கடற்கரையும் இரவு நேர நடைப்பயணமும் துணையிருக்கப் போகிறது என்பது ஆறுதல் அல்ல, பெரிய காதல் ஆசை. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் கடலோடு கதையாடி உலக பெருங்கடல் தின சிறப்பு நிகழ்ச்சி அலையோசையில் கலந்த கதையோசை கேட்கலாம்.

கடலை அவர் வெறும் இயற்கையின் காட்சியாக மட்டும் பார்க்காமல் அதை தனது குருவாக பார்த்தார். அவரது கவிதைகளுக்கு தாயாக பார்த்தார். சுதந்திரத்தின் அடையாளமாகவும் அவதானித்தார். புதுச்சேரி கடற்கரையில் பல காலை நேர நடை, மாலை நேர நடை என அவரது நேரத்தை அவர் கடற்கரையின் இதமான காற்றோடு கடத்தினார். அப்போதெல்லாம் அவருக்கு அந்த அலைகளின் ஓசையில் இயற்கையின் மந்திரம் கேட்குமாம். ஓம் என்ற பரம்பொருளின் நாதமாகவே அந்த கடல் முழங்குவதாக அவர் உணர்ந்திருந்தார். விடியற்காலை சூரியனும் நீலக்கடலும் சங்கமிக்கும் காட்சிகள் அவரது கவிதைகளுக்கு உயிரூட்டி இருந்தன. சென்னை திருவல்லிக்கேணியில் வாழ்ந்த போதும் கூட அவர் கடற்கரையோர நடைப்பயணம் மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தாராம். இன்றும் கூட மெரினா கடற்கரையில் மகாகவி பாரதியாரின் சிலை உயர்ந்து நின்று கடற்காற்று வாங்கிக் கொண்டு கவிதை பாடிக்கொண்டிருக்கிறது. அது மகாகவிக்கும் பெரும் கடலுக்கும் இடைப்பட்ட பந்தத்தின் நினைவு பொக்கிஷம். கண்ணனை காதலியாக பார்த்தவர் இந்த கடற்கரையை என்னவாக பார்க்கிறார்? இது கோடைப்பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் கடலோடு கதையாடி உலக பெருங்கடல் தின சிறப்பு நிகழ்ச்சி அலையோசையில் கலந்த கதையோசையை தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே.

அந்த சின்னஞ்சிறு கால்களை கொண்டு அந்த பெருங்கடலை நோக்கி ஒரு வாழ்நாள் பயணம் செய்யும் நட்சத்திர ஆமைகளைக் கண்டு மனம் கொள்ளா அன்பை பகிரும் காதலர்கள் அங்கே காத்திருந்தனர். அந்த கடற்கரை அவர்களை அமைதியாக தேக்கி வைத்திருந்தது. கூடுதலாய் கடலோடு கடலாடும் மீனவர்களின் கால் தடங்களை ஏற்கவும் அவர்களின் நம்பிக்கை பயணத்தை ஏற்கவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கடற்கரை தயாராக இருந்தது. அதிகாலை 4 மணி. அந்த கடற்கரை நிர்கதியாய் நிற்பவரைப் போல இருந்தது. யாரும் இல்லாத அந்த நேரத்தில் கரையோரத்தில் இருந்த வீடுகளில் மக்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கடலை நம்பி வாழும் அந்த கிராமத்து ஆண்கள் மட்டும் இன்னும் வீடு திரும்பாததால் அவர்களின் மனைவிமார்களும் மூத்த பிள்ளைகளும் உறக்கம் வராமல் புரண்டு படுத்தபடியே இருந்தனர். 4 மணி சத்தம் கேட்க அவர்கள் எப்போதும் போல எழுந்து அந்த அலையடிக்கும் கரையை நோக்கி நடை போட்டனர். அந்த கிராமம் கொஞ்சம் கொஞ்சமாய் விழித்துக் கொண்டிருந்தது. ஒரு முதியவர் தனது வலையை சரி செய்ய தொடங்கினார். அருகில் அவரது மகனும் பேரனும் படகை தயார்படுத்திக் கொண்டிருந்தார்கள். 3 தலைமுறைகள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாய் அந்த ஒரே கடலை நம்பி விழித்திருந்தனர். இன்னைக்கு வடக்கிருந்து காத்து வீசும், அல கம்முன்னு இருக்கு, நல்ல மீன் படும் என்று அந்த முதியவர் சொல்ல அங்கு சுற்றி நின்றவர்கள் முகத்தில் சந்தோஷம் பற்றி கொண்டது. அவர்களிடம் வானிலை ஆறுடம் சொல்லும் செயலிகள் ஏதுமில்லை, செயற்கைக்கோள் படங்கள் ஏதுமில்லை. ஆனால் 60 ஆண்டுகளுக்கு மேலாக கண்களால் பார்த்த அனுபவம், பல 100 வருடங்களாக தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்ட அறிவு இருக்கிறது. அதோ நம்ம போட்டு வந்துடுச்சு என்று ஒரு சிறுவன் குதித்து குதித்து குதூகலித்தான். கரையில் நின்றிருந்த மனைவியும் மாமனும் குழந்தைகளும் கொண்டாட அந்த ஒரு சில நாட்கள் பிரிவு இப்போது நிறைவு பெறப் போகிறது. கடலோடு போராடி மீனவர்கள் மீன்களை பிடித்துக் கொண்டு உதிக்கும் சூரியனை விட்டு நேரெதிரே படகை செலுத்துகிறார்கள். உறவுகளை தேடி, ஊரை தேடி, வாழ்வை தேடி வருகிறார்கள். அந்த நீலக்கடலின் விளிம்பில் ஒரு சிறிய புள்ளியாய் தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாய் பெரிதாகிறது அந்த விடிவெள்ளி. படகை கண்டவர்கள் முகத்தில் ஒரு நிம்மதி மலர்கிறது. இத்தனை நாட்கள் பிரிவிற்கு பிறகு மீன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தன் காதல் கணவரை காண வேண்டும் என்பது மட்டுமே அந்த மனைவியின் காதல் ஏக்கமாய் நீள்கிறது. கடல் வெறும் நீரை மட்டுமல்ல, நம்பிக்கையையும் நிறைத்து வைத்திருக்கிறது. அந்த அதிகாலையில் அந்த மீனவரின் பயணம் பலரின் கனவை சுமந்தும் கவலைகளை மறந்தும் நிறைவு பெறுகிறது. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் கடலோடு கதையாடி உலக பெருங்கடல் தின சிறப்பு நிகழ்ச்சி அலையோசையில் கலந்த கதையோசை.

கடற்கரை நமக்கு மட்டும் சொந்தமல்ல, அதை உலக மக்கள் அனைவரும் ரசிக்கின்றனர். ஆனால் எல்லோருக்கும் இந்த கடல் தனித்தனி கதைகளை சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறது. அப்படித்தான் ரஷ்ய மக்களுக்கும் ரஷ்ய கவிஞர்கள் எழுத்தாளர்களுக்கும் அது தனித்துவமான பல கதைகளையும் உணர்வுகளையும் சொல்லித்தந்திருக்கிறது. ரஷ்ய எழுத்தாளர்கள் கடலை வெறும் இயற்கை காட்சியாக பார்க்காமல் மனித வாழ்க்கையின் ஆழமான உணர்வுகளையும் சிந்தனைகளையும் பிரதிபலிக்கும் ஒரு குறியீடாக தங்கள் படைப்புகளில் பயன்படுத்தியிருக்கின்றனர். குறிப்பாக அலெக்சாண்டர் புஷ்கின், மிக்கைல் லெர்மந்தோவ், ஆண்டன் செக்கோவ் போன்ற இலக்கிய ஆளுமைகளின் படைப்புகளில் கடலும் கடற்கரையும் மிக முக்கிய இடம் பெறுகின்றன. ரஷ்ய இலக்கியத்தில் கடல் பெரும்பாலும் சுதந்திரத்தின் அடையாளமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லையற்ற நீலப்பரப்பை போல மனிதனின் கனவுகளும் ஆசைகளும் எல்லையற்றவை என்ற எண்ணம் பல படைப்புகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடற்கரையில் நின்று தொலைதூர அடிவானத்தை நோக்கி பார்க்கும் கதாபாத்திரங்கள் தங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும் மனிதர்களின் மனநிலையை பிரதிபலித்திருக்கின்றன. அலைகளின் தொடர்ச்சியான இயக்கம் வாழ்க்கையின் மாற்றங்களையும் போராட்டங்களையும் நினைவூட்டியிருக்கின்றன. சில நேரங்களில் அமைதியாகவும் சில நேரங்களில் கொந்தளிப்பாகவும் இருக்கும் கடல் மனித உணர்வுகளின் ஏற்ற தாழ்வுகளை பொருத்தியிருக்கின்றன. ரஷ்ய கவிதைகளிலும் நாவல்களிலும் கடற்கரை என்பது சிந்தனைக்கும் தனிமைக்கும் ஏற்ற இடமாகவே என்றும் எடுத்தாளப்பட்டிருக்கிறது. கருங்கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் பல ரஷ்ய எழுத்தாளர்கள் தங்கி தங்கள் படைப்புகளை எழுதியிருக்கின்றனர். அங்குள்ள இயற்கை அழகும் கடலின் கம்பீரமும் மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை பற்றிய ஆழமான சிந்தனைகளையும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தன. இப்படித்தான் ரஷ்ய இலக்கியத்தில் கடற்கரை என்பது மணலும் அலைகளும் சேர்ந்த ஒரு நிலப்பரப்பாக மட்டுமல்லாமல் சுதந்திரம், நம்பிக்கை, கனவு,

தனிமை மற்றும் மனித ஆன்மாவின் முடிவற்ற தேடலை பிரதிபலிக்கும் ஒரு வலிமையான இலக்கிய சின்னமாக இன்றும் நிலைத்து நிற்கின்றது. இது கோடை பன்மலை 100.5 MHz கொடைத்தென்றலில் கடலோடு கதையாடி உலக பெருங்கடல் தின சிறப்பு நிகழ்ச்சி அலையோசையில் கலந்த கதையோசை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

கடல் கதை மட்டுமல்ல கவிதையும் சொல்லும். இதோ கடல் சார்ந்த கவிதை சொல்கிறது இன்றைய கொடை தென்றலின் கடலோடு கதையாடி. எல்லையற்ற நீல கவிதை நீ, எண்ணங்களின் ஆழம் கொண்ட கடல் நீ, கரையை தேடி வரும் அலைகளில் காலத்தின் கதைகள் ஒலிக்கின்றன. மணற்பரப்பில் பதியும் காலடிகள் மனித வாழ்வின் நினைவுகளை சொல்கின்றன. காலை பொழுதின் பொன் ஒளியில் கனவுகளை தாங்கி மின்னுகிறாய். மாலை நேர செந்நிற வானத்தில் மௌனத்தின் மொழியை பேசுகிறாய். கொந்தளிக்கும் புயலிலும் கூட துணிச்சலின் பாடம் கற்பிக்கிறாய். அமைதியான இரவுகளில் நம்பிக்கையின் தாலாட்டு பாடுகிறாய். உன் அலைகள் ஒவ்வொன்றும் தோல்விக்கு பின் எழும் வெற்றியைப் போல, உன் அடிவானம் ஒவ்வொன்றும் முடிவற்ற எதிர்காலத்தைப் போல, உன் அலைகள் ஒவ்வொன்றும் தோல்விக்கு பின் எழும் வெற்றியைப் போல, உன் அடிவானம் ஒவ்வொன்றும் முடிவற்ற எதிர்காலத்தைப் போல. மீனவனின் வாழ்வாதாரமாய், கவிஞனின் கற்பனையாய், குழந்தையின் விளையாட்டாய், பூமியின் மூச்சாக வாழ்கிறாய். ஓ கடலே, நீ வெறும் நீர்ப்பரப்பு அல்ல, மனித உணர்வுகளின் கண்ணாடி, இயற்கை எழுதிய முடிவில்லா

மகா காவியம். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் கடலோடு கதையாடி உலக பெருங்கடல் தின சிறப்பு நிகழ்ச்சி அலையோசையில் கலந்த கதையோசை.

இரவு என்பது ஒரு இதமான காலம். இன்றைய இரவு பொழுது கடலோடு நம்மை கொஞ்சம் கதையாட வைத்தது இன்னும் இதம் சேர்த்திருக்கும். உண்மைதானே? கரையோர மணலில் மெதுவாக நடந்த ஆமைகளின் கதையோடு நில ஒளியில் கைகளை கோர்த்து கொண்டு நடந்த காதலர்களின் மனதை புரிந்து கொண்டு மீனவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அதிகாலை துவக்கத்திலும் இருக்கும் எதிர்பார்ப்பும் ஏக்கமும் நம் மனதில் கடத்திய அந்த அதிகாலை மீனவர் வருகையோடு இன்னும் எத்தனை எத்தனையோ கடற்கரை கதைகள் மீதம் இருக்கின்றன. அந்த கதைகளை அலைகள் வாசித்து கிடக்க கடலுக்குள் பயணிக்கும் மீனவர்களின் வாழ்க்கை இன்னும் ஆழமானது. இன்றைய அனைத்து கதைகளும் ஒரு பொதுவான கதாபாத்திரத்தை கொண்டிருந்தன. அது கடற்கரை. மனிதர்கள் மாறலாம், நகரங்கள் மாறலாம், கடற்கரையின் தோற்றம் மாறலாம், ஆனால் அலைகள் மட்டும் தங்கள் கதைகளை நிறுத்துவதில்லை. ஒவ்வொரு அலையும் கரையை தொட்டுவிட்டு திரும்பும் போது ஒரு புதிய கதையை பழைய நினைவோடு கலந்து சுமந்து கொண்டு செல்கிறது. அது யாருக்காக கதைகளை சேமித்து வைக்கிறது என்றுதான் தெரியவில்லை. உலக பெருங்கடல் தினத்தில் இன்று நம்மோடு சில கதைகளை பகிர்ந்து கொண்டது கடல். கடல் ஒரு பொக்கிஷம். அதை பாதுகாப்பது நமது கடமையாகிறது. இரவு முடிந்தாலும் கடலின் உரையாடல் முடிவதில்லை. இப்போது கூட யாரோ ஒருவரோடு ஏதோ ஒரு கடற்கரை ஏதோ ஒரு கதையை பகிர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. உங்களுக்கான கதையையும் அது சேமித்து வைத்திருக்கிறது, உங்களுக்காக காத்து கிடக்கிறது. சென்று காது கொடுத்து கேளுங்கள், மனம் திறந்து பேசுங்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் கடலோடு கதையாடி உலக பெருங்கடல் தின சிறப்பு நிகழ்ச்சி அலையோசையில் கலந்த கதையோசை.

கடலே, உன் அலைகள் ஓய்வதில்லை. காலமும் அதுபோல் நிற்பதில்லை. கரையை தொட்டு திரும்பும் ஒவ்வொரு அலையும் புதிய நம்பிக்கையின் செய்தி சொல்லும். உன் ஆழம் போல கனவுகள் வளரட்டும். உன் பரப்பு போல மனங்கள் விரியட்டும். உன்னை பாதுகாப்பது எம் பொறுப்பு, உன்னோடு வாழ்வது எம் பெருமை. நீலவானம் இருக்கும் வரை நீ வாழ்க, நிலம் காக்கும் பெரும் கடலே என்றும் வாழ்க. நேயர்கள், இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் கடலோடு கதையாடி உலக பெருங்கடல் தின சிறப்பு நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை அலைகளின் நிற்காத கால்கள் வருடும் ஓசையோடும், கதைகள் முடியாத மனம் வருடும் உணர்வுகளோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். இரவு வணக்கங்கள் நேயர்களே.

இனிதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பை 100.5 கொடை தண்டல் நிகழ்ச்சி. இனி மலரவிருக்கிறது தொலைபேசி வழி விருப்பாளர் நிகழ்ச்சியான நினைவே சகம். இன்று திருச்சி மாவட்ட நண்பர்களுக்காக

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிஜங்கள் எப்பொழுதும் நிழல்களாகவே தோற்றமளிக்கின்றன. நினைவுகளோ நிரந்தரமாய் இடம் பிடித்துக் கொள்கின்றன. ஒரு சில நினைவுகள் அழகானது. அந்த நினைவுகளில் பாடல்களுக்கும் இடம் உண்டு. அத்தகைய இளமை மாறாத பாடல்களோடு கோடை பன்மலையின் 1.5 நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் நிகழ்ச்சி யாருக்காக அப்படின்னா, சமயபுரம் மாரியம்மன் கோவில் இந்த மாவட்டத்தில் இருக்கு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம். மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம், முக்கொம்பு, கல்லணை இதெல்லாம் மாவட்டத்தோட சுற்றுலா தலங்கள். திருச்சி மாவட்ட அன்பர்களுக்காகத்தான் இன்றைய நினைவி சுகம். அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 2. நிகழ்ச்சியோடு ஜி மேரி. திருச்சி மாவட்டத்தில இருந்து முதல் நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: உங்களுக்கு இரவு வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் துத்தியம் கூண்டாக்கம்பட்டி பி குண்டுமணி மேடம்.
0: சரிங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: 27வது உதய விழா வாழ்த்துக்கள். நன்றி மேடம்,
0: அட்வான்ஸா சொல்லிட்டீங்க, நன்றிங்க.
1: ஆமா ஆமா, வைஜாஜ் பொருந்தா சேர்ந்த சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுதுங்க பாடல். குடும்பம் அனைத்து நேர்களுக்காகவும்
0: எல்லாருக்காகவும் பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: நினைவி சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
1: மணப்பாடல இருந்து ஜான் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் ரசிக்கலாம் இன்னைக்கு?
1: காதல் கோட்டை படத்துல இருந்து சிவப்புல குழந்தை குழந்தை
0: உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5 இருந்தா நன்றிங்க.

0: திருச்சி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்திலிருந்து நினைவே சுகம். நேரம் 10:13. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
1: ஹலோ மேம்.
0: வணக்கம்
1: மேம், என் பேர் சரண்யா, திருச்சி மாவட்டம் மதுமேட்டிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சரிங்க, என்ன பாடல்
1: மேம்? வாழ்க்கை மாயம் படத்துல இருந்து நீலவானம்.
0: நீலவானம் உடையில்.
1: ஆமா மேம்,
0: உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: திருச்சி மாவட்டம் மல்லிகா பேசுறேன்.
0: மல்லிகா சொல்லுங்கம்மா.
1: வசந்த கால பறவைகள் செம்பருத்தி செம்பருத்தி பாட்டு போடுங்க மேடம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, நன்றிங்கம்மா.

0: திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக உலா வந்து கொண்டிருக்கிறது இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சி. நேரம் 10:24 நிமிடம். பாடல் கேட்க காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
1: அன்பு சகோதரி கேரவு வணக்கம். கூறுவது திருச்சி மாவட்டம் மண்டசநல்லூர் சுமதி முருகேசன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நண்ப பண்பலையோட சூப்பரா இருக்கோம்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து சாமுண்டி படத்துல இருந்து மண்ணத்தட்டு தும்பிட்டு போட்டுன்னு வச்சுக்கமா அந்த பாட்டு போடுங்க. கோடை பண்பலை இளவரசிக்கு 27 ஆம் ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. உங்களுக்காக பாட்டு வருது, கேளுங்க.
2: மண்ணத்தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு

0: கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது நினைவே சுகம். நேரம் 10:29. வணக்கம்.
1: நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் ஜெயமேரி மேடம், உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
1: தொட்டியம் ஆணைக்குட்டி திவாகரன்.
0: திவாகரன், என்ன பாடலுங்க வேணும்?
1: அதுக்கு முன்னாடி மேடம், 27 எடுத்து வைக்கும் நம்ம கோடை.
0: நீங்க பேசுறது வந்து விட்டு விட்டு கேக்குது. ஏதோ வாழ்த்து சொல்றீங்க
1: அப்படிதானே?
0: உங்களுக்கு நன்றிங்க. பாட்டு சொல்லிடலாமே. ஆனந்தம் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: நேரம் வந்து 10:34 ஆயிருச்சு. நினைவே சுகம் நிகழ்ச்சியில் அடுத்ததா யாருங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: நான் திருச்சி மாவட்டம் திரையூர் வட்டம் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேங்க.
0: எப்படி இருக்கீங்க சந்திரா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும். என்ன பாடலுங்க வேணும்?
1: இனிஷே கிடைக்க மாட்டேங்குதுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
0: சந்தோஷமா இருக்கு, நீங்க பேசுறதுலயே தெரியுது.
1: எனக்கு நீல மலர்கள் படத்துல இருந்து இது இரவா பகலா அந்த பாட்டு வேணும்.
0: சரி, நானும் உங்கள்ட்ட கேக்குறேன், இது இரவா பகலா?
1: இது பகலுங்க.

0: பகலா எப்படி சொல்றீங்க?
1: வானொலி கேட்டுட்டு இருக்கோம்ல.
0: உங்களுக்கு வந்து பகல் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா ஆமா
0: சரிங்கம்மா, இதோ இதே சந்தோஷத்தோட பாடலை கேளுங்க. நன்றிங்க.

0: நேரம் 10:40. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: என் பேர் வி குமார் மேடம். திருச்சி மாவட்டம் சொட்டியம் வட்டம் மணமேடு கிராமம் மேடம்.
0: சரிங்க, என்ன பாடல் ரசிக்கலாம் இன்னைக்கு?
1: காதல் ஓவியத்திலிருந்து நம் நம்தான் நம்தான் பாடல்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

0: திருச்சி மாவட்டத்துல இருந்து இப்ப யார் வர போறாங்கன்னு பாத்திரலாம். வணக்கம். நீங்க வந்து பேசுறது சரியா கேட்கல, இணைப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆ, உங்க பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
1: திருச்சி தரும்.
0: சரி, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: அமரன் படத்துல
0: அமரன் படத்துல இருந்து வசந்தமே. நன்றிங்க, பாட்டு கேளுங்க.

சுந்தர தென்றலாய் வீசிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் நாளை மலரவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக 9 மணிக்கு விரிகிறது வானவில் குரலின் குரலாக, சிறப்பு விருந்தினர் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். காலை 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. பிற்பகல் 2:30க்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் ஈரோடு மாவட்டம் கோவிந்தசாமி அவர்கள். நெறிய அழுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் கோட்டநத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன் அவர்கள். மாலை 4 மணிக்கு வண்ண தூரிகையில் சினிமா கொட்டகை. இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாணைகள் சிக்கு புக்கு விளையாட்டுகளோடு. 10 மணிக்கு நினைவே சுகம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக, அவையாவும் கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் நாளை ரசிக்கவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள்.

0: நினைவி சுகம் நிகழ்ச்சியில நிறைவான நேயரப்ப சந்திச்சிடலாம். வணக்கம். உங்களுக்கும் இரவு வணக்கம். விருப்ப பாடல சொல்லுங்க. உங்களுடைய இணைப்பு வந்து விட்டு விட்டு கேக்குது. என்ன பாடல், என்ன படம்ன்றத சொல்லுங்க.
1: ஆசைப்பறவைகள் படத்துல இருந்து
0: பாடிட்டே பாட்டையும் கேளுங்க. நன்றிங்க.

திருச்சி மாவட்ட நேயர்களை அழைத்து விருப்ப பாடல்களையும் தந்து நிறைவு பெறுகிறது இன்றைய நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருச்சி மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்தவளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மேரி நன்றி நேயர்களே. இனி இடைவிடாத பாடல்களோடு இரவு சிறகு.

நேர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய இரவு வணக்கங்கள். இசையின் ஸ்பரிசத்தை இடைநில்லா சந்தத்தை இதயங்கள் இழக தரவிருப்பது நூறு புலேந்தின் இரவு சிறகு.

இனிதைய நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறுகு நிகழ்ச்சி. கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு பக்தி பாக்களோடு வலம் வரும் அருள் மாலை, அதில் 5:55 இன்றைய நிகழ்ச்சிகள் கேட்கலாம். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், அதில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலார் கேட்கலாம். 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வசந்த விடியல், அதில் சேவை செய்திகள் கரூர் தைலா சில்க் சென்றின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். காலை 7 மணிக்கு சுகமான காலை நம் பண்பலையில் புலரும், அதில் 7:20 பாட்டும் பதமும் கேட்கலாம். காலை 7:35 போமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார் இடம்பெறும். 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று இடம்

நடைபெறும். காலை 8:30 மங்களன் மங்கள திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம் நாளை திண்டுக்கல் மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. அதில் 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் கேட்கலாம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். அதில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். காலை 9:30 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். வானவில்லி வண்ணம் குரலின் குரல், குரலின் குரல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். காலை 10:30 கலையும் கானமும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சென்னை அன்பரசு அவர்கள். முற்பகல் 11:02 சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாளை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வளம் வர காத்திருக்கிறது. நண்பகல் 12:00 வளம் வரும் மகளிர் நேரம் நாளை படித்ததில் பிடித்ததாக வளம் வர காத்திருக்கிறது. அதில் 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மேலவழி கேட்கலாம். பிற்பகல் 1:00 தரபுரம் ஆ

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பூத்துள்ள இந்த பொழுது சிறந்த நாளாக அமைய வாழ்த்து வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 MHz. இன்று சக ஆண்டு 1948, ஜெய்சிதா 19, பராபவ ஆண்டு வைகாசி தீங்கள் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஜூன் மாதம் 9 தேதி 2026 வருடம் செவ்வாய்க்கிழமை. எமது நிகழ்ச்சிகளை இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை தஞ்சாவூர் சுற்று வட்டார நேயர்கள் 101.2 MHz-லும் வலிமையான அலைவரிசை 100.5 MHz-லும் இணையதளம் மூலம் நியூஸ் ஆன் ஏர் செயலம் மூலமும் கேட்டு மகிழலாம். நேரம் இப்பொழுது காலை 4 மணி 57 நிமிடம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனியதொரு காலை பொழுதில் இறை அருள் பெற இன்னிசை கீதங்களால் இறைவனை பிரார்த்திக்கும் இது 100.5 அருள் மாலை. ஏழைகளுக்கு செய்யும் தொண்டே இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும்.

நேரம் இப்பொழுது காலை 5:12 ஆக போகுதுங்க. இது 100.5 அருள் மாலை நிகழ்ச்சி. மனசாட்சிக்கு மதிப்பு கொடுங்கள், மனசாட்சிக்கு மதிப்பு கொடுங்கள், நல்ல விஷயங்களில் மனதை செலுத்துங்கள், உயரான வாழ்வை பெறுவீர்கள். ஸ்ரீ அன்னையின் வாக்கு இது.

அரங்கேறி கொண்டிருப்பது கோடைப்பண்பை 100.5 அருள் மாலைகள். நீ மனிதனாக வாழ்ந்தால் கோயிலுக்கு போவாய், நீ மனிதனாக வாழ்ந்தால் கோயிலுக்கு போவாய், நீ புனிதனாக வாழ்ந்தால் நீயே கோவிலாவாய்.

நேரம் இப்பொழுது காலை 5:19 ஆகுதுங்க. இறை கீதங்களால் அர்ச்சிக்கும் இது நொறுபுளியந்தின் அருள் மாலை. கடவுள் கொடுப்பார், மன்னிப்பார், ஆனால் மனிதன் பெறுவான், மறந்து விடுவான். நன்றி உணர்வும் மன்னிக்கும் பக்குவமும் தெய்வீக குணங்கள்.

இது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 மெகாஹெர்ட்ஸில் அருள்மாலை நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. உடலை அழகுபடுத்திக் கொள்வதை விட மிக மிக முக்கியம் நம் மனதையும் உள்ளத்தையும் அழகுபடுத்தி கொண்டு பிறர் மனதை மதித்து வாழ்வது.

0: பள்ளி கட்டு
1: சபரிமலைக்கு
0: கல்லும் முள்ளும்
1: காலுக்கு மெத்தை
0: சுவாமியே
1: ஐயப்போ
0: சுவாமி சரணம்
1: ஐயப்ப சரணம்
0: பள்ளி கட்டு.

பதினெட்டு படி மீது ஏறிடுவா, கதி என்று அவனை சரணடைவா, பதிமுகம் கண்டே.

நேரம் இப்பொழுது காலை 5:30 ஆகுதுங்க. இது உங்களை விமான கோடை இப்போ நம்ம 100.5 அருள்மாலை நிகழ்ச்சி கட்டுருக்கீங்க. நாம் நம்முடன் இருக்கும் சக நண்பர்களிடம் அன்பு செலுத்தாமல் முடியாமல் போனால் நம்மால் பார்க்க முடியாத கடவுளிடம் எப்படி அன்பு செலுத்த முடியும்? நாம் நம்முடன் இருக்கும் சக மனிதர்களிடம் அன்பு செலுத்த முடியாமல் போனால்